ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரசைத நாளொரு குரல். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனியவை கூறல் என்னும் அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவின் பொருள், இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும் பொழுது காய்களை பறித்து தின்பதை போன்றது. ஆம்நேயர்களே, இனிய சொற்கள் இருக்கும் பொழுது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும் பொழுது காய்களை பறித்து தின்பது போன்றதாகும். தெய்வ புலவரின் கூற்றல்லவா இது. 100வது குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நேயர்களே, நமது நிலையம் இன்று வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு இன்று காலை 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சப்போட்டா சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:45 சூழல் அறிவும். சுற்றுச்சூழல் ஆர்வலர் வசந்தி தேவி அவர்களுடன் சந்திப்பு. நேர்முகம் காண்பவர் K.R. ரவிச்சந்திரன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை, இதில் சிந்தனை மலர். 7:02 செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ. ஹீட் ஸ்ட்ரோக் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சு கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02-8:30 தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. 9:00 அரங்கிசை. கடலூர் பி ராஜேந்திரன் மற்றும் கடலூர் பி வெங்கடேசன் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். நாரையூர் NS குமரகுரு அவர்கள் தவில். இன்று காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதே நேரத்தில் 102.8 FM ரெயின்போவும் இதே நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புகின்றன. 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பனிசை மாலை திருத்தணியன் சுவாமிநாதன் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள். புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். இந்த இரு நிகழ்ச்சிகளும் 102.8 FM ரெயின்போவில் இதே நேரத்தில் கேட்கலாம். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம். பரத்தூர் எம் சண்முகம் அவர்கள் தவலில் வழங்கியிருப்பது. 2:55 வானில் எரிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். பிற்பகல் 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் ஜெயந்தி குமரேஷ் அவர்களின் வீணி இசை. 4:00 நதியை தேடும் கடல் நாடகம் எழுதியவர் புவனேஸ்வரி. நடிப்பு ஜெயவித்யா ஜி ரேவதி பி கே கோவிந்தராஜன் கே ஸ்ரீதர் சூரியகாந்த்

0: எம் கிருஷ்ணமூர்த்தி, ஆர் தங்கராஜ், கே கே சாமி, காஞ்சனமாலா, ஜி பாஸ்கி ஆகியோர். அமைப்பு வி குமார் அவர்கள் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. 5 மணிக்கு கிராமிய தென்றல் வி கோதண்டபாணி குழுவினர் வழங்கும் தெருக்கூத்தின் முதற் பகுதி கேட்கலாம். 5:30 சிறுவர் பூங்கா. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி இடம்பெறும். 6 மணிக்கு திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம். நேயர்களே, ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை 2026 T20 கிரிக்கெட் போட்டி பெர்மிங்ஹாமில் உள்ள எட்போஸ்டனில் நடைபெறும். இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே ஆன ஆட்டம் குறித்த நேர்முக வர்ணனை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் இன்று மாலை 6:30 டெல்லியிலிருந்து அஞ்சலி கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏஆர் ஆப்பில் திரை இசை பாடல்கள் இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:45 திரை இசை, 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 10:58, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளை அறிந்து கொண்டோம். இனி 102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்று காலை 7:30 வணக்க மக்களே. 8:02-8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்த்குமார். 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சுகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 12:30 புதுச்சேரி ஆயுள் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ் நேரலை. 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 6:20 திரையிசை. நேயர்களே, ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை 2026 T20 கிரிக்கெட் போட்டி பெர்மிங்ஹாமில் உள்ள எட்போஸ்டனில் நடைபெறும். இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையேயான ஆட்டம் குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை இன்று மாலை 6:30 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏஆர் ஆப்பில் திரை இசை பாடல்கள் இடம்பெறும். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி தகவல்கள் இடம்பெறும். 10:45 திரை இசை, 11:10 ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே முகேஷ் குமார் பல். प्रधानमंत्री नरेंद्र मोदी दो देशों फ्रांस और स्लोवाकिया की यात्रा के पहले चरण में फ्रांस के शहर नीस पहुंच गए हैं। G7 शिखर सम्मेलन में भाग लेने के अलावा श्री मोदी फ्रांस के राष्ट्रपति मैक्रों के साथ द्विपक्षीय वार्ता करेंगे। नीस पहुंचने पर प्रधानमंत्री का भव्य स्वागत किया गया। हमारे संवाददाता ने बताया है कि भारतीय समुदाय के लोगों ने होटल नेग्रेस्को में श्री मोदी का गर्मजोशी से स्वागत सत्कार किया।
2: नीस में प्रधानमंत्री के स्वागत में फ्रांसीसी और इतालवी कलाकारों ने कथक, ओडिसी और भारतनाट्यम जैसे शास्त्रीय नृत्य प्रस्तुत किए। आज दोपहर प्रधानमंत्री मोदी और फ्रांस के राष्ट्रपति एमैनुअल मैक्रों संयुक्त रूप से इनोवेशन और स्टार्टअप इकोसिस्टम को प्रदर्शित करने वाले प्लेटफॉर्म भारत इनोवेट्स लॉन्च करेंगे। भारत फ्रांस इनोवेशन वर्ष के दौरान आयोजित इस कार्यक्रम में 120 से ज्यादा भारतीय स्टार्टअप के साथ साथ वैश्विक निवेशक, सीईओ और टेक्नोलॉजी लीडर्स हिस्सा लेंगे। शैलेश मेनन की रिपोर्ट के साथ समाचार कक्ष से श्रीराम शर्मा।
1: प्रधानमंत्री नरेंद्र मोदी ने फ्रांस के नीस में चल रहे प्रवासी भारतीयों का आभार व्यक्त किया है। सोशल मीडिया पोस्ट में श्री मोदी ने उनके स्वागत सत्कार को अविस्मरणीय बताया। उन्होंने कहा कि भारत से मीलों दूर

0: Four Ayanese for the warm welcome accorded to him. In a social media post, he described the gesture as memorable. Mr. Modi emphasized that despite being several kilometers away from home, the bond of the Indian diaspora with India remains as strong as ever. Indian Space Research Organization ISRO Chairman V. Narayanan has informed that they have collaborated with the Department of Atomic Energy to develop an advanced artificial heating system that can protect lunar lander from the freezing weather of the moon. Addressing the CSIR RISE conclave in Bengaluru, ISRO chief explained that Chandrayaan 3 lander Vikram, fueled by solar energy, operated only for 14 days on the moon. ISRO will now work with the Atomic Energy Department to develop a lunar lander that can survive on the moon for up to 200 days. The White House said that US President Donald Trump will meet Prime Minister Narendra Modi and other world leaders during the next week's G7 summit in France. A senior administration official said discussions are expected to focus on economic growth, supply chains, artificial intelligence, investment partnerships, and a range of global security challenges. On Wednesday, President Trump is scheduled to hold a bilateral meeting with Prime Minister Modi before joining a working lunch attended by G7 leaders, outreach partners, and technology executives. US President Donald Trump has said a deal to end the war with Iran will be signed today and that the strategic Strait of Hormuz will be opened to all immediately afterwards. He made this announcement on a social media post, and at the same time, Trump kept the threat of fresh attacks dangling if the deal failed to pan out as expected. He said, hopefully this process will work out. If it doesn't, they have the ultimate alternative. The US president also contrasted the proposed agreement with the 2015 Joint Comprehensive Plan of Action. Meanwhile, Iran's foreign ministry spokesperson Ismail Baghaei has said the signing of any agreement is unlikely to take place immediately, stating that it will not happen today and may take place in the coming days. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in a rain-affected first one-day international of the 3-match series in Dharamshala, Himachal Pradesh last night. Chasing 195 runs, India overhauled the target in 22.5 overs. Indian skipper Shubman Gill scored unbeaten 84 of 66 balls. In the ICC Women's T20 World Cup, India will begin their campaign against arch rivals Pakistan at Edgbaston in Birmingham today. The match will start at 7 p.m. Indian Standard Time. India holds a strong record against Pakistan in women's T20 internationals, winning 13 of their 16 encounters. In Group B action, Scotland defeated Ireland by 40 runs at Old Trafford in Manchester on Friday. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: அறவழியில் செல்லுங்கள், ஒழுக்கமாக இருங்கள் என்று சொல்வது எளிது. எது அறம், எது ஒழுக்கம் என்று சொல்வது மிக கடினம். இராமாயணத்தில் அறம் எப்படி சொல்லப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். தனிமனித ஒழுக்கம், கடமை, நீதியை நிலைநாட்டுவதே இராமாயணத்தின் அறம் ஆகும். இராவணின் அறமற்ற செயல்களுக்கு தண்டனையாக அவனது அழிவை சித்தரிக்கிறது இராமாயணம். அறம் வெல்லும், பாவம் தோற்கும் என்பதே இராமாயணத்தில் சொல்லப்பட்ட அறம் ஆகும். தந்தை தசரதன் வாக்குக்காக இராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்தான். சொந்த சுகங்களை தியாகம் செய்யும் உயர்ந்த அறத்தை இது காட்டுகிறது. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற நியதியை இராமன் அறமாகவே எடுத்து கொண்டான். தனி மனித ஒழுக்கத்தின் இராமன் பறைசாற்றினான். தன் மனதில் சீதையை பற்றி வேறொரையும் நினையாதவன். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்கிறார் திருவள்ளுவர். சொல்லுதல் எல்லோருக்கும் எளிமையான விஷயம்தான். அதை நட

0: நடத்தி காட்ட வேண்டும். அப்படி நடத்தி காட்டியவன் ராமன் அறத்தின் வழி நின்றான். தர்மத்தை யார் சொன்னால் மக்கள் கேட்பார்கள், நல்லவன் மன தூய்மை உள்ளவன் சொன்னால் கேட்பார்கள் என்று கம்பன் பரதன் மூலமாக இதை தெரிவிக்கிறான். அறம் கெட முயன்றவன் அருள் இல் நெஞ்சினன், பிறன் கடை நின்றவன் பிறரை சீறினோன், மரம் கொடு மண் உயிர் கொன்று வாழ்ந்தவன் துறந்த மாதவர்க்கு அருந்துயரம் சூழ்ந்துள்ளோன். அறம் கெட முயன்றவன் அறத்திற்கு பங்கம் பண்ணியவன், அருளில்லாத மனத்தை உடையவன், பொருள் வேண்டி மற்றவர்களிடம் சென்றவன், மற்றவர்கள் மேல் கோபப்படுவன், கொலைத்தொழில் ஈடுபட்டு பிற உயிர்களை கொன்றவன், துறவிக்கு துன்பம் விளைவித்தவன், இவர்களெல்லாம் அறத்தை மீறியவர்கள் என்கிறான் கம்பன். அறத்தை கெடுக்க வேண்டாம், கெடுக்க வேண்டும் என்று மனத்தில் ஒருவன் நினைத்தாலே போதும், அதுவே அறத்திற்கு நாம் செய்கின்ற பெரிய பாவம் ஆகும். மனத்தால் கூட அறத்தை சிதைக்கக்கூடாது. அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற என்கிறான். மன தூய்மையில்லாத அறச்செயல்களில் ஆடம்பரமே மிஞ்சும். நம்மை விட பலம் குறைந்தவர்களிடம் நாம் அதிகாரம் செய்யும் பொழுது நம்மை விட அதிக பலம் நிறைந்தவர்களிடம் முன் நாம் எப்படி இருந்தோம் என்று நினைத்து பார்த்து செயல்படுது அறமாகும், அதுவே அருளாகும். கோபமும் காமமும் தவத்தை அழிக்கும் இரண்டு அறக்கர்கள் என்கிறான் கம்பன். தன் உயிரை துச்சமென நினைத்து சீதையை காப்பாற்ற முயன்ற ஜடாயு இறந்தபோது ராமன் அதை பறவை என்று பாராமல் அவனுக்கு அந்திமிக்கிரைகள் செய்தான். இது அவன் அறத்திற்கு செய்த மிகப்பெரிய அஞ்சலியாகும். ராமன் அறத்தின் வழி நடந்தான் என்பதைத்தான் இது உறுதி செய்கிறது. இராமாயணம் வெறும் போர்க்கதை அல்ல, அது அறம் சார்ந்த காப்பியம். நீதியால் வந்ததொரு நெடுந்தரும் நெறியில்லான், சாதியால் வந்த சிறுநெறி அறியான் கூற்றுப்படி கம்பன் இராமாயணத்தில் மானுட அறத்திற்கு முக்கிய உணர்வு கொடுத்தான் என்பதைத்தான் இராமாயணத்தின் அறமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

பக்தி சொட்ட சொட்ட சொற்களால் அலங்கரிக்கலாம் இறைவனுக்கு இன்றைய நாளை மேலும் புனிதமாக்க. இதோ காற்றலையில் தெய்வீக ராகம். தொடக்கமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

இந்த நாளுக்கே உண்டான பொருத்தமான பாடலை கேட்டோம். தீமைகள் சுற்றெடுத்து இருளை அகற்றும் நிலையை உணர்த்தியது பாடல். நேரம் 6:22:17. தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக பாரதி பால் கொள்கலை.

தொழுதோம் திருநாமங்களை இரட்சிப்பார். விண்ணவரும் தொழும் இயேசுபிரானின் பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக காயல் ஏ.ஆர். ஷேக் முகமது குரலில்

நபிகள் வாழ்வின் நிழலாகவும் வசனங்கள் பல கேட்ட உணர்வு ஒளித்தது தெய்வீக ராகம். நிறைவாக சீர்காழிஜி சிவசிதம்பரம் பாடிய பாடல்.

தீவினை நீக்கவும் அம்பாளின் கருணையும் பெற்றோம் பாடல் வழி நம்மில் இடர் நீக்கிய இந்த பாடலோடு தெய்வீக ராகம் நிறைவு பெறுகிறது. நேர்களை சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரநகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம் அல்லது airpandi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 1057 வைகாசி திங்கள் 31 நாள் ஞாயிற்றுக்கிழமை நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் சப்போட்டா சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: யாரு? எதிரில் ஸ்கூட்டர்ல வர்றது காத்து முத்து போல இது. அவரு ஸ்கூட்டர் தான் இது. காத்துமுதா நில்லுமா நில்லுமா நில்லுமா. என்ன காத்துமுதா, வண்டி ஃபுல்லும் ஒரே பழமா இருக்குதா?
1: எப்பா கத்தமுத்தா, இருப்பா இருப்பா, வண்டி ஓரமானு போட்டுறேன். ஒன்னு இல்லப்பா, டவுனுக்கு போயிட்டு வரேன். வரும்போது பழம் வாங்கிட்டு வந்தேன், அதுவும் குறிப்பா சப்போட்டா கிடைச்சது நிறைய.
0: உன்னை சுத்தி ஒரே சப்போட்டா வாசனை அடிக்குதா?
1: ஆமாப்பா, சப்போட்டா பழம் வாங்கிட்டு வந்தேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது பாது, அதனால வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்கும் கொடுக்கலான்னு. உனக்கு வேற தனியா ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்தா நீ நேயே தப்பு வந்துட்ட.
0: பரவாயில்ல காதமுத்தா.
1: ஆமாப்பா
0: காதமுத்தா, ஒரு பழம் கொடுப்பா, முதல்ல சாப்பிட்டு பாக்குறேன்
1: நானு. இந்தப்பா ஒரு பழம் என்னப்பா, 2 பழம் கூட சாப்பிடு.
0: இதுன்னா சின்ன சின்னதா இருக்குதா? சூப்பரா இருக்கு காத்தமுத்தா, பழம் டேஸ்டா இருக்குதா? நாட்டு பழமா இதா?
1: எப்பா சப்போட்டாங்கிறது நம்ம நாட்டு பழமாப்பா. அது

0: இது முதல்ல எங்கே இருந்து வந்தது தெரியுமா? கடல் வழியா இந்தியாவுக்கு போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்கல்ல, அவங்க கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினதுப்பா. அவங்களால தான் தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த சப்போட்டா.
1: நம்ம நாடு பழம்
0: எப்பா? மெக்சிகோ அப்புறம் மத்திய அமெரிக்காவை தாயகமாக கொண்டதுப்பா இந்த சப்போட்டா.
1: ஓஹோ,
0: உலக அளவில் இது வந்து இன்னைக்கு எல்லா நாட்டிலையும் பயிரிடுறாங்க. அப்படின்னா இதுக்கு அந்த போர்ச்சுகீசியர்கள் மாதிரி வெளிநாட்டுக்காரங்க தான் எல்லா இடத்துலையும் போய் பரப்பி விட்டாங்க.
1: ஓஹோ,
0: உலக அளவுல இப்ப இந்தியாவில தான் சப்போட்டா பழம் அதிக அளவுல உற்பத்தி செய்யறாங்க. இலங்கை, இந்தோனேஷியா, மலேசியா இது போன்ற வெப்ப மண்டல நாடுகள்ல சப்போட்டா அதிகமா விளையுதுப்பா.
1: ஓஹோ, காதுமுத்தா இன்னொரு பழம் கொடுப்பா, செம்ம டேஸ்ட் ஆகுது. புதுதா
0: இந்தப்பா சாப்பிடுப்பா.
1: காதுமுத்தா, சப்போட்டா வந்து நம்ம ஊர் நிலத்துக்கெல்லாம் நல்லா வருமா? முக்கியமா என் நிலத்துக்கு நல்லா சாகுபடி செய்ய முடியுமா?
0: தாராளமாக செய்யலாம்ப்பா. நான் தான் சொன்னேன், வெப்ப மண்டல பயிர் அவ்வளோதான்.
1: ஓஹோ,
0: நம்ம பகுதி எல்லாமே வெப்ப மண்டலத்தில் தான் வருது.
1: அதானா?
0: அதனால நம்ம செய்யலாம்.
1: சரி சரி சரி. காதுமுத்த, சாகுபடி செய்யக்கூடிய காலம், உர நிர்வாகம், நீர் நிர்வாகம், எந்த மணல் மகசூல் நல்லா வரும், பழம் நல்லா பெருசாக வளரக்கூடிய அந்த சாகுபடி தொழில்நுட்பங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுப்பா எனக்கு.
0: கருத்தமுத்த, வா வா உட்காரு பண்ணி முதல்ல. எப்பா ரெண்டு சப்போட்டா பழம் தான் சாப்பிட்டேன், அதுக்குள்ள சப்போட்டாவை பயிர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து போச்சு உனக்கு.
1: ஆமாப்பா,
0: அந்த அளவுக்கு பழம் உனக்கு இனிப்பா இருந்திருக்கு.
1: ஆமாம்.
0: இப்போ ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் வந்து சாகுபடிக்கு ஏற்ற அந்த பருவ காலம்ப்பா. சரியா?
1: சரி சரி.
0: எல்லா வகை மண்ணிலையும் நல்லா வளரும். வடிகால் வசதி இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆழமான வண்டல் மண் கலந்த நிலமா இருந்ததுன்னா இன்னும் நல்லா வரும்பா. சரியா?
1: சரியா.
0: சாகுபடிக்கு அந்த தேர்வு செஞ்ச நிலத்தை ரெண்டு இல்லைன்னா மூணு முறை நல்லா உழவு செய்யணும். அப்புறம் 8 மீட்டர் இடைவெளியில 60 சென்டிமீட்டர் நீளம், 60 சென்டிமீட்டர் அகலம், 60 சென்டிமீட்டர் ஆழம், இந்த அளவுல குழிகள் எடுத்துக்கணும். குழிகள்ல 1 கிலோ மக்கிய தொழு உரம், 1 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, அப்புறம் மேலு மண்ணை அதோட போட்டு 10 நாளைக்கு அப்படியே ஆற விடணும்.
1: ஓஹோ,
0: அந்த சூடெல்லாம் தணிகிற அளவுக்கு ஆற விடணும்.
1: சரி.
0: அப்புறம் ஒட்டு கட்டிய செடிகளை தான் நம்ம நடவுக்கு பயன்படுத்தணும்.
1: ஓஹோ,
0: ஒட்டு கட்டிய அந்த சப்போட்டா கன்றுகளை குழியோடைய நடுவுல ஒட்டு பகுதி தரமட்டத்திலிருந்து 1.5 அடி உயரத்தில் இருக்குமாறு நாம நடவு செய்யணும்.
1: சரி சரி.
0: ஒரு ஆதரவுக்கு நம்ம ஒரு குச்சை நட்டு அந்த செடி கூட கட்டி விட்டுறணும், இல்லைன்னா செடி வந்து கீழே சாஞ்சிரும்.
1: சரி.
0: அது இல்லாம இருக்கிறதுக்கு ஒட்டு கட்டிய அந்த சப்போட்டா கன்றை ஒரு சின்ன குச்சி, ஏதாவது ஒரு காஞ்ச குச்சி, அதோட சேர்த்து கட்டி விட்டுறணும்
1: கீழே சாயாத அளவுக்கு.
0: ஆமாம். செடி நட்டோட நம்ம தண்ணி பாய்ச்சணும்.
1: சரி.
0: அப்புறம் 1 வாரம் இல்லைன்னா 10 நாள் இடைவெளியில தேவைக்கு ஏற்ப அந்த நிலம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி பாய்ச்சணும். காய்ப்புக்கு வந்த மரங்களுக்கு 6 மாதத்துக்கு 1 முறை 10 கிலோ தொழு உரம், 2 கிலோ மண்புழு உரம், 2 கிலோ வேப்ப முன்னாக்கு, இதை கலந்து ஒவ்வொரு செடியை சுற்றிலும் மண்ணை வச்சு நல்லா அணைச்சி விடணும்ப்பா. அப்புறம் தண்ணி பாய்ச்சணும். இப்படி செஞ்சோம்னா நல்ல விளைச்சல் கிடைக்கும். வேற என்ன உனக்கு வேணும்?
1: கதமுத்த, சப்போட்டா பழம் முத்தி போச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சி அதை அறுவடை செய்யறது? வேற ஏதாவது உரம் போட வேண்டி இருக்குமா? இது சம்பந்தமான செய்திகளை சொல்லுப்பா எனக்கு விளக்கமா.
0: முதிர்ந்த காய்கள் வெளிரிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சதப்பகுதி அப்படியே வெளிரிய மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது அறுவடைக்கான அறிகுறி. அதாவது ஒரு காயை எடுத்து அப்படியே நம்ம உடைச்சி பார்த்தோம்னா சதப்பகுதி உள்ளார வெளிரிய மஞ்சள் நிறத்தில் இருக்குது, பால் வராமல் இருக்குது, அப்படின்னா இது முத்தி போச்சு காயின்னு அர்த்தம். அப்புறம் நம்ம அறுவடை செய்யலாம். 1 வருடத்தில் 1 ஏக்கருக்கு 25 டன் வரைக்கும் நாம இந்த பழங்களை அறுவடை செய்ய முடியும்.
1: பரவாயில்லப்பா. இப்போ
0: நீ இன்னொன்று என்ன கேட்டால், நல்ல பழம் சுவையாக இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நாம 1 ஏக்கருக்கு 500 கிலோ மக்கிய தொழு உரத்தை நல்லா மண்ணில் போடணும்.
1: சரி.
0: மண்புழு உரம் அல்லது ஆட்டு புழுக்க இதெல்லாம் கூட நம்ம பயன்படுத்தலாம்.
1: கொள்ளையில நல்ல ஆட்டு புழுக்க போர் போல கொண்டு வச்சிருப்பாரு.
0: அப்புறம் என்னப்பா, ஆட்டு எருவா இருந்துச்சுன்னா நல்லா துகளா பொடி பொடியா ஆக்கிக்கணும்.
1: சரி சரி.
0: அதனாலதான் நிறைய பேர் அந்த ரோட்டு ஓரத்துல கொட்டி வச்சிருப்பாங்க, காரு பஸ் லாரி எல்லாம்
1: போனுச்சுன்னா
0: அந்த ஆட்டு புழுக்க அடிச்சு அப்படியே நல்லா பவுடர் மாதிரி ஆயிடும்.
1: காத்தும்போது நானும் அப்படிதான் பண்ணுவேன்.
0: அப்புறம் என்னப்பா, அதை எடுத்து அப்படியே பயன்படுத்த வேண்டியதுதான்.
1: சரி சரி.
0: கூட என்ன செய்யணும், உயிர் உரங்களான அசோஸ் பயிரிலும் 1-10 கிலோ, பாஸ்போ பாக்டீரியா 1-10 கிலோ, சூடோ முனஸ் 1-5 கிலோ,
1: சரி,
0: ட்ரைகோடர்மா விருடி 1-5 கிலோ, இதெல்லாம் நல்லா கலந்து

0: பஞ்சகாவிய ஒரு 5 லிட்டர், இதை கூட நம்ம தேவைக்கு ஏற்ப தண்ணீர்ல கலந்து இந்த உயிர் உற கலவையில ஊற விட்டு அப்புறம் நம்ம கலக்கி நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி உரங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அந்த பழம் இருக்குதுல்ல அது நல்ல சுவையா இருக்கும். இத மாதிரி நீ செய்ய. இது போக நான் மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போட்டா பழத்தை அரைச்சி அதனுடைய சாற்றை தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா வயிறு சம்பந்தமான கோளாறுகள் நீங்கும், வயிறு வலி குணமாகும் அப்படிங்கறதெல்லாம் வந்து மருத்துவ குணமா சொல்லியிருக்காங்க.
1: காதமுத்து, எனக்கு கூட அடிக்கடி வயிறு வலிக்கிற மாதிரி தான் இருக்குதா?
0: எப்பா நீ சப்போட்டா பழத்தை அடிக்கடி சாப்பிடு. இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த பழத்தை அரைச்சி தேன்ல கலந்து கூட சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான கோளாறுகள் நீங்கும்பா, வயிற்று வலியே இருக்காது. சப்போட்டா பழத்தை அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடம்பு ரொம்ப பளபளன்னு இருக்குமாப்பா. நம்ம கை காலு முகம் இதெல்லாம் பார்த்தோம்னா பாக்குறதுக்கே ஒரு அழகா நல்லா பளபளப்பா இருக்குமாப்பா. சப்போட்டா கூழ் எடுத்துக்கிட்டு, அதாவது பழத்தை கூழாக்கி அது கூட எலுமிச்சம் பழசாறு கொஞ்சம் சேர்த்து நம்ம பருகணும்னா சளி குணமாகும்.
1: பரவாயில்லையா,
0: சப்போட்டா பழத்தை தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தோம்னா குடல் புண்ணு, குடல் எரிச்சல், வயிற்று வலி, வயிற்று எரிச்சல் இதெல்லாம் தீருமா.
1: பரவாயில்ல.
0: ஆமாப்பா, சப்போட்டா பழத்தை அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு குடல் புற்றுநோய் ஏற்படும் அந்த தன்மையே வந்து குறைஞ்சிருமாப்பா. குடல் புற்றுநோய் வராம நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா சப்போட்டா பழத்தை அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கணும்.
1: சரி சரி சரி,
0: இவ்வளவு விஷயங்கள் இருக்குப்பா இந்த சப்போட்டால. ஆமா, நீ தாராளமா சப்போட்டா சாப்பிடி பண்ணலாம். இந்தா உனக்குன்னு வாங்கிட்டு வந்த அந்த 2 கிலோ சப்போட்டா.
1: சரி சரி காதமுத்தா,
0: எடுத்துட்டு வீட்டுக்கு போப்பா.
1: நல்ல தேன் போல இருக்குதுப்பா இந்த சப்போட்டா.
0: ஆமாப்பா, நீ அடுத்த வருஷம் என்ன பண்ற, உன் கொள்ளையில காஞ்ச சப்போட்டாவ எனக்கு 2 கிலோ கொண்டு வந்து கொடுக்குற.
1: காதமுத்தா, 2 கிலோ என்னப்பா, 20 கிலோ எடுத்து வந்து வீட்டுல சப்போட்டா.
0: சரிப்பா கல்தமுத்து, அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: சரி சரி சரி
0: சரிப்பா, நான் வண்டியை கிளப்பிட்டு நேரம் வீட்டுக்கு போறேன். படத்துல போய் வீட்டுல குடுத்துட்டு
1: சரி
0: அப்படியே வயலுக்கு வேற போக வேண்டியிருக்கு, வேலை இருக்குப்பா எனக்கு.
1: ஆ சரி, பாத்து போயிட்டு.
0: ஓகேப்பா ஓகேப்பா.
2: ஒளிபரப்பான நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள். இதில் சப்போட்டா சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்றனர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ள உள்ள 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். அங்கு அவருக்கு இந்திய வம்சாவளியினர் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரான்ஸ் மற்றும் இந்திய கலைஞர்கள் கதக், ஒடிசி மற்றும் பரதநாட்டியம் போன்ற இந்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பிரதமரை வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் முக்கிய நிகழ்வாக இன்று பிற்பகல் 2:30 பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இது இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்தும் ஒரு முக்கிய திட்டமாகும். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பயணத்தின் 2ஆம் கட்டமாக ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். அங்கு தனது பயணத்தை முடித்துக்கொண்டு பிரான்சில் நடைபெற உள்ள G7 நாடுகளின் உச்சி

0: மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரில் தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்பிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வரவேற்பு தமக்கு என்றும் நினைவில் நிற்கக்கூடியதாக அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். தாயகத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இந்திய வம்சாவளியினருக்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள பிணைப்பு இப்போதும் மிகவும் வலுவாக நீடிக்கிறது என்பதை அவர் தனது பதிவில் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் இறக்குமதியை குறைக்கும் விதமாக 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு மத்திய அரசு சட்டப்பூர்வமாக அனுமதி அளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாக்பூரில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் இறக்குமதிக்காக நாம் செலவிடும் 22 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று கூறியுள்ளார். ஏற்கனவே மாருதி சுசுகி நிறுவனம் 100% எத்தனாலில் ஓடும் காரை அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும் இதேபோல் எத்தனாலில் இயங்கும் இருசக்கர வாகனங்களும் சந்தைக்கு வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 2 மாதங்களில் மேலும் சில கார் நிறுவனங்கள் எத்தனாலில் இயங்கும் வாகனங்களை அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாகவும் திரு கட்கரி மேலும் கூறினார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மருத்துவம் என்பது புனிதமான தொழில் என்றும் அதனை வணிகமாக பார்க்காமல் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையுடன் இளம் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசு மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை குறைக்கவும் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கவும் ஆன்லைன் மூலம் மருத்துவர்களை சந்திப்பதற்கான முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வு அவசியமில்லை என்பதே தாவேக அரசின் கொள்கை என்றும் ஒரே நாடு ஒரே தேர்வு முறை மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால் வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நுகர்வோரின் தேவைகளை ஆவின் நிறுவனம் பூர்த்தி செய்து வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக நீல நிற மற்றும் பச்சை நிற பாக்கெட் பால் உள்ளிட்ட அனைத்து வகைகளும் போதிய அளவில் விநியோகிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார்.
2: சென்னையில் வந்து 15 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ சொல்ற கிரீன் மேஜிக் பச்சை நிற பால் பேக்கெட் வந்து ஒரு நாளைக்கு 4.40 லட்சம் லிட்டர்லேருந்து 5 லட்சம் லிட்டர் வரைக்கும் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா வகையான பாலும் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் தங்குதடையின்றி மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கும்.
0: சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் விடுத்துள்ள அறிக்கையில், இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் மேலும் பலருக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்பதால் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். வேளாண் துறையில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக இந்தியாவும் ரஷ்யாவும் தீவிரமாக ஆலோசனை.

0: ஆலோசனை நடத்தி வருகின்றன. மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவியில் 3.8 பதிவாகியுள்ளது. திரிபுரா மாநிலத்தையொட்டியுள்ள பங்களாதேஷ் எல்லையில் அத்துமீறி நுழைய முயன்ற பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். சர்வதேச அளவில் விமான போக்குவரத்து பயணிகளின் எண்ணிக்கையில் 2% சரிவு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி நகரில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் நாளை மறுநாள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்ட 2 சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் வலி நிவாரண மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 5 காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 2040 மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 194 ஆட்டமிழந்தது. 195 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 இழப்பிற்கு 195 எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது நாளான நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி 1 அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி 1 அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. இதனால் இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55 9:00.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
1: சுற்றுச்சூழல் ஆர்வலர் வசந்தி தேவி, வழங்குபவர் கே.ஆர். ரவிச்சந்திரன் அவர்கள்.
3: வசந்தி தேவி சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர் ஆவார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் மரங்களை பாதுகாப்பதில் இவர் ஆற்றிய பங்கு அளவிலற்கரியதாகும். காந்தியவாதியான சரளா பெண் என்ற பெண்மணி இளம் பெண்களுக்காக கௌசனி என்ற இடத்தில் லட்சுமி என்ற ஆசிரமத்தை நடத்தி வந்தார். சரளா பெண் என்பவர் மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு பிரிட்டிஷ் சமூக ஆர்வலர் ஆவார். அவரது உண்மையான பெயர் கேத்தரின் மேரி ஹெயில்மேன் என்பதாகும். உத்தரகாண்ட் மாநிலத்தின் குமாவோன் பகுதியில் லட்சுமி ஆசிரமத்தை நிறுவி அங்குள்ள பெண்களின் கல்விக்கும் மேம்பாட்டிற்கும் அரும்பாடுபட்டார். சரளா பெண் நடத்திய அந்த ஆசிரமத்தில் வசந்தி தேவி தங்கியிருந்து தனது இளமை காலத்தை கழித்தார். திருமணத்திற்கு முன்பே பள்ளிக்கு சென்றிருந்த இவரால் குறைவாகவே படிக்க முடிந்தது. ஆசிரமத்தில் இவர் தனது மேல்நிலை கல்வியை முடித்த பின் தொடர்ந்து படித்து வந்தார். மேலும் கற்பிப்பதிலும் ஆர்வம் காட்டினார். சுற்றுச்சூழல் ஆர்வலராகி உத்தராகண்ட் மாநிலத்தில் மரங்களை பாதுகாப்பதில் அக்கறை கொண்டு பணியாற்றினார். உத்தராகண்டில் பாய்ந்தோடி வரும் கோசி நதி ஒரு முக்கியமான நதியாகும். கோசி நதி திபெத்தின் சீனா, நேபாளம் மற்றும் இந்தியா

0: ஆகிய நாடுகளின் வழியே பாயும் ஒரு சர்வதேச நதியாகும். இது இந்தியாவின் கங்கை நதியின் முக்கிய துணை நதிகளில் ஒன்றாகும். அடிக்கடி தன் போக்கை மாற்றிக்கொண்டு கடுமையான வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துவதால் இது பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது. திபெத்தின் இமயமலை பகுதியில் உற்பத்தியாகும் சப்தகோசி ஏழு நதிகளின் சங்கமம் என்ற ஏழு நதிகள் இணைந்து கோசி நதியாக உருவெடுக்கின்றன. நேபாளத்தின் சத்ரா மலை இடுக்கின் வழியாக பாய்ந்து இந்தியாவிற்குள் நுழைகிறது. நேபாளத்தில் இருந்து பீகார் மாநிலத்திற்குள் நுழைந்து இறுதியில் கங்கை நதியில் கலக்கிறது. இதன் மொத்த நீளம் சுமார் 720 கிலோமீட்டர், அதாவது 450 மைல் ஆகும். தமூர், அருண், சுன்கோசி போன்றவை இதன் முக்கிய துணை நதிகளாகும். பெரும்பாலும் பீகாரில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு இந்த நதியே ஒரு முக்கிய காரணமாகும். இது பல்லாயிரக்கணக்கான ஹெக்டேர் நிலத்தையும் 1 மில்லியன் மக்களையும் பாதிக்கிறது. கோசி ஆறு பாய்ந்து வரும் மலைப்பகுதியின் இருமருங்கிலும் உள்ள மரங்களை அங்குள்ள மக்கள் வெட்டத் தொடங்கினர். இவ்வாறு மரங்களை வெட்டுவது தொடர்ந்தால் 10 ஆண்டு காலத்திற்குள் நதி இருக்காது என்று மதிப்பிட்ட ஒரு கட்டுரையை வசந்தி தேவி படித்தார். இதை பற்றி உள்ளூர் பெண்களிடம் பேசினார். இது அவர்களின் காடு என்றும் அவர்களின் நிலம் என்றும் விளக்கி நதி காய்ந்தவுடன் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டார். இது மக்களை நம்ப வைக்க தொடங்கியது. இவரது தொடர் முயற்சிகளினால் கிராமவாசிகளும் மர நிறுவனங்களும் மரங்களை வெட்டுவதை நிறுத்துவதாக ஒப்புக்கொண்டனர். வசந்தி தேவி சமூக குழுக்களை ஒழுங்கமைத்தார். கிராம மக்கள் தங்கள் செல்வத்தை பாதுகாக்க வேண்டியதின் அவசியத்தை உணர்த்தினார். வசந்தி தேவியின் இந்த தொடர்ந்த பிரச்சாரம் மற்றும் தொடர் முயற்சி காரணமாக கோடையிலும் வறண்டு காணப்பட்ட நீரூற்றுக்கள் தற்போது நீர் நிரம்பி காணப்படுகின்றன. மேலும் ரோடோடென்ட்ரான், மைரிகா எசுலெண்டா என மரங்கள், தாவரங்கள் என அனைத்தும் பரந்த இலை மரங்களுடன் பசுமை காடுகளாய் மாறி இப்போது அதிக பன்முகத்தன்மையை காட்டுகின்றன. மார்ச் 2016 இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் பெண்களுக்கு வழங்கப்படும் மிக உயர்ந்த விருதான நாரி சக்தி புரஸ்கார் விருதினை வசந்தி தேவிக்கு வழங்கி கௌரவப்படுத்தினார்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் ஆர்வலர் வசந்தி தேவி வழங்கியவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரசை தான். நேரம் 7 மணி.

подувай, подумай. தொடக்கமாக சிந்தனை மலர்.

அளவிற்கு மீறிய உணர்ச்சிகள் வேலை பளுவை பாதிக்கும். எக்கை போன்ற உறுதி, மலரை போன்ற மென்மை, இதுவே நமது கோட்பாடாக இருக்க வேண்டும். ஆம் நேயர்களே, அளவிற்கு மீறிய உணர்ச்சிகள் வேலையை பாதிக்கும். எக்கை போன்ற உறுதி, மலரை போன்ற மென்மை, இதுவே நமது கோட்பாடாக இருக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை இது.

0: புதுச்சேரியில் நடைபெற்ற மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனின் பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் அதிக வெப்பத்தால் ஏற்படும் நீர்சத்து இழப்பை சமாளிக்கும் வழிகள் குறித்து புதுச்சேரி சுகாதாரத்துறை இணை இயக்குநர் டாக்டர் அனந்தலட்சுமி தரும் ஆலோசனைகள் ஆகியவை இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நேற்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்தார். அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் குறித்து கூறினார்.
1: மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு உலகத்தில் ஒரு தலைசிறந்த பிரதமராக, உலகத்திற்கு வழிகாட்டுகின்ற ஒரு தலைவராக, இந்தியாவை ஒரு சிறப்புமிக்க வல்லரசு நாடாக, வளர்ச்சியடைந்த பாரதமாக, 2047 வளர்ச்சியடைந்த பாரதமாக உருவாக்குகின்ற அந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பிரதமராக 12 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த நாட்டினுடைய உள்கட்டமைப்பை இந்த 12 ஆண்டுகளில் எவ்வளவு வேகமாக நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போல் சமூக கட்டமைப்பு அதனுடைய வளர்ச்சியினுடைய வேகத்தையும் நம்ம பார்க்குறோம். ஏழை எளிய மக்கள் அவங்க வந்து கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே போல் நம்ம எல்லாருக்குமே கண்ணியமாக வாழ்வதற்கு ஒரு வீடு வேண்டும் என்பது, கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரனுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே, தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 500,000 கிராமங்கள் ஓடிஎஃப் அதாவது திறந்த வெளியிலிருந்து மலம் கழிக்கிறது இல்லாத கிராமங்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. முன்னாடி 2014 முன்னாடி பேங்க்னா என்னன்னே மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி இருந்த காலத்தை எல்லாம் மாற்றி சாதாரண மக்களும் கூட பேங்க்குக்கு போகணும், பேங்கினுடைய பயன்களை கிடைக்கணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 58 கோடி பேருக்கு ஜன்தன் வங்கி கணக்குகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு, இதில் கிட்டத்தட்ட 32 கோடி கணக்குகள் சகோதரிகள் அதாவது பெண்களுடைய கணக்குகளாக இருக்கிறது. அதே போல் உஜ்வாலா திட்டத்தின் கீழே இலவச கேஸ் இணைப்பு திட்டத்தின் கீழே 11 கோடி குடும்பங்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேறுகால விடுப்பு அதாவது ஊதியத்துடன் கூடிய பேறுகால விடுப்பு 12 வாரங்களிலிருந்து 26 வாரங்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல் நாட்டினுடைய உள்கட்டமைப்பு, நமக்கு உள்கட்டமைப்பினுடைய முதலீடு 2014 வெறும் 2 லட்சம் கோடியாக இருந்தது. இன்றைக்கு இந்த உள்கட்டமைப்பு செலவினம் கிட்டத்தட்ட 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய தேசிய ஹைவேக்கள், நேஷனல் ஹைவேக்கள், 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலை, 12 வழிச்சாலைகள், எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள், இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், அதே போல் அந்த நவீன போக்குவரத்தை இன்னும் அதிகப்படுத்தும் விதமாக வந்தே பாரத் ரயில்கள் இந்த 12 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 164 வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 26 நகரங்களில் 1155 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய மெட்ரோ ரயில் திட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விமான போக்குவரத்தை பொறுத்தளவுக்கு உதான் சேவையின் திட்டத்தின் கீழே 164 விமான நிலையங்கள் இருக்கிறது. டிஜிட்டல் இந்தியா, இன்னைக்கு பண பரிவர்த்தனை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு எங்க போய் ஒரு சாதாரண மக்கள்கிட்ட எள்ளு விற்கிறவங்களாகட்டும் அல்லது ரோட்ல காய்கறி விற்கிறவங்களாகட்டும் இன்னைக்கு யூபிஐ மூலியமாக அல்லது கூகுள் பே மூலியமாக பணத்தை செலுத்துகின்ற சூழ்நிலை, அந்த அளவுக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறது. அதில் உள்ள விவசாயிகளினுடைய நலனை பொறுத்தளவுக்கு பிரதமரனுடைய கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் கொடுக்கின்ற அந்த சன்மான் நிதியானது விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே மூலம் முத்ரா வங்கி திட்டத்தின் கீழே இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான முத்ரா கடன் திட்டம் இந்த தமிழ்நாடு யூபியில் அதிகமாக வச்சிருக்கிறாங்க. அதில் பெண்கள் அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க. அதே சுய தொழில் திறன் மேம்பாடு பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டத்தின் கீழே 30 லட்சம் பாரம்பரிய கலைஞர்களை, கைவினை பொருள்களை, தஞ்சாவூர் பொம்மை செய்கிறவங்க அல்லது ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற அந்தந்த பகுதியினுடைய கிராஃப்டை அதிகமாக செய்கின்றது, 30 லட்சம் பாரம்பரிய கைவினைஞர்களுக்கு பயிற்சியோட கடனுதவியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டார்ட் அப் இந்தியா, நம்ம 2014 முன்னாடி வெறும் 400 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் தான் இருந்தது. இன்றைக்கு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இன்றைக்கு அணு ஆராய்ச்சியில் தொடங்கி விண்வெளி சாதனைகள் வரலும் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் யூனிகார்ன் நிறுவனங்களாக உருவாக்கியிருக்கிறது. அது மட்டுமல்ல, மத்திய அரசாங்கத்தில் கடந்த 1 ஆண்டுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட 13 லட்சம் பேருக்கு பிரதமரனுடைய வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலமாக வேலைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது.

0: சுகாதாரம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 லட்சம் ரூபாய் வரலும் இலவச சிகிச்சை வழங்குவதற்கான அந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு என்று சொல்லக்கூடிய 5 லட்சம் ரூபாய் பெறுமானம் உள்ள இன்சூரன்ஸ் திட்டத்தை கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான பேர் அதில் சிகிச்சை பெற்று பலனடைந்திருக்கிறார்கள். மலிவு நிலை மருந்துகள் கிட்டத்தட்ட இன்னைக்கு 105 கோடி சானிட்டரி நாப்கின்கள் வெறும் 1 ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த மலிவு விலை மருந்துகள் கிட்டத்தட்ட 15,000 கடைகள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிறது. தேசிய பாதுகாப்புல ஜீரோ டாலரன்ஸ், எந்தவித சமரசமும் இல்லாமல் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்தியாவை வந்து எல்லா நாடுகளும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு தேசிய பாதுகாப்புல நாம் இன்றைக்கு வலிமை மிக்க ஒரு நாடாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்தியா வந்து உலகத்திலேயே 3வது பொருளாதார நாடாக இருந்து கொண்டிருக்கிறோம். 5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை நோக்கி நம்மளுடைய பொருளாதாரமானது மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது சகோதரர்கள். அதே மாதிரி பாண்டிச்சேரியில் உள்கட்டமைப்பினுடைய திட்டங்களாக நம்மளுடைய இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி சிலை, 100 அடி சாலை மேம்பாலத்திற்கு கிட்டத்தட்ட 436 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு ரூபாய் 600 கோடி ரூபாய்க்கான திட்டமானது இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி புதுச்சேரி ரயில் நிலைய மேம்பாடு கிட்டத்தட்ட 92 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்திற்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 510,000 பயனாளிகள் அந்த மருத்துவ காப்பீடு பயன்களை பெற்றிருக்கிறார்கள். காரைக்காலில் கிட்டத்தட்ட 491 கோடி மதிப்பில் ஜிப்மர் வளாகம் அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல கிட்டத்தட்ட 11,226 வீடுகள் நம்மளுடைய பாண்டிச்சேரி மாநிலத்திற்கு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் நலன் முதல்ல 2019 தான் மீனவர்களுக்காக தனியாக ஒரு அமைச்சகத்தையே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அமைத்தார்கள். அமைச்சிலிருந்து நம்மளுடைய பாண்டிச்சேரிக்கு கிட்டத்தட்ட 77,508 மீனவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள். அதே போல விவசாயிகளினுடைய நலனுக்கு கிட்டத்தட்ட 37 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விவசாய சன்மான் நிதியானது ஒரு 10,635 விவசாயிகளுக்கு சென்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 3,000 பெண் விவசாயிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். மெரிட் அடிப்படையில் கிட்டத்தட்ட 5,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்களை நிரப்பப்பட்டிருக்கிறது. ஸ்மார்ட் சிட்ட திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 1,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 678 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. தட்டாஞ்சாவடி, கரசூர் ஒரு புதிய எக்கனாமிக் பொருளாதார சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் கொடுப்பதற்கான திட்டத்தையும் நம்மளுடைய பாண்டிச்சேரியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய்க்கு நம்மளுடைய பாண்டிச்சேரிக்கு இந்த திட்டத்தின் மூலயமாக முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகளை நம்ம எதிர்நோக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்த தொழிற்பேட்டையில் வேலைகள் கொடுப்பதற்கான திட்ட அறிக்கையும் கூட அதில் தயாரிக்கப்பட்டு இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் 2021லிருந்து 2026 இந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே பாண்டிச்சேரிக்கு சிறப்பு கிராண்ட், ஸ்பெஷல் கிராண்ட் கிட்டத்தட்ட 15,000 கோடி மத்தியிலிருந்து அசிஸ்டண்டாக ஒரு வருஷத்திற்கு 3,000 கோடி ரூபாய் என்ற அளவில் 15,000 கோடி ரூபாய் நம்ம பாண்டிச்சேரியினுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதை தவிர ஜிப்மரை விரிவுபடுத்துவதற்கு 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஜிப்மரில் மல்டி ஆர்கான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவதற்கு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இந்த ஆட்சியில் ஏழைகளுடைய நலன், விவசாயிகளுடைய நலன், பெண்களுடைய நலன், அதே மாதிரி இளைஞர்களுடைய நலனை போற்றும் விதமாக நம்பிக்கை, வளர்ச்சி, மக்களுடைய நலன் இதை மையமாக வைத்து இந்த 12 ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஆட்சியை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய இலக்கு 2047 நாம் உலகம் போற்றும் நாடாக, வல்லரசு நாடாக, விக்சித் பாரத் என்று வளர்ச்சியடைந்த பாரதமாக இருப்பதற்கான அந்த வேலைகளை நாம் தொடங்கியிருக்கின்றோம்.
1: மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனின் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு நமச்சிவாயம், மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி, முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் ஆகியோரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதன் காரணமாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள். அதுவும் அதிக வெப்பம் காரணமாக ஏற்படும் உடல் வறட்சி என்பது சில நேரங்களில் ஆபத்தானதாகவும் இருக்கிறது. இந்நிலையில் உடலில் ஏற்படும் நீர்சத்து இழப்பை சமாளிக்கும் வகையில் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்து ஆலோசனை தருகிறார் புதுச்சேரி அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணை இயக்குநர் டாக்டர் அனந்தலட்சுமி.
2: அனைவருக்கும் வணக்கம். இப்போது மிக அதிகமாக வெப்பம் இருப்பதால் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக சில வழிமுறைகள், சில டிப்ஸ் நம்ம சொல்றது வந்து, முதல், அனாவசியமாக வெயில் நேரத்தில் நம்ம வெளியில போகிறத தவிர்த்து கொள்ளலாம். 10 மணி முதல் 2:30 மணி வரைக்கும் வெளியில அனாவசியமா ஷாப்பிங் போறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். இரண்டாவது, முக்கியமான வேலைகளை நாம் செல்ல வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கும்போது நாம் நம்ம உடம்பை பாதுகாத்துக்க வேண்டும். போகும்போது ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போகலாம், ஒரு அம்பிரலா எடுத்துட்டு போகலாம், நீர் சத்து உள்ள காய்கறி

0: பாக்டீரியாக்கள், நீர்ச்சத்து உள்ள பழங்கள் நாம் அதிகமாக உபயோகிச்சுக்கணும். வீட்லேயும் வந்து ஓப்பன் ஏர் வென்டிலேஷன் நல்லா வச்சுக்கணும். தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர் அல்லது 3.5 லிட்டர்ஸ் வி ஹாவ் டு கன்சியூம். இதை வந்து ஒரே டைம்ல வந்து 1 லிட்டர் பாட்டில் தண்ணி ஃபுல்லும் குடிக்கக்கூடாது. மேக் இட் எவ்ரி அவர் தட் யூ டேக் அட்லீஸ்ட் 250 to 300 ml. அப்போ வந்து நமக்கு அந்த நீர் சத்து பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும். பிளஸ் வந்து பிளென்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ், இந்த கார்போஹைட்ரேட்ஸை குறைச்சிட்டு, அரிசியை குறைச்சிட்டு நிறைய கீரைகள், காய்கறிகள், தக்காளி, லெமன், பம்ப்கின், இந்த மாதிரி நீர் சத்து, முள்ளங்கி, இது எது சவ் சவ், இந்த மாதிரி எது எதில் நீர் சத்து ஜாஸ்தி இருக்கோ அந்த மாதிரி காய்கறிகளை நம்ம சாப்பிட்டோம்னா இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து இந்த நீர் சத்து குறைபாடுலேருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ளலாம். பிறகு வந்து ORS பேக்கெட்ஸ் இருக்கும், அதை கூட நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பட் ஈஸியாக ஹோமில் நம்ம ரெடிமேட் பண்ணுறது லெமன் ஜூஸும் பட்டர் மில்க்கு, அப்புறம் வந்து எந்த பழமாக இருந்தாலும் பழமாகவே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஆரோக்கியமாக நம்ம இருக்கிறதுக்கு நல்லது. நீரிழிவு நோயாளிகள் வந்து அவங்க வந்து வேர்வையும் ஜாஸ்தி இருக்கும், அதனால 10 மணிலிருந்து 2:30 மணி வரைக்கும் வெளியில் போகிறது தவிர்த்து கொள்ள வேண்டும். தண்ணி சத்து உள்ள காய்கறிகள், பூசணிக்காய், முள்ளங்கி, சவ் சவ், இந்த மாதிரி காய்கறி வகைகள் அவங்க சாப்பிட்லாம். ரெண்டாவது வந்து மோர், மோர் இஸ் த பெஸ்ட் ஒன் ஃபார் ஆல். அது நம்ம அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்க்கறதுனால, உப்பு சேர்க்காமையும் அதில் கொஞ்சோண்டு இஞ்சி வரைக்கும் நம்ம சேர்ந்தோம்னா இட் இஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆல்சோ, ஸோ யூ வில் ஹாவ் குட் எனர்ஜி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 7:25 நலமாய் வாழ. ஹீட் ஸ்ட்ரோக் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:35 நகருலா, 8:02-8:30 தகவல் தளம், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்ற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்த இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்த பிரதமருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் இந்தியாவின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கூட்டணி ஏற்பட்டால் அதற்கு பிஜேபி தான் தலைமை தாங்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசியலில் இனியும் பிஜேபி இளைய பங்காளியாக இருக்காது என்று கூறினார். அகாலிதளம் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது

0: தொடர்பாக இதுவரை எந்த பேச்சுகளும் நடைபெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலம் ஜோர்ஹத் பகுதியில் நேற்று நிகழ்ந்த விமான விபத்தில் 5 விமானப்படை வீரர்கள் உயிரிழந்தது மிகுந்த வேதனை அளிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்த 5 வீரர்களும் நாட்டுக்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டிற்காக இவர்களின் வீரமும் சேவையும் எப்போதும் பெருமையுடனும் நன்றியுடனும் நினைவு கூறப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் அணுசக்தி துறையுடன் இணைந்து புதிய வெப்பமூட்டம் தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் நேற்று பேசிய அவர், சந்திராயன் 3 திட்டத்தின் விக்ரம் லேண்டர் சூரிய ஆற்றலை கொண்டு நிலவில் 14 நாட்கள் மட்டுமே இயங்கியதை சுட்டிக்காட்டினார். தற்போது அணுசக்தி துறையுடன் இணைந்து உருவாக்கப்பட உள்ள இந்த புதிய லேண்டர் செயற்கை வெப்பமூட்டும் கருவிகளை கொண்டிருக்கும் என்றார். இதன் மூலம் நிலவின் கடும் தட்பவெப்ப நிலையையும் தாங்கி சுமார் 200 நாட்கள் வரை நிலவில் இயங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தோரில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்கள் மாநாடு இந்தோர் பிரகடனத்துடன் நேற்று நிறைவடைந்தது. நிறைவு நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், உலகளாவிய வேளாண் துறை ஒத்துழைப்பில் இது முக்கிய நடவடிக்கையாக கருதப்படும் என்று கூறினார். சர்வதேச அளவில் நிலவும் நெருக்கடி மற்றும் நிச்சயமற்ற சூழலில் இந்த மாநாடு உலகிற்கு நம்பிக்கை அளித்துள்ளது என்றும் கூட்டாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகள் நலன், காலநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண் நடைமுறைகள், விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது ஆகியவற்றை இந்தோர் பிரகடனம் வலியுறுத்தியுள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதும் கப்பல் போக்குவரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணை உடனடியாக திறந்துவிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒருவேளை ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் அடுத்த கட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க அமெரிக்கா தயங்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஆனால் ஒப்பந்தம் கையெழுத்தாவது குறித்து அதிகாரப்பூர்வமான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும் தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. தெஹ்ரானில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பக்காயி, இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பில்லை என்றும் இது குறித்து முடிவெடுக்க இன்னும் சில நாட்கள் ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகத்தால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பயனடைந்து வருகின்றனர். தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த மருந்தகத்தை சேவை மனப்பான்மையுடன் நடத்தி வருவதாக மருந்து கடை உரிமையாளர் ஒருவர் தெரிவித்தார்.
2: என் பேர் உமா மகேஷ். நாங்க மக்கள் மருந்தகம் வச்சு நடத்திட்டு இருக்கோம். பிரதமரைய வந்து ஏழைகள் வந்து பயன்பெறதுக்காக வேண்டி இந்த ஜென்ரிக் மெடிசனை இன்ட்ரடக்ஷன் பண்ணிருக்காரு. இங்க பிரஷர், சுகர், ஹார்ட் சம்பந்தமான மெடிசன்ஸ், அப்புறம் கிட்னி சம்பந்தமா அந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் நல்ல விலை கம்மியா கிடைக்குது. ஏழைங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, மருந்து வாங்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. எல்லாருமே வந்து இந்த மருந்து வாங்கி பயன்பெறணும்னு கேட்டிருக்கோம்.
0: மற்ற மருந்து கடைகளை விட இங்கு விலை குறைவாக உள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் மகேஸ்வரி. நான் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் பகுதியிலிருந்து வந்து மருந்து வாங்குறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் கடையில தான் நாங்க மாதந்தோறும் வந்து மருந்து வாங்குறோம். இங்க வந்து ரேட் எங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல கிடைக்குது. அதனால ரெகுலராகவே நாங்க இதை பயன்படுத்துறோம். இந்த மருந்தை பயன்படுத்துறதுனால எந்த ஒரு பக்க விளைவும் எங்களுக்கு வர்றதில்லை. இந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு.
4: என் பேர் விக்னேஷ். நான் காஞ்சிபுரத்துல இருந்து வருகிறேன். மக்கள் மருந்தகத்தில் நான் மருந்து வாங்கியிருக்கிறேன். தொடர்ந்து நான் இங்க வாங்கி கொண்டிருக்கிறேன். அம்மாவுக்கு பிபி சுகர் மருத்துவரைகளை இங்க மிக குறைவாக கிடைக்கிறது. இது கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: திரிபுரா மாநில தலைநகர் அகர்தலா விமான நிலையம் தொடர்ந்து

0: வளர்ச்சியடைந்து வருவதாக விமான நிலைய இயக்குநர் திரு கிஷன் மோகன் நெஹ்ரா தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற விமான பயணிகள் நல தின கொண்டாட்டத்தில் பேசிய அவர், 2014 8,90,000 இருந்த பயணிகளின் எண்ணிக்கை தற்போது 15,00,000 உயர்ந்துள்ளது என்று கூறினார். விமான நிலைய உட்கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். சண்டிகரில் நேற்று மாலை மருந்து கடை ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் அக்கடையின் ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் கடைக்குள் நுழைந்து இந்த தாக்குதலை நடத்தியதாகவும், தப்பிச் சென்ற 3 பேரை தேடும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளதாக உயரதிகாரிகள் தெரிவித்தனர். நாட்டின் பல பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களான அந்தமான் நிக்கோபார் தீவுகள், மாஹே, ஒடிசா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 2 முதல் 3 நாட்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சூழல் நிலவுவதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. நியூயார்க்கில் இன்று அதிகாலை நடைபெற்ற போட்டியில் 2 அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. தற்போது போஸ்டனில் ஹைத்தி ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடைபெற்று வருகிறது. டி பிரிவில் ஆஸ்திரேலியா துருக்கி அணிகளுக்கு இடையேயான ஆட்டை இன்று காலை 9:30 தொடங்க உள்ளது. முன்னதாக நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி 1 கோல் அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி 1 கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது 1-நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 ஓவரில் 194 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்ற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரில் இருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் ஹீட் ஸ்ட்ரோக் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
3: வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஹீட் ஸ்ட்ரோக். சோ ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன, அதோட சிம்டம்ஸ் எல்லாம் என்னென்ன, நம்ம என்ன பண்ணணும், ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப வெயில் காலம் அப்படிங்கறனால நம்ம ஹீட் ஸ்ட்ரோக்கை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம இப்ப பார்த்தோம்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர்ஸ் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கு. அதிகமாகும் போது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கோட ரிஸ்கும் அதிகமாகுது. சோ ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன, நம்ம பாடி கிட்ட ஒரு மெக்கானிசம் இருக்கு, நம்ம பாடியோட டெம்பரேச்சர் ஒரு கான்ஸ்டன்ட் லெவல்லே அதை மெயின்டைன் பண்ணும். வெளியில குளிர் இருந்தாலும் வெப்பம் அதிகமா இருந்தாலும் நம்ம பாடி அதோட டெம்பரேச்சர் ஒரே ஸ்டேட்லயே மெயின்டைன் பண்ணும். இதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு. இது வெளியில இருக்க டெம்பரேச்சர் ஒரு அளவுக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆகி இந்த மெக்கானிசம் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ தாண்டும் போது அதை ஹீட் ஸ்ட்ரோக் சொல்றோம். அதனால என்ன ஏற்படலாம் அப்படின்னா மல்டி ஆர்கன் டிஸ்பங்க்ஷன் ஏற்படலாம், பல முக்கியமான ஆர்கன் செயல் இழக்க ஆரம்பிக்கலாம். அது ட்ரீட் பண்ண பட்சத்தில் அவருக்கு உயிரிழப்பு கூட ஏற்படலாம். ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கு இருக்கு அப்படின்னா, ஹாட் சன்னி வெதர்ல யார் யாரெல்லாம் வேலை பாக்குறாங்களோ, இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், சிவில் சைட்ல ஒர்க் பண்றவங்க, ரோடு போடுறவங்க, இல்ல அத்லெட்ஸ், சோ இந்த மாதிரி ஹாட் வெதர்ல யார் யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ இவங்களுக்கு ரிஸ்க் அதிகம். இதையும் தாண்டி இந்த வல்னரபிள் பாப்புலேஷன், குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள், இவங்களுக்கும் இந்த ரிஸ்க் அதிகம். சன்னி வெதர்ல ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் ஆனா அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கோட ரிஸ்க் ரொம்ப அதிகம். சோ இது என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இனிஷியலா மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டயர்டா இருக்கும், மயக்கம் வரும், கொஞ்சம்

0: தலைவலி இருக்கும், இந்த டைம்ல கான்சியஸா இருப்பாங்க. இது வந்து ஹீட் எக்ஸாஷன் சொல்லுவாங்க, அதிகமான வேர்வையும் இருக்கும். இதையும் தாண்டி நீங்க டெம்பரேச்சர்ல இருந்து உள்ள போகாம மறுபடியும் அந்த வெயில வேலை செஞ்சுட்டு இருக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மெக்கானிசம் கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆயிட்டு பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அது 40 டிகிரி தாண்டும் போது என்ன ஆயிடும்னா, ஸ்வெட்டிங் எதுவுமே இருக்காது, பாடியை தொட்டு பாத்தீங்கன்னா சூடா ஹாட் அண்ட் ட்ரையா இருக்கும் ஸ்கின், நினைவு கம்மியாக ஆரம்பிச்சிடும் அந்த பேஷண்ட்டுக்கு. உடனடியா என்ன பண்ணும் அப்படின்னு 108 கால் பண்ணி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எய்டா என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு, முதல்ல ஒரு ஹாட் என்வரான்மெண்ட் ஒரு வெயில இருக்காரு அப்படின்னா, முதல்ல ஒரு கூலான நிழல் இருக்க இடத்துக்கு ஒரு ஷிஃப்ட் பண்ணும். முடிஞ்ச இண்டோர் ரூம் இருந்தால் இண்டோர் குள்ள கூட ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று எக்ஸஸ் டைட் க்ளோதிங் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் லூசன் பண்ணாலே கொஞ்சம் அந்த டெம்பரேச்சர் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐஸ் பேக்ஸ் இருக்கு அப்படின்னா அவருடைய அக்கிள் பகுதிகளில் இல்லை கழுத்து பகுதிகளில் இல்லை தொடை பகுதிகளில் அந்த ஐஸ் பேக்ஸ் வைக்கலாம். ஐஸ் பேக்ஸ் இல்லை அப்படின்னா ஈர துணி எடுத்துட்டு அதே இடத்துல அக்கிள் கழுத்து பகுதிகள் இல்லை தொடை பகுதிகளில் இந்த ஈர துண்டை வைக்கும்போது அந்த டெம்பரேச்சரை கம்மி பண்ணுறதுக்கு அது உதவும். வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, லைட்டாக கொஞ்சம் தண்ணி எடுத்து அவரோட உடம்புலாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு பெடஸ்டல் ஃபேனில் டேபிள் ஃபேன் ஏதாவது இருக்குன்னா அதை காமிச்சா கூட அது மூலியமாகவும் ஹீட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கான்சியஸாக இருக்காங்க டயர்டாக இருக்காங்கன்னா கொஞ்சம் வாய் வழியாக தண்ணி கொடுக்கலாம், பட் அன்கான்ஷியஸாக இருக்காங்கன்னா வாய் வழியாக தண்ணியோ உணவோ எதுவுமே கொடுக்கக்கூடாது. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எய்டாக நம்ம உடனடியாக பண்ணக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஹீட் ஸ்ட்ரோக் வந்தப்புறமும் மறுபடியும் ஒரு ஹாட் என்வரான்மெண்ட்லேயே வச்சக்கூடாது, நம்மளே ஃபீவராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்மளே ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் என்ன பண்ணுவாங்க, உடனடியாக ஹாஸ்பிட்டல் போனாங்க அப்படின்னா அவர் அசஸ் பண்ணுவாங்க டாக்டர்ஸ், பார்த்துட்டு அவரோட வைட்டல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க, அவரோட கோர் பாடி டெம்பரேச்சரை செக் பண்ணுவாங்க. அது 40 டிகிரி செல்சியஸில் இருக்குது, நினைவு கம்மியாக இருக்குது அப்படின்னா அது ஹீட் ஸ்ட்ரோக்குக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. வேற ஏதாவது டிஃபரன்ஷியல்ஸ் இருக்கா, வேற ஏதாவது காரணங்கள் இருக்கான அதையும் ஆராய்ஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. இப்போ ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா எப்படி ட்ரீட் பண்ண போறாங்க. நம்ம மெயின் ஐடியா என்னன்னா, இந்த டெம்பரேச்சரை 38 டிகிரி கீழே கொண்டு வரது தான் நம்மளோட ஐடியா, 40 டிகிரிக்கு மேலே இருக்கிறது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்டர்னல் கூலிங் சொன்ன மாதிரி ஐஸ் பேக்ஸ் ஹாஸ்பிட்டலில் வைப்பாங்க, கூலிங் பிளாங்கெட்ஸ் இருந்ததுன்னா அது போடுவாங்க, இல்லை வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு அந்த எக்ஸ்டர்னல் கூலிங் ஃபேன் மூலியமாக வந்து பண்ணுவாங்க. இதையும் தாண்டி ரிஃப்ராக்டரியா இருக்கு, இதுக்கு டெம்பரேச்சர் கம்மியாகனா இன்வேசிவ் கூலிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஐசியூவில் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் இன்வேசிவாகவும் இந்த டெம்பரேச்சர் கம்மி பண்ணுறதுக்கான சில வழிமுறைகள் இருக்கும், அந்த வரைக்கும் கூட எக்ஸ்டென்ஷன் போவாங்க. இதில் எது முக்கியம் அப்படின்னா, இதே ஸ்டேட்டில் பேஷண்ட் ப்ரொலாங்டாக இருக்காங்க அப்படிங்கும் போது வந்து அவருக்கு மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய உறுப்பு செயல்பாடுகள் கம்மியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ்பெஷலி மூளையோட செயல்பாடு கம்மியாகலாம், லிவரில் பிரச்சனை வரலாம், கிட்னி பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஒவ்வொரு ஆர்கனாக ஃபங்க்ஷன் கம்மியாகிட்டே வந்து கடைசியில் உயிரிழப்பு கூட ஏற்படும். கண்டிப்பாக இவங்கெல்லாம் ஐசியூவில் அட்மிட் பண்ணி அதுக்கான கேரை கொடுக்கணும். இப்போ கவர்மெண்ட்டை இதை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் எல்லாருக்கிட்டையும் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் பற்றின அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஹீட் ஸ்ட்ரோக் அட்வைசரிஸ் அனுப்புறாங்க. சில ஹாஸ்பிட்டல்ஸில் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு ஸ்பெஷல் பெட்ஸே ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இமீடியட்டாக ஒரு அரசு மருத்துவமனைக்கு டெஃபினட்டாக போகிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெயில் காலத்தில் இந்த ஹாட் சம்மரில் எஸ்பெஷலி 9 to 3 அப்போ டேரக்டாக சன்லைட்ல ஒர்க் பண்ணுங்கிறது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. குழந்தைகள் பெரியவர்கள் அந்த டைம்ல வெளில போகாமல் இருக்கலாம். அப்படியே வேலை செஞ்சிருந்தாலும் கான்ஸ்டன்டாக ஹைட்ரேஷன், நீர் ஆகாரங்கள் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு ரெஸ்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது நல்லது. யாராவது ஒருத்தர் வெயில இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல வேலை பண்ணிட்டு இருக்காங்க, திடீர்னு ஒரு தொட்டு பார்த்தா கொதிக்குது, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கு, இல்லை நினைவு கம்மியாகிற மாதிரி இருக்கு, மயக்கம் வாந்தி இருக்குன்னா அது ஹீட் ஸ்ட்ரோக்காக இருக்கலாம். உடனடியாக அவர் நிலைக்கு கொண்டு வந்துட்டு கூலிங் மெஷர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க, அது அவரோட உயிரை காக்கிறதுக்கு உதவும். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஹீட் ஸ்ட்ரோக் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
3: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: பார்த்த சாரதினா என்ன அர்த்தம்? பார்த்தனுக்கு சாரதி, அதாவது அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினவன், அது கண்ணன். இது நமக்கு தெரியும். இந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு ரெண்டாவது பார்த்த சாரதி தான். அப்படின்னா முதல் பார்த்த சாரதின்னு ஒருத்தர் உண்டா? அப்படின்னா உண்டு. கண்ணனுக்கு முன்னாடியே அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டின ஒருத்தன் உண்டு. அவன் யாருன்னா உத்தரகுமாரன், விராட தேசத்து இளவரசன். பஞ்சபாண்டவர்கள் அஞ்ஞாதவாசம் செஞ்சுக்கிட்டு இருந்த நேரம், அவங்க விராட நகரத்தில் தான் இருப்பாங்கன்னு துரியோதனன் யூகிக்கிறான். அவங்கள வெளிப்படுத்துறதுக்கான சில முயற்சிகளை பண்ணுறான். தன்னுடைய சேனைகளை எல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் அந்த நாட்டில் உள்ள பசுக்களை எல்லாம் ஓட்டிகிட்டு போகிறான். அந்த நேரம் விராடன் வந்து வேற ஒரு திசையில் போர் செய்கிறதுக்காக போயிருக்கிறான். அவனோட மகன் உத்தரகுமாரன் ரொம்ப பயந்தாங்கோழி, கத்தியை பார்த்தாலும் பயப்படுறவன், அவன் எங்கே சண்டை போடுறது? இருந்தாலும் வேறு வழி இல்லை. அப்பா ஒரு பக்கம் போயிட்டார், இவன் இன்னொரு போர் முனைக்கு செல்ல வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை. இந்த சமயத்தில் அங்கேருந்து அர்ஜுனன் இவனுக்கு உதவி செய்கிறதுக்கு வர்றான். எப்படி? அர்ஜுனன் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிறான், உத்தரகுமாரன் மாதிரி. அதாவது பேடி உருவத்தில் இருக்கிற அர்ஜுனன் இவனுக்கு சாரதியாக அமைகிறான். போர் முனைக்கு போய் சேர்ந்த உடனே உத்தரகுமாரன் தேர் ஓட்டுறான், அர்ஜுனன் கௌரவ சேனைகளை விரட்டி அடிக்கிறான். அவங்கெல்லாம் புறமுதுகிட்டு ஓடி போகிறாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு திரும்புகிறப்போ அர்ஜுனன் மறுபடியும் பேடி உருவம் எடுத்துக்கிட்டு

ஓட்டிக்கிட்டு வர்றான். உத்தரகுமாரன் தேரில் உட்காந்துருக்குறான். பார்க்குறவங்கெல்லாம் உத்தரகுமாரன் தான் கௌரவர்களை வந்து முறியடிச்சுட்டு வர்றான் அப்படின்னு நினச்சி அவனை பாராட்டுறாங்க. அர்ஜுனனும் தான் சண்டை போட்ட விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், அந்த ரகசியம் நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு உத்தரகுமாரங்கிட்ட சொல்லிவிடுறான். கத்தியை கண்டாவே பயந்து நடுங்கிற உத்தரகுமாரனுக்கு போரில் ஜெயிக்கணுங்கிற பேரும் புகழும் எப்படி வந்தது? அவன் பயந்தாங்குழி உத்தரகுமாரன், சண்டையில் ஜெயிச்சுட்டான், ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்னு பேர் வந்துட்டுது, புகழ் வந்துட்டுது. அது எப்படி வந்தது அப்படின்னா, அதுதான் அந்த இடத்தோட மகிமைங்கிறார் ஒரு ஆன்மீக பேச்சாளர். அதாவது இடத்தின் மகிமை

0: சண்டையில் ஜெயிச்சுட்டான், ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்னு பேர் வந்துட்டது, புகழ் வந்துட்டது. அது எப்படி வந்தது அப்படின்னா, அதுதான் அந்த இடத்தோட மகிமைங்கிறார் ஒரு ஆன்மீக பேச்சாளர். அதாவது இடத்தின் மகிமை. அது எப்படின்னு கேட்டால், அவன் கொஞ்ச நேரம் உட்காந்து தேர் ஓட்டினானே, அந்த இடத்தோட மகிமை தான் அவனுக்கு பெருமையை சேர்த்து கொடுத்தது, அந்த சீட்டுக்கு உள்ள பெருமை. அது பின்னாடி வந்து கிருஷ்ணன் உட்காந்து பெருமைப்படுத்த போகிற சீட்டு இல்லையாது, அந்த சாரதி ஸ்தானத்தில் உத்தரகுமாரன் முன்னாடியே உட்காந்தான், அதனால் அவனுக்கு அத்தனை பெருமை கிடைச்சிது. ஒரு நாற்காலிக்கு மதிப்பு ஏற்படுறதே அதில் உட்கார்றவங்களை பொறுத்து தானே. இதோ இருக்குதே, இது வந்து இன்னார் உட்கார்ந்த நாற்காலி அப்படின்னு இப்போவும் நாம் சொல்லிக்கிறோம்ல. நாமெல்லாம் ஒரு நாற்காலியில் உட்காந்தா அந்த நாற்காலி ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கிற பெருமையை காப்பாற்றுற அளவுக்கு அதில் உட்காரணும். அதுதான் நமக்கும் நல்லது, நாற்காலிக்கும் நல்லது. ஒரு ஆள் ஒரு ஆஃபீஸில் புதுசாக வேலைக்கு சேர்ந்தான், முதல் நாள் போய் அங்கே அவனுக்குன்னு இருந்த நாற்காலியில் உட்கார போனான். உட்கார போகிறதுக்கு முன்னாடி ஒரு சபதம் எடுத்துக்கிட்டான், நான் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னு. அப்படின்னா என் மேலே உட்காராதே அப்படின்னு கத்திச்சான் அந்த நாற்காலி. ஏன்னு கேட்டிருக்கான் இவன். ஏன்னா நானே இந்த ஆஃபீஸுக்கு லஞ்சமாக வந்து சேர்ந்த நாற்காலி தான் அப்படின்னு தான் அந்த நாற்காலி. இது வந்து அந்த இடத்தோட மகிமை.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:35. நகர் உலா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஆரம்பிச்சிட்டாலும் நம்மளுடைய நகர் உலாவின் பயணம் முடியாது. இந்தியாவினுடைய உத்தரகாண்ட் மாநிலத்தின் கம்பீரமான மனைகளுக்கு மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி முன்சியாரி. இது இமயமலை கிராமம்னு சொல்ல முடியும். பனி மூடிய சிகரங்களையும் பசுமையான வயல்வெளிகளையும் அழகிய வீடுகளையும் புதிதாக தோன்றும் அழகை ரசிக்கலாம் இன்னைக்கு நகர் உலாவில்.

சிட் ஸ்ரீராம் குரலில் ஒலித்தது முதல் நீ முடிவும் நீ படத்திலிருந்து. இன்னைக்கு நகரு லாவில் இமயமலை கிராமமான முன்சியாரி பகுதியை தான் பயணிக்க போகிறோம். சொல்லப்படாத கதைகள், அங்கே இருக்கக்கூடிய மரபுகள், மக்களிடையே சுவாசித்த கலாச்சார பாரம்பரியத்தை நம்முள்ள புகுத்தும் ஒரு பகுதி தான் இன்னைக்கு நம்ம நகர்வுலாவில் பார்க்குறோம். கம்பளி கிராமம் உத்தரகாண்ட் பாரம்பரியத்தினுடைய இதயங்களில் ஒன்று அப்படின்னு சொல்ல முடியும். உத்தரகாண்டில் அல்மோரா குமாவோன் போலவே இமயமலை தொடர்களில் இருக்கக்கூடிய பயன் மர, அதாவது பயன் மர காடுகளுக்கு பிரசித்தி பெற்றது தான் இந்த முன்சியாரி பகுதியிலையும். தெருக்களில் தனியாக கிடைக்கும் பயன் பழங்கள், அதை சேகரிப்பதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, கிண்ணனன் பழத்தோட்டங்களில் ஆப்பிள்களை பறிப்பதில் உள்ள பரவசம். என்ன நேர்களே, உங்கள் கையில் ஆப்பிளை பறிப்பது போன்று தோன்றியது தானே? எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. நேர்லேயே போய் நம்ம ஆப்பிளை பறித்து சாப்பிடக்கூடிய ஒரு அனுபவம் அங்கே கிடைக்கும் நமக்கு. அதிகாலை உணவு, ஆஹா, இரவு ஓய்வுக்கு பிறகு காலையில் எழுந்து ஜன்னலை திறந்தோன்னா பஞ்சசூலியினுடைய உயர்ந்த மலை சிகரங்கள் அதன் உச்சியின் மீது ஒரு நெருப்பு சிவப்பு நிறத்தோட கம்பீரமாக காட்சி தரும் சூரிய உதயம். சூரியனுடைய முதல் கதிர்கள் நம்

அன்புடன் முத்தமிட்டு கொண்டிருக்கும். இப்படி இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த முன்சியாரி. பனி மூட்டமோ மேக மூட்டமோ சிறிதும் இல்லாத வானிலையில் இப்படி ரசிப்பது அதிர்ஷ்டம் தான் இல்லையா?

வெந்து தணிந்தது காடு படத்திலிருந்து மது ஸ்ரீ குரலில் ஒழித்த பாடலது. நேரம் 7:46. இன்னைக்கு நகரோலாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஒரு பகுதியாக இமயமலை கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்சியாரி இந்த பகுதியை தான் நம்ம பயணிச்சிட்ருக்கோம். முன்சியாரிலிருந்து இந்த மலையேற பயணம், மலைவாழ் மக்களுடைய அழகு, மலைகள் ஏறும் பொழுது அவ்வப்பொழுது சோர்வு, சிறிது தூர பயணத்துக்கு பின் தெளிந்த நீரோடைகள், மலையின் உச்சியை அடைந்து கீழே பார்த்தோன்னா இவ்வளோ தூரம் நம்ம பயணிச்சிருக்கோமா அப்படின்னு நம்மளையே ஆச்சரியத்தில் மூழ்கடிக்கக்கூடிய பள்ளத்தாக்குகள், புல்வெளி

வயல்வெளிகள் நிறைந்த சில பகுதிகள் முன்சியாரினுடைய இயற்கை. உருளைக்கிழங்கு பண்ணை அங்கே இருக்குது, அதையுமே நம்ம பார்க்க முடியும். மதிய உணவில் உருளைக்கிழங்கு சாதமும் மறக்க முடியுமா நம்மளால் அதை சாப்பிட்டதுக்கப்புறம்? சாக்லேட் விற்கக்கூடிய கடைகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இயற்கையினுடைய அழகு, சூரிய அஸ்தமனத்தை காணணும் அப்படின்னாக்கா நந்தாதேவி கோயிலுக்கு போனோன்னா அதையுமே நம்மளால் பார்க்க முடியும்.

நாரையூர் என் எஸ் குமரகுரு அவர்கள் தவில். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து. 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை திருத்தணியன் சுவாமிநாதன் அவர்கள் பாடியவை. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். பிற்பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:40 தாளத்தரங்கம். பரத்தூர் எம் சண்முகம் அவளி அவர்கள் தவிலில் வழங்கியிருப்பது. இன்று மாலை 4 மணிக்கு நதியை தேடும் கடல் நாடகம் எழுதியவர் புவனேஸ்வரி அவர்கள். நடிப்பு ஜெயவித்யா, ஜி ரேவதி, பி கே கோவிந்தராஜன், கே ஸ்ரீதர், சூரியகாந்த், எம் கிருஷ்ணமூர்த்தி, ஆர் தங்கராஜ், கே கே சாமி, காஞ்சனமாலா, கி பாஸ்கி ஆகியோர். அமைப்பு வி குமார் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 5 மணிக்கு கிராமிய தென்றல். கோதண்டபாணி குழுவினர் வழங்கும் தெருக்கூத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். 5:30 சிறுவர் பூங்கா. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேயர்களே, ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை 2026 T20 கிரிக்கெட் போட்டி பெர்மிங்ஹாமில் உள்ள எட் போஸ்டனில் நடைபெறும். இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை இன்று மாலை 6:30 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏஆர் ஆப்பில் திரையிசை பாடல்கள் இடம்பெறும்.

கைலாஷ்கீர் பத்மலதா குரலில் ஒலித்தது அரண்மனை டூ படத்திலிருந்து. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை கடலூர் பி ராஜேந்திரன் மற்றும் கடலூர் பி வெங்கடேசன் குழுவினரின் நாகஸ்வர இசை,

இன்று பிற்பகல் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே தொலைபேசி வழி மகளிர் விருப்பம் 12:30 புதுச்சேரி ஆயுள் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. இனி ஒரு விளம்பரம்.

இன்னைக்கு நகர் உலாவில் பயணிச்சுட்டு இருக்கோம். உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய முன்சியாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இமயமலை கிராமம், பனி சூழ்ந்த ஒரு பகுதி, மலையேற்ற பயணத்துக்கு ஏற்றது. இமயமலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை வாசஸ்தலம் தான் முன்சியாரி. உள்ளூர் வழக்கில் முன்சியாரி என்ற ஒரு பெயருக்கான காரணம் பனி உள்ள இடம் என்று பொருள். கொக்கிங்கா ஆற்றினுடைய கரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் மலை ஏறுபவர்கள், பனியாறு ஆர்வலர்கள், உயரமான மலைப்பகுதிகளில் மலையேற்றம் செய்பவர்கள், இயற்கை ஆர்வலர்களுக்கு பொருத்தமான ஒரு இடம்னு சொல்ல முடியும். முகாமிட்டு கண்டு ரசிக்கவும் ஒரு பகுதியாகவும் இந்த இடம் இருக்குது. மார்ச்சிலிருந்து ஏப்ரல் மாதம் வரை வனப்பகுதி முழுவதுமே ரோடோட்ரென்ட்ரல் மரல்களால் சிவந்து காணப்படும் பகுதி. பனி மூடிய இமயமலை தொடர் தெளிவாக தெரிகிறதுனால இது நிச்சயம் சென்று பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான இடமாகவும் இருக்கும். மார்ச்சிலிருந்து ஏப்ரல், மே மாதம், அக்டோபர்லேருந்து நவம்பர், இந்த மாதங்களில் பயணிக்கலாம். தொடரும் நகருலா வேறொரு இடங்களோடு.

0: தொடர் வந்து காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு சென்றுள்ளார். இப்பயணத்தின் முதற்கட்டமாக நேற்று பிரான்சின் நீஸ் நகரை சென்றடைந்தார். பிரதமர் இன்று அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தவுள்ளார். இந்தியாவின் நகரங்கள் பொருளாதார ரீதியாக உற்பத்தி திறன் மிக்கதாகவும், சுற்றுச்சூழல் ரீதியாக நிலையானதாகவும், சமூக ரீதியாக அனைவரையும் உள்ளடக்கியதாகவும், தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்டதாகவும் இருக்க வேண்டும் என்று பிரதமரின் முதன்மைச் செயலாளர் திரு பி கே மிஸ்ரா கூறினார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய நகர்ப்புற விவகாரங்கள் நிறுவனத்தின் பொன்விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் நகர்ப்புற உரையாடலை வடிவமைப்பதிலும் நிறுவன திறன்களை வலுப்படுத்துவதிலும் தேசிய நகர்ப்புற விவகாரங்கள் நிறுவனம் பெரும் பங்காற்றியுள்ளதாக குறிப்பிட்டார். இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் பெங்களூருவில் நடைபெற்ற சிஎஸ்ஐஆர் ரைஸ் மாநாட்டில் பங்கேற்று பேசுகையில், நிலவின் கடும் குளிரிலிருந்து லூனார் லேண்டரை பாதுகாக்கும் வகையிலான மேம்பட்ட செயற்கை வெப்பமூட்டும் அமைப்பை உருவாக்க அணுசக்தி துறையுடன் இணைந்து செயல்பட உள்ளதாக தெரிவித்தார். 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அரசு செயலர் திரு சௌத்ரி முகமது யாசின் இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமானவர்களை யோகா செயல்முறையில் பங்கேற்க செய்வது, யோகா கலையின் சிறப்புகள் குறித்த விழிப்புணர்வு, கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்வது உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. தரம்சாலாவில் நடைபெற்ற 3 போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆப்கானிஸ்தானை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி கொண்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலுவலர் செய்த நேரம் 8:02.

இந்த இசை ஒரு பாடலில் வரக்கூடிய ஒரு இசை. இந்த இசையை கேட்கும்போது நிச்சயமாக நமக்கு அதனுடைய காட்சிகள், படம் பார்த்துருந்தோன்னா காட்சிகள் இருக்கும். ஆனால் இதற்கு போடுறதுக்கான ஒரு இது, ஒரு மணல் பாங்கான ஒரு பகுதி, அந்த இடத்துல ஒரு பெண் ஒரு ஒட்டகத்தில் பயணிக்கிற மாதிரி ஒரு காட்சி பண்ணியிருப்பாங்க. அதற்காக தான் உங்களுக்கு இந்த சின்ன பிட்டை போட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விலங்கினம். சுற்றிருக்கும் சூரியன் மைல் கணக்கில் மணல், ஒரு துளி தண்ணி கூட கிடையாது. அரிதான பாலைவனத்தினுடைய கடுமையான சூழ்நிலைகளில் ஒரு சிங்கத்தால் கூட உயிர் வாழ முடியாது இல்லையா. பொதுவாக நம்ம காட்டை பற்றி பேசும் பொழுது முதல்ல நம்ம நினைவுக்கு வருவது கம்பீரமான சிங்கம்தான். இருப்பினும் சுட்டியிருக்கும் சூரியன் மைல் கணக்கான மணல், ஒரு துளி தண்ணி கூட கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலைவனத்தில் கடுமையான சூழ்நிலைகளில் ஒரு சிங்கத்தால் கூட வாழ முடியாது அப்படின்னும் பொழுது ஒரு சவாலான இடத்துல ஒட்டகம் மட்டுமே மேலோங்கி நிற்குது. அப்படிப்பட்ட ஒட்டகத்தான் இன்றைக்கி நம்ம தகவல் தளத்தில் பார்க்க போகிறோம்.

ஜோ படத்திலிருந்து ஆனந்த் அரவிந்த் கிருஷ்ணன் குரலில் ஒலித்த பாடல் அது. இனி விளம்பரங்கள். மன்னிக்கவும், வேலைவாய்ப்பு செய்திகள். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆபரேட்டர் பணிக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கூடங்குளத்தில் உள்ள இந்திய அணுமின்சார நிறுவனத்தில் NPCAL காலியிடங்களுக்கான ஸ்டைபண்ட் ட்ரைனி பிரிவில் பிளான் ஆபரேட்டர் 136, எலக்ட்ரீஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் 15, டர்னல் 5 மொத்தம் 266 இடங்கள் இருக்குது. கல்வி தகுதி +2, ITI, வயது வரம்பு 29/6/2026 18லிருந்து 24 வரை. தேர்ச்சி முறை ஆன்லைனில் சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் upcalcarwers.co.in என்பதாகும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 29ஆம் தேதியாகும். விண்ணப்ப கட்டணம் ₹100. SC ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் காலியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மெக்கானிக்கல், சிவில், ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிக்கல், ஃபைனான்ஸ், அக்கௌண்டன்ட், HR உள்ளிட்ட பிரிவுகளில் ட்ரேட் 124, டிப்ளமோ 18, கிராஜுவேட் 16 என மொத்தம் 158 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி ITI, டிப்ளமோ, டிகிரி. வயது வரம்பு 30/6/2026 18லிருந்து 28 வரை. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க இம்மாதம் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். இணையதள முகவரி npcal.nic.in என்பதாகும். வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள். இன்றைக்கி நம்ம தகவல் தளத்தில் ஒட்டகத்தை பற்றி பார்க்குறோம். ஒட்டகம் அதனுடைய தனித்துவமான உடல் அமைப்பு மற்றும் வியக்கத்தக்க சகிப்புத்தன்மை காரணமாக பாலைவனத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்குது. கடும் காற்றையும் பொருட்படுத்தாமல் புன்னகையோடு நகரும் இந்த விலங்கு பாலைவனத்தினுடைய கப்பல் என்று அழைக்கப்படுவது ரொம்ப சால பொருந்தும். இதனுடைய கம்பீரத்துக்கு ஒரு சான்றாகவும் இருக்குது.

0: பூடி நான் வர. கூ சித்தனை இல்லை, நான் போறேன்.
1: திரும்பி வர,
2: போட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க.

0: மொதல் மாதம் சம்பளம்னு மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத, எங்களுக்கெல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேனே.
2: இளையராஜா அனன்யா பட் குரலில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது விடுதலை படத்திலிருந்து. தொடர்ந்து தகவல் தளத்தை கேட்கலாம். காலை 8:30 முதல் இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: எந்த வீடு?
3: சொல்றேன்.
1: பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு?
3: நல்லா இருக்கும்பா.
4: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Shagun Chopra. The headlines. Prime Minister Narendra Modi to hold talks with French President Emmanuel Macron and jointly inaugurate Bharat Innovates event in Nice today. Indian Space Research Organization developing long-life moon landers capable of surviving up to 200 days, says ISRO Chairman V. Narayanan. IMD says conditions are favorable for further advance of southwest monsoon into Karnataka, Telangana, Andhra Pradesh, Odisha and South Chhattisgarh during next 2 to 3 days. US President Donald Trump claims deal to end war with Iran will be signed today and Strait of Hormuz will be opened to all immediately afterwards. India beat Afghanistan by 7 wickets in rain-affected first one-day international cricket at Dharamshala. And in ICC Women's T20 World Cup, India to begin their campaign against arch rivals Pakistan in Birmingham this evening. And now the news in detail. Prime Minister Narendra Modi has arrived in Nice, France on the first leg of his two-nation visit to France and Slovakia. During his stay in France, he will join French President Emmanuel Macron in jointly inaugurating Bharat Innovates and hold bilateral talks with him on key areas of cooperation and global issues ahead of the upcoming G7 summit. Mr. Modi will subsequently travel to Slovakia for bilateral engagements with the Slovak leadership. At a community reception held at the iconic Hotel Negresco yesterday, a large gathering of the Indian diaspora accorded a warm and enthusiastic welcome to the Prime Minister. Prime Minister Modi interacted warmly with members of the community and witnessed colourful cultural performances featuring classical Indian dance forms including Kathak,

என்ன நேயர்களே, இன்னைக்கு தகவல் தளத்தில் ஒட்டகத்தை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். பாலைவனத்தினுடைய கப்பல் என்று கம்பீரமாக அழைக்கப்படும் சான்றாக இருக்கக்கூடிய ஒட்டகம். குதிரை சவாரி செஞ்சுருப்போம், ஆனால் ஒட்டகத்தில் சவாரி அப்படின்றது கொஞ்சம் நமக்கு அரிதான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது அதில் நம்ம வந்து அமர்ந்து பயணித்தது போன்ற ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தும். சரி, இந்த ஒட்டகத்தினுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும்? ஒட்டகம் வந்து பாலைவனத்திற்கு ஏற்ற ஒரு அற்புதமான உடல் அமைப்பை கொண்டிருக்கு. அதனுடைய பாதங்கள் அகலமாகவும் மென்மையாகவும் இருக்கும். இது அதனுடைய பாதங்கள் மணலில் சிக்குவதை தடுத்து எளிதாக நடக்க உதவுகிறது. மணல் புயல்களின் பொழுது மணலில் இருந்து தன் கண்களை பாதுகாப்பதற்காக நீண்ட கண் இமைகளையும் நாசி துவாரங்களையும் மூடிக்கொள்ளும் ஒரு சிறப்பு திறனை இது கொண்டிருக்கு ஒட்டகம். அப்போ பாலைவனத்துக்கு ஏற்ற உடல் அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடிய

ஒரு விலங்கினம் தான் ஒட்டகம். பரிணாம வளர்ச்சியினுடைய அற்புதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒட்டகத்தினுடைய முதுகில் இருக்கக்கூடிய திமில் அதனுடைய ஆற்றலுக்கு மையமாக இருக்குது. அது அங்கே இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து சேமித்து வைக்குது. உணவு பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது இந்த கொழுப்பு உருகி ஒட்டகத்திற்கு தேவையான ஆற்றலையும் நீரையும் வழங்குது. ஒரே மூச்சில் 100 லிட்டருக்கு அதிகமான நீரை குடிக்க முடியும் ஒட்டகத்தால். மேலும் பல நாட்கள் தண்ணீர் இல்லாமலும் உயிர் வாழ முடியும். வானிலைக்கு ஏற்ப தன் உடல் வெப்பநிலையை சரி செய்யும் திறனையும் அது கொண்டிருக்கு. இது வீர்வையை குறைப்பதன் மூலம் நீரை சேமிக்கவும் உதவுகின்றது.

0: ஈஸியாக அதால் வாழ முடியுது. மனிதர்களுக்கும் ஒட்டகங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமைகள் என்னென்ன, அதாவது அவங்களுக்கும் ஒட்டகத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் என்னென்னா, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாலைவன வாழ்வினுடைய முதுகெலும்பாக ஒட்டகங்கள் இருந்து வருது. போக்குவரத்து, சரக்கு மற்றும் விவசாய பணிகளுக்கு ஒட்டகங்கள் இன்றியமையாததாக இருக்குது. பால் முதல் கம்பளி வரை ஒட்டகத்தினுடைய ஒவ்வொரு பாகமும் மனிதர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. காட்டில் சிங்கம் அச்சத்திற்கு மரியாதைக்கும் சின்னமாக இருப்பது போல, பாலைவனத்தில் ஒட்டகம் சமமான மரியாதைக்குரிய ஒரு விலங்காகவும் இருக்குது. இதுதான் நம்ம மனிதர்களுக்கும் ஒட்டகத்துக்கும் உள்ள ஒற்றுமை, அவங்களுக்கும் நமக்குள்ள ஒரு பிணைப்பு.
1: அத்துவானோ பொட்டக்காடு ஆத்தங்கரையோரும் திண்ணை வீடு

ஸ்ரீனிவாஸ் சாதனா சர்க்கம் குரலில் வந்தது பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து. இன்றைக்கி நம்ம தகவல் தளத்தில் பாலைவனத்தினுடைய கப்பல் என்று அழைக்கக்கூடிய ஒட்டகம், அது வந்து கடுமையான வெயிலாக இருந்தாலும் மைல் கணக்கான மணல் சிறு தண்ணி கூட இல்லைனாலும் பாலைவனத்தில் எளிதாக

ராகு ஹிப்ஹாப் தமிழா குரலில் ஒலித்தது கடைசி உலகப்போர் படத்திலிருந்து. இன்னைக்கு தகவல் தளத்தில் ஒட்டகத்தை தான் பார்த்துட்ருக்கோம். சிங்கம் அடர்ந்த காடுகளை ஆளும் ஆற்றலை கொண்டிருக்க ஒட்டகமோ பாலைவனத்தினுடைய அளவற்ற அமைதியையும் வெப்பத்தையும் வெல்லும் சக்தி கொண்டது. அதே போல வெளி தோற்றத்தில் சாந்தமான இயல்புடையதாக தோன்றினாலும் வாரக்கணக்கில் ஒரு துளி நீர் கூட அருந்தாமல் இருக்கும் ஒட்டகத்தின் துணிச்சல் வாழ்க்கையினுடைய கடினமான பாதையில் எவ்வளவு பயணிப்பது என்பதற்கான ஒரு பாடத்தையும் நமக்கு கற்றுத்தருது. மற்றொரு தகவல் தளத்தில் இன்னும் ஒரு சிறப்பான தகவலோடு சந்திக்கலாம்.

சந்தோஷ் நாராயணன் சுப்லாஷினி குரலில் ஒலித்துக் கொண்டிருக்கும் தலைவன் தலைவி படத்தோடு இன்றைய தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. மற்றொரு தகவலோடு சந்திக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: 8:45. ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்றுநர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் 12வது உலக யோகா தினத்தை முன்னிட்டு உங்கள் எல்லோரிடத்திலும் யோகா குறித்து பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. நான் பத்மாவதி அமுதன். இந்த வருடம் யோகா தினத்தை யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ வயசாகிறத யாருனாலையும் தடுக்க முடியாது. ஆனால் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக நம்மளுடைய வயது ஏற ஏற நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு தான் யோகா பெருமளவு உதவியாக இருக்கு. இதில் யோகாவோட பங்கு என்ன மாதிரி இருக்கும், யோகாவோட பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூச்சு தான். ஃபவுண்டேஷன் ஆஃப் யோகா வந்து ப்ரீதிங் தான் சொல்லுவாங்க. மூச்சை அடிப்படையாக வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுலையும் சரி, மனசையும் நம்மளுடைய எமோஷன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறதுலையும் சரி, யோகா மிகப்பெரிய பங்கு வகிக்குது. யோகா வந்து 8 நிலைகளை கொண்டிருக்கிறது. முதல் நிலை வந்து பார்த்திங்கன்னா யமா, அதாவது எந்த அளவுக்கு நம்மளுடைய மன தூய்மை இருக்கணும். நியமா, நம்ம எந்த அளவுக்கு டிசிப்ளின்டாக நம்மளுடைய வேலையை நாமளே செய்யக்கூடிய ஒருத்தராக இருக்கணும். 3வது நிலை ஆசனா, உடல் ஆரோக்கியமா வச்சிருக்கிறது. 4வது நிலை பிராணயாமா, மூச்சு பயிற்சி. 5வது நிலை பிரத்யாகாரா, எதுலேயும் பற்று இல்லாம எப்படி நம்மளை அந்த பற்றிலிருந்து விலகி நம்மளை கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வர்றது. 6வது நிலை தாரணா, ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்றது. 7வது நிலை பாத்தீங்கன்னா தியான நிலை, அதற்கு அடுத்து கடைசியா வர்றதுதான் சமாதி நிலை, அதை உச்ச நிலைன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நாம அந்த உச்ச நிலை அடையறதுக்காக யோகா பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட வாழ்வியல் முறையில நாம ஆரோக்கியமா எந்த அளவுக்கு மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமா வச்சிருக்கணும், பேலன்ஸ்டா வச்சிருக்கணுமோ அதற்கு இந்த பயிற்சியை நம்ம பண்ணா போதும். இப்ப நான் யோகாவினுடைய டெக்னிக்ஸ் பத்தியும் ஆசனங்கள் பத்தியும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். யோகாவோட டெக்னிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மூச்சை தான் பிரதானமா வச்சு இந்த டெக்னிக்ஸை பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ உதாரணமா நிறைய முனிவர்கள் வந்து தியானம் பண்றதை பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாம் வந்து 100 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, 110 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, பல வருடங்கள் வாழ்ந்திருக்காங்க. உட்கார்ந்த இடத்துலயே ரொம்ப நேரம் முதுகுத்தண்டை நேரா உயர்த்தி வச்சிருந்தா அவங்களால உட்கார்ந்துருக்க முடியும். வருஷ கணக்குல கூட அவங்க வந்து மூச்சு பயிற்சி மட்டும் செஞ்சுமே உயிர் வாழ்ந்திருப்பாங்க. அதற்கான காரணம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாயுக்களை கண்ட்ரோல் பண்ணி, தச வாயுக்கள், அதுல முக்கிய வாயுக்கள் வந்து பஞ்ச வாயுக்கள், அந்த ஒவ்வொரு வாயுக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கு. அந்த வேலைகளை நம்மளுடைய மூச்சை சரியா பயன்படுத்தி அந்த வேலைகளை செய்ய வச்சு, பெரிய பயிற்சிகள் எதுவும் செய்யாமலே அவங்க வந்து ஆரோக்கியமா அமைதியா வாழ்ந்திருக்காங்க. இந்த மூச்சை நம்ம பிரதானமா சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள உறுப்புகளுடைய ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து பாதுகாக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளுடைய எமோஷன்ஸ் அதை கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், பாசிட்டிவிட்டியை நம்ம உடம்புலையும் மனசுலையும் ஏற்படுத்துறதா இருக்கட்டும்,

மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய செயல்பாடுகளை சரியான வகையில வகுக்கிறதா இருக்கட்டும், நாம வந்து கண்டிப்பா வந்து இதுல மேம்படுத்திக்கலாம். நான் இப்ப முதல்ல ஆசனங்களை வந்து உதாரணமா எடுக்கணும்னு நினைக்கிறேன். முதல் ஆசனம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது வந்து ஒரே நிலையில 12 ஆசனங்களை ஒன்னா சேர்த்து, அதை ஒரு செட் ஆஃப் ஆசனங்களை சேர்த்து இந்த பயிற்சியை பண்ணுங்க. நீங்க தனித்தனியா 100 ஆசனங்கள் வந்து யோகால இருக்கு, உங்களால எல்லாமே பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல. இந்த சூரிய நமஸ்காரத்துல வர 12 போஸ்டர்ஸ சரியா கத்துக்கிட்டு, அதுல வர்ற மூச்சு பயிற்சிகளையும் சரியா கத்துக்கிட்டு இதை நீங்க செஞ்சாலே போதும், உங்களுடைய உடல் மனம் உள் உறுப்புகள் எல்லாம் முழுமையா நல்ல ஆரோக்கியமா இருக்கும். இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியில நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபிளெக்சிபிலிட்டி அதிகரிக்குது. நம்மளுடைய மூட்டுக்கள்ல தசைகள்ல வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் கொடுக்கறதுனால எல்லா பாகங்களுக்கும் ரத்தம் சீரா பாயுது. நம்மளோட உடம்புகள்ல எங்கேயுமே வந்துட்டு நோய்க்குண்டான இன்ஃபெக்ஷனை பரப்பக்கூடிய விஷயங்கள் தேங்காம இந்த சூரிய நமஸ்காரம் வந்து நமக்கு உள் உறுப்புகளுக்குமே வந்து நல்ல ஒரு புத்துணர்வை கொடுக்குது. சூரிய நமஸ்கார பயிற்சியை எப்படி பண்ணலாம், எவ்வளவு வாட்டி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய வயது உடல்நிலையை கொண்டு நல்ல முறையில பயிற்சி பண்ணணும். மினிமம் ஒரு 3 இருந்துட்டு ஒரு 12 செட்டு வரைக்கும் தினமும் நம்ம பயிற்சி பண்ணா போதும். நாம வந்து தட்பவெட்ப நாடுகள்ல இருக்கிறவங்க அதிகமா அளவுக்கு மீறி பயிற்சி பண்ணக்கூடாது, ஏன்னா உள் உறுப்புகள் சூடாயிடும். நம்ம உடல் நிலைக்கும் நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கும் ஏத்த மாதிரி சூரிய நமஸ்காரத்தை அதிகபட்சமா ஒரு 6 தினமும் பயிற்சி பண்றது உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக்கும், நோய்களை அண்ட விடாது, புத்துணர்வு கொடுக்கும். தூக்க பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சூரிய நமஸ்காரம் ஒரு மிகப்பெரிய அருமருந்து. இந்த பயிற்சியை நாம தினமும் பயிற்சி பண்ணலாம். அடுத்து வஜ்ராசனம். இந்த வஜ்ராசனத்துல ஒரு ஆள்னால உட்கார முடியுது அப்படின்னா, அவங்க அவங்களுடைய கால் மூட்டுகள் அதாவது உடம்பினுடைய கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை ஆரோக்கியமா வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நான் எந்த பயிற்சியும் என்னால செய்ய முடியாது, ஆனா என்னால வஜ்ராசனத்துல உட்கார முடியுது அப்படின்னா, பாதத்துல இருந்து இடுப்பு வரையும் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். இடுப்பு வரையும் இருக்க பகுதி நல்லா இருக்குனாலே அதற்கு மேல இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம் பெல்விக் ஆர்கன்ஸ் எல்லாம் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். இந்த பகுதிகள் ஆரோக்கியமா இருக்கும் போது உங்களுடைய முதுகு தண்டு சீரா இருக்கும். முதுகு தண்டு சீரா இருக்கும் போது உங்களுடைய மொத்த உடம்புமே நல்லா இருக்கும். சோ வஜ்ராசனத்துல உட்கார முயற்சி பண்ணுங்க. வஜ்ராசனத்துல உட்கார முடியல, கஷ்டமா இருக்குன்னா ஒரு தலகாணியை வச்சாவது ஒரு பெட்டு மேல உங்களுடைய கட்டில் மேல கூட மெத்த மேல உட்காந்து வஜ்ராசன பயிற்சியை நீங்க வந்து பயிற்சி பண்ணி பாருங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் காலை மடக்கி உட்கார்றது, ஆனா உங்களால அந்த பயிற்சியை செய்ய முடியுதுன்னா முழு உடம்பினுடைய ஆரோக்கியத்தை நீங்க கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்ட்டு அர்த்தம். உங்களுடைய டைஜஷன் சீரா இருக்கும், முதுகு தண்டு நீரா இருக்கிறதுனால உங்களுடைய நரம்பு மண்டலம் ரொம்ப சீரா இருக்கும், செயல்திறன் நல்லா இருக்கும், நுரையீரலினுடைய செயல்பாடுகள் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்ட உடனேயே உட்காரக்கூடிய ஆசனங்கள்ல வஜ்ராசனம் முதன்மையானது, அதுக்கப்புறமா வந்து சுகாசனம். இந்த பயிற்சிகளை வந்துட்டு நீங்க செய்யும் போது உங்களுடைய டைஜஷன் சீரா இருக்கும் போது தேவையில்லாத கழிவுகள் உடல்ல தங்காது, சீரான செயல்பாடுகள் அதிகரிக்கும். அடுத்து வர்றது பாத்தீங்கன்னா தாடாசனா. தாடாசனா வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன், உங்களுடைய நரம்பு மண்டலத்தை முழுமையா வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு ஆசனம் தான் இந்த தாடாசனாங்கிறது. தாடாசனத்தை நீங்க எங்க வேணா பயிற்சி பண்ணலாம், எந்த நேரத்திலையும் பயிற்சி பண்ணலாம். இதற்கான நேரம் இப்பதான், ராத்திரி நேரத்துல தாடாசனா வந்து நான் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது அப்படி கிடையாதுங்க. நீங்க வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி கூட ஒரு தாடாசனா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பாடியை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு தாராளமா போய் நீங்க தூங்க போலாம். தாடாசன பயிற்சியை தொடர்ச்சியா பண்ணும்போது உங்களுடைய காஃப் மசில்ஸ்ல இருக்கக்கூடிய 2 முக்கியமான மசில்ஸ் கேஸ்ட்ரோனோமஸ் அண்ட் சோலியஸ் மசில்ஸ் வந்துட்டு புத்துயிர் பெறுது. நம்மளுடைய காஃப் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ட கால் சதை, அந்த பகுதி வந்து எப்பயும் தொய்வடையாம நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா அது நம்மளுடைய இன்னொரு ஹார்ட் மாதிரி, அனாட்டமிக்கலா நமக்கு ஒரு ஹார்ட், ஃபங்க்ஷனலா நமக்கு 3 ஹார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய கால்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளுடைய இருதயத்தினுடைய செயல்பாடுகள் சீரா இருக்கும். ரத்தத்தை மேல் நோக்கி இருதயத்துக்கு அனுப்புற அற்புதமான வேலையை இந்த காஃப் மசில்ஸ் செய்யுது. தாடாசன பயிற்சியை தொடர்ச்சியா செய்யும் போது இடுப்புகள்ல சதை விழாதுங்க, உடம்பு வந்து சீரா ஒரே நிலையில இருக்கிறதுக்கு இந்த தாடாசன பயிற்சி ஒரு பெருமளவு உதவியா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அதோமுக ஸ்வானாசனா. அதோமுக ஸ்வானாசனாவை மவுண்டெயின் போஸ் பர்வட்டாசனான்ட்டு சொல்லுவாங்க. அதோமுக ஸ்வானாசனா ஒண்ணும் இல்லைங்க, நாய் போல நாய் வந்து எப்படி குனிஞ்சு கைகளை ஸ்ட்ரெச் பண்ணி எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுமோ அந்த மாதிரி நாமளும் குனிஞ்சு அந்த நாய் போலவே நம்ம உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த அதோமுக ஸ்வானாசனாங்கிற மவுண்டெயின் போஸை நம்ம பண்ணும்போது நம்மளுடைய மேல் உடம்பு கை

தொடர்புடைய மேல் உடம்பு மற்றும் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய கால்களும் முறையா ஸ்ட்ரெச் ஆகுது. ரெண்டு பகுதிகளுமே ஸ்ட்ரெச் ஆகிறதுனால, மசில் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால ரத்தம் சீரா எல்லா பாகங்களுக்கும் பாயும். உடம்பு எனக்கு ஸ்டிஃப் ஆயிடுச்சு, அங்க வலிக்குது, இங்க வலிக்குதுன்ட்டு நமக்கு அந்த சிரமம் இல்லாம இந்த பயிற்சியை வந்து நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா வலிகள் குறையுது, இன்ஜுரிஸ் குறையுது, அண்ட் உடம்புல வந்து காத்து தங்காது. அதோமுக ஸ்வானாசனா பயிற்சியை வந்து தினமும் வந்து ஒரு 3 முறை 4 முறை நீங்க வந்து பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய எலும்புகளும் அந்த எலும்புகளோட ஒட்டி இருக்கக்கூடிய தசைகளும் சீரா இருக்கும். ஒரே இடத்துல தேங்கி இருக்கிறது இல்லைனா வந்து மசில்ஸ் வந்துட்டு சாக் ஆகுறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. போன்ஸ் வலுவடையும், நரம்பு மண்டலத்துக்கு நல்லது, உடம்புல இருக்கக்கூடிய காத்து வந்து ரிலீஃப் ஆகும், மைண்ட் இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குது, உடம்புல வந்து அனீசியா இருக்கு, தூக்கம் சரியா வரலன்றவங்க அதோமுக ஸ்வானாசன பயிற்சியை காலையில பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உடம்பு எப்பயும் ஒரு ரெஃப்ரெஷ்டா இருக்கும். உட்காந்தே வேலை பாக்குறேன் நானு, எனக்கு வந்து சரியான உடற்பயிற்சி என்னால செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் தினமும் இந்த அதோமுக ஸ்வானாசன பயிற்சியை மவுண்டைன் போஸ்ட்ல தினமும் ஸ்ட்ரெச் பண்ணாங்க அப்படின்னா அந்த முதுகு தண்டும் புத்துணர்வு பெறுதுங்க, கழுத்து பகுதி ஷோல்டர் பகுதிகளில் வலி ஏற்படுறது குறையும். இதை தாண்டி நெக்ஸ்ட் சொல்லணும்னா சேது பந்தாசனா. சேது பந்தாசனா அப்படிங்கிறது பிரிட்ஜ் போஸ், நம்ம படுத்துட்டு கால்களை மடக்கி நம்மளுடைய பட் பிட்ட பகுதியை வந்து நெஞ்சு வரைக்கும் உயர்த்துறது. சோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவராலா உங்களுடைய பெல்விக் ஆர்கன்ஸ்க்கு நல்லது, இடுப்பு சுத்தி இருக்கக்கூடிய பாகங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அங்க வந்து ரத்தம் சீரா பாயும், கழிவுகள் எதுவும் தங்காது. அங்க என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அந்தந்த உறுப்புகள் சரியா வேலை செய்யும். அதாவது எனக்கு டைஜஷன் சரியா நடக்கல, எனக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு ஹெர்னியா இஷ்யூஸ் வந்து வந்துருமோன்ட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறவங்க, இல்லைனா வந்துட்டு எனக்கு யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இந்த சேது பந்தாசனா பயிற்சியை முறையா பண்ணும்போது அவங்களுடைய அந்த உறுப்புகள்ல இருக்கக்கூடிய தேக்கம் கழிவுகள் தேங்கி இருந்தா அது வெளியேறும், அண்ட் சாகிங்க வந்து முறையா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும், இளமையா வந்து உணர ஆரம்பிப்போம். இதுல இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மள இடுப்புல இருந்து உயர்த்தி அந்த நெஞ்சு பகுதி வந்து அப்படியே கழுத்துல வந்து வெயிட் போடுங்க. சோ நெஞ்சு பகுதி உயர்த்துறதுனால இது நம்மளுடைய நுரையீரலுக்குமே ஒரு அற்புதமான பயிற்சியை கொடுக்குது. சோ நுரையீரல் வந்து இன்வெர்டடா சிரசாசனம் பண்ணா கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் இந்த சேது பந்தாசனா பண்ணும் போதும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட். சோ கழுத்து பகுதிகளில் பிரஷர் கொடுத்து தைராய்டு கிளாண்ட தூண்டி விடக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் வந்து இந்த சேது பந்தாசனா. இதை நீங்க அதிகமா பயிற்சி பண்ணும் போது உங்களுக்கு தைராய்டு கிளாண்டு சரியா வேலை செய்யும். தைராய்டு கிளாண்டு பல விதங்களுக்கு மெட்டபாலிசம்க்கு முக்கிய பங்கு வகிக்குது, பாடியோட டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது, அதுக்கப்புறமா உடம்புல வந்து எந்த விதமான மூட் ஸ்விங்ஸ் வருது, கால்சியம் வந்து உடம்புல சரியா அப்சார்ப் ஆகணும் அப்படின்னாலும் தைராய்டு கிளாண்டு சரியா வேலை செய்யணுங்க. நம்மளுடைய பெல்விக் ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளான ஓவரீஸ் வந்து சரியா வேலை செய்யணும்னாலும் உங்களுக்கு தைராய்டு கிளாண்ட சரியா வேலை செய்யணும். இந்த கிளாண்டை அற்புதமா வேலை செய்ய வைக்கிறதுக்கு சேது பந்தாசனா ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து புஜங்காசனா. புஜங்காசனா வந்து ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இதை வந்து நீங்க தரையில தான் பண்ணணும், இல்ல எனக்கு இந்த மாதிரி சர்ஜரிஸ் ஆயிருக்கு என்னால தரையில பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க உங்க பெட்ல படுத்துக்கிட்டே கூட இந்த புஜங்காசனா பயிற்சியை தினமும் முறையா பயிற்சி பண்ணுங்க. சரியா இந்த பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்டோமினல் மசில்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ டைஜஷனுக்கு அற்புதமான ஒரு எக்ஸசைஸ் இது. இந்த மாதிரி பீரியட் சம்பந்தமான இஷ்யூஸ் இருக்கு, முதுகு தண்டு சம்பந்தமான இஷ்யூஸ் இருக்குன்றவங்க முறையா புஜங்காசனாவை தினமும் பயிற்சி பண்ணும்போது நல்ல பலன் கொடுக்கும். அண்ட் நுரையீரலுக்கு நல்லா வந்து காத்து நிறைய உள்ள போகுங்க. நுரையீரலுக்குள்ள ரொம்ப ஷாலோ ப்ரீதிங் பண்றோம், சரியா மூச்சை உள்ள இழுக்கிறது இல்லை, நான் என்னோட நுரையீரல் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த புஜங்காசனா பயிற்சியை தொடர்ச்சியா பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய காத்து உள்ள போகும், நுரையீரல் நல்லா விரிவடையும், ஷோல்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லது, இந்த சர்விக்கல் ஸ்பான்டைலிட்டிஸ் இஷ்யூஸ் இருக்கு எனக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த புஜங்காசனா பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போது அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி உங்களுடைய அந்த சர்விக்கல் இஷ்யூஸ்க்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். சோ புஜங்காசனா பயிற்சின்றது ரொம்ப ஈஸியா யார் வேணாலும் பண்ணக்கூடிய, அதாவது கட்டில் மேல கூட படுத்துட்டு இந்த பயிற்சியை பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இது. அடுத்து பட்சி மூத்தாசனா. இந்த பட்சி மூத்தாசனா அப்படிங்கிறது ஃபார்வர்ட் பெண்டு, இதை யார் பண்ணக்கூடாது அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேன். உங்களுக்கு இடுப்புல ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு, முதுகு தண்டல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க, டிஸ்க் பல்ஜ், ஹெர்னியா இருக்கிறவங்க
ஃபார்வர்டு பெண்டிங்ல வர எந்த ஒரு பயிற்சியுமே தவிர்த்துடுங்க. அதர் தென் தட் இதை வேற யாரோ யாரும் வேணாலும் பண்ணலாங்க. இந்த பட்சிமோத்தாசனா பயிற்சியை நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய வயிறு பகுதி நல்லா வந்து உள்வாங்கும். ஸோ இந்த பயிற்சியை பண்ணும்போது உடம்புல

0: வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து வெளியேறும், நல்ல கசடுகள் வயிற்றுல தங்காது, அது வெளியேறும். ஸோ அப்டமன் வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பச்சிமோத்தாசன பயிற்சி பண்ணலாம். அண்ட் நம்மளுடைய டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்ல வந்துட்டு நல்ல கசடுகளை வெளியேற்றி அங்கே இருக்கக்கூடிய சுரப்பிகள் சரியா சுரக்கிறதுக்கு இந்த பச்சிமோத்தாசனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால இந்த சுகர் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்கலாம் இந்த பச்சிமோத்தாசனா பயிற்சியை பண்ணலாம். அண்ட் நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பயிற்சி இது. மனசு அமைதிப்படுத்தும். இந்த பயிற்சியை தொடர்ச்சியா பண்ணும்போது பாத்தீங்கன்னா சிந்தனை வந்து சீர்படும். அதனால இந்த பயிற்சியை முதுகுல பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்த்து மத்த யார் வேணாலும் பண்ணலாம். அடுத்து வர்றது அர்த்த மச்சேந்திராசனா. இது வந்து ஒரு ட்விஸ்டிங் போஸ், உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு காலை மடக்கி அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பாக்குறது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பயிற்சியை தொடர்ச்சியா நீங்க பண்ணும்போது உங்களுடைய இடுப்பு பகுதிகளில் தசை வந்து அதிகமா இருக்கு, ஸ்டிஃப்னஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க இதை படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது ஸோ இடுப்புல இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் ரிமூவ் ஆகும், அதுக்கப்புறமா வந்து நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி அதிகரிக்கும்.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்றுனர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 9 மணி.
1: இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் கடலூர் பி ராஜேந்திரன், பி வெங்கடேசன் குழுவினரின் நாதசுரைசை கேட்கலாம். உடன் தவில் வாசிப்பவர் நரையூர் என் எஸ் குமரகுரு அவர்கள். முதலாவதாக வாரண முகவா ஹம்சத்வனி ராகம், ரூபகதாளம், கோட்டீஸ்வரம்.

அரங்கிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடலூர் பி ராஜேந்திரன், பி வெங்கடேசன் குழுவினரின் நாதசுரைசை, உடன் தவில் வாசிப்பவர் நரையூர் என் எஸ் குமரகுரு அவர்கள். தொடர்வது தாயே யசோதா. ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் கீர்த்தனை, தோடி ராகம் ஆதிதாளம்.

நிறைவாக அழகான பழனிமலை ஆண்டவா. ராகம் பிருந்தாவனி, ஏகதாளம், இளமுருகு பாடல்.

அரங்கிசையில் நேயர்கள் இதுவரை கேட்டது கடலூர் பி ராஜேந்திரன், பி வெங்கடேசன் குழுவினரின் நாதசுர இசை. உடன் தவில் வாசித்தவர் நரையூர் என் எஸ் குமரகுரு அவர்கள்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ராஜா அறுவடை திருவிழாவை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக ஒடிஷா மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பூமி, தாய்மை மற்றும் மேகங்களை கௌரவிக்கும் வகையில் கொண்டாடப்படும் பருவமழை காலத்தின் வரவேற்பு திருவிழாவே ராஜா என்று சமூக ஊடகப் பதிவில் குடியரசுத் தலைவர் பதிவிட்டுள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரெஞ்சு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட்ஸ் திட்டத்தை தொடக்கி வைக்க உள்ளார். இத்திட்டம் இந்தியாவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய புத்தொழில் நிறுவனங்களை உலகளாவிய முதலீட்டுடன் இணைப்பதோடு இந்தியாவின் உயர்கல்விக்கான சூழலை உருவாக்கும் உந்து சக்தியாக விளங்கும் என்று பிரதமர் கூறினார். மாறிவரும் பாதுகாப்பு சூழலுக்கு ஏற்ப ட்ரோன்கள், செயற்கைக்கோள்கள் மற்றும் ரோபோட்டிக்ஸ் போன்ற நவீன போர் தொழில்நுட்பங்களுக்கு தங்களை மாற்றிக்கொள்ளுமாறு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தின் துண்டிகலில் உள்ள விமானப்படை அகாடமியில் நேற்று நடைபெற்ற 217வது பயிற்சி பிரிவின் கூட்டு பட்டமளிப்பு அணிவகுப்பு ஆய்வு செய்து அவர் புதிதாக பணியில் இணைந்துள்ள இந்திய விமானப்படை அதிகாரிகளிடையே உரையாற்றினார். மத்திய பிரதேஷின் இந்தூரில் பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்கள் மாநாடு நேற்று இந்தூர் பிரகடனத்துடன் நிறைவடைந்தது. நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் பங்கேற்று பேசுகையில் சர்வதேச அளவில் உணவு பாதுகாப்பு, விவசாயிகள் நலன், காலநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண் நடைமுறைகள், விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது ஆகியவற்றை இந்தூர் பிரகடனம் வலியுறுத்தியுள்ளது என்று கூறினார். ஈஸ்ட் ரூதர்ஃபோர்டில் உள்ள மெட்லைஃப் விளையாட்டு அரங்கில் நேற்று மாலை நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், மொராக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10:58
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02:26. இது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க அழைக்கலாம். முகநூல் வழியாக உங்களுடைய பெயர், எந்த ஊரிலிருந்து நீங்கள் முகநூல் வழியாக இணைஞ்சிருக்கீங்க அப்படின்றதையும் தெரிவித்து பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்களுக்கான நேரம் இது. விருப்ப பாடலை கேட்கலாம். தொடக்கமாக சின்னத்தாயி படத்திலிருந்து, மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் நான் ஏரிக்கரை மேலிருந்து பாடலை கேட்டிருக்காரு. எல்லாருக்காகவும் இந்த பாடல் வந்துக்கிட்டே இருக்குது.

நேரம் 10:08 11:00. இது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்கள் அவங்களுடைய பாடல்களை முகநூல் வழியாக கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கான விருப்பங்களும் நிறைவேறிக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் கர்நாடக மாநிலத்திலிருந்து சின்ன திருப்பதி, பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி இந்த நேயர்கள் விரும்பி கேட்டது என் ராசாவின் மனசிலே படத்திலிருந்து இனி சாங்னு கேட்டிருக்காங்க, அவங்களுக்கான பாடல்.

நேர்களை இது கேட்டால் இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அந்த வகையில் அடுத்ததாக நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி பல்லாண்டு வாழ்க படத்திலிருந்து சொர்க்கத்தின் பாடலை கேட்டிருக்காரு. அவருக்கான பாடல் கேட்கலாம்.

நேரம் 10:17. இது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழியா நேயர்களுடைய பாடல்களை உங்களுக்கு வழங்கிக்கிட்டே இருக்கு புதுச்சேரி வானொலி. அடுத்ததாக புவனகிரியிலிருந்து சுமதி பாபு நினைவு சின்னம் படத்திலிருந்து ஏழை இளங்கிலேயே பாடலை கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக பாடல் வருது.

நேரம் 10:22. அடுத்த பாடல் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழியாக வேட்டவளத்திலிருந்து குமார், வைதேகி காத்திருந்தாள் படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேயர்களே, இது கேட்டாலும் இன்றைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். ஒரு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து கருப்பண்ணன் ரங்கசாமி அப்படின்ற நேயர். அடுத்ததாக கடலூர் துறைமுகம் சுரேஷ், இவர் கேட்டிருக்க பாடல் வந்து சங்கர்லால் படத்திலிருந்து ஒரு பாடல், இளங்கிளியேன்ற பாட்டு.

0: இனி ஒரு விளம்பரம்.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
1: ஞாபகம் இருக்கா போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே?
2: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
1: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
1: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேர்களை இதை கேட்டால் இன்னைக்கு முகநூல் வழியா நேர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் கடலூர் மாவட்டம் திருமுட்டம் நாச்சியார்பேட்டையிலிருந்து கோ அன்பழகன், எடப்பாடி தங்கவேலு, இந்த நேர்களுடைய விருப்ப பாடல் மணியோசை படத்திலிருந்து வருஷம் மாதம் தேதி.

இது முகநூல் வழி கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி. அடுத்ததாக மின்சார கனவு படத்திலிருந்து பூ பூக்கும் ஓசை. வண்ணை கணேசன் விரும்பி கேட்டிருக்காரு அவருக்காக பாடல்.

நேரம் 10:43:40. இது கேட்டால் இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் மணலி மாறன், தமிழ்மாறன், வெற்றிமாறன் சென்னையிலிருந்து, சின்னத்தம்பி படத்திலிருந்து அரச்ச சந்தனம் பாடலை கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு.

இது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் பம்மல்லிருந்து ராஜன். இவர் படிக்காதவன் படத்திலிருந்து ஜோடி கிளியங்கி இந்த பாடலை கேட்டிருக்காரு. அவருக்காக பாடல்.

கேட்ட பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் மாதவரத்திலேருந்து சரஸ்வதி பத்மநாபன் மண் படத்திலிருந்து அம்மா என்று அழைக்காத பாடலை கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பம்மல் ராஜன் படிக்காதன் படத்திலேருந்து கேட்டிருந்தார் இல்லையா, அவருக்காக பாடல் வருது.

நீர்களை கேட்டாலும் இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன், சென்னை சிவராமன், நாகராஜன், கொழுமங்கொண்டானிலிருந்து ராமகிருஷ்ணன், லோகேஸ்வரி, தினேஷ், இந்த நேர்களெலாம் அவங்களுக்கு பிடித்தமான பாடலை ஒலிபரப்ப முகநூல் வழியாக கேட்டிருந்தாங்க. நேரம் கருதி அவங்களுக்கான பாடல் ஒலிபரப்ப முடியல. பொதுவாக வந்த பாடல்களை ரசித்தீர்கள் இல்லைங்களா? அடுத்த ஒரு கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழியில் சந்திக்கலாம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதைநாயகி. இந்திய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி வரும் 30ஆம் தேதி ஓய்வு பெற உள்ள நிலையில், புதிய ராணுவ தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் தீரத் சேத்தை மத்திய அரசு நியமித்துள்ளது. லெப்டினன்ட் ஜெனரலாக இந்திய ராணுவத்தின் முதன்மையான தாக்குதல் பிரிவுகளில் ஒன்றான சுதர்ஷன் சக்ரா படைப்பிரிவுக்கு தீரத் சேத் தலைமை தாங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் விமான பயணிகளின் நலனை முன்னெடுக்கும் யாத்ரி சுவிதா தினம் நிகழ்ச்சி நாளை நடைபெறவுள்ள நிலையில், 2200 கோடி ரூபாய் மதிப்பில் கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருவதாக அதன் இயக்குநர் திரு முகமது ஹாரிஃப் தெரிவித்துள்ளார். விமான பயணிகளுக்கு சிறந்த சேவையின் ஒரு பகுதியாக மருத்துவ பரிசோதனைகள், வேலைவாய்ப்பு ஆலோசனை, குழந்தைகளுக்கான ஓவியப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை காஞ்சிமா முனிவர் அரசு முதுநிலை பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கலை, அறிவியல் மற்றும் மேலாண்மை பிரிவுகளில் மொத்தம் 690 இடங்களுக்கு வரும் ஜூலை 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும், மேலும் விவரங்களுக்கு மாணவர்கள் www.kmcpgs.edu.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக இரத்த கொடையாளர் தினம் இன்று உலகெங்கிலும் கடைபிடிக்கப்படுகிறது. மனித நேயத்தின் ஒரு துளி இரத்தம் கொடுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளின் அடிப்படையில் புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் தன்னார்வ இரத்த தான முகாமிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த இரத்த தான முகாம் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும் என்று ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
1: வணக்கம் நேர்களே, இன்னும் சில நொடிகளில் போஸ்ட்பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஸ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:13. தொடர்வது இது ரெட்ரோ நேரம். முதலில் வருகிறது அறுவடை நாள் படப்பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல்கள் இளையராஜா, சித்ரா.

நேரம் 12:05 மூன்று நொடியாகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இது ரெட்ரோ நேரம். அற்புதமான பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு

0: கொண்டிருக்கிறோம். ரெட்ரோ நேரத்தில் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் இளையராஜா, மனோ ஜானகி, படம் நாடோடி தென்றல்.
1: மணியே மணிக்குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

நேரம் 12:11. நேர்லே 12:30 பன்னீர்செல்வமாலை நிகழ்ச்சியில் திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களுடைய பாட்டு கேட்கலாம். 12:50 புதினப்பக்கங்கள், ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவெல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:11:18. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரம் தரும் அடுத்த பாடல் தங்க மனசுக்காரன் படப்பாடல். இதோ உங்களுக்காக மனோ ஜானகி குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 12:16. உடைய அற்புதமான பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆம் நிகழ், இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரம் தரும் அடுத்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல்கள், மனோஜானகி, படம் ஈரமான ரோஜாவே. அந்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக காற்றலையில் கலந்தொலிக்க வருகிறது நேர்களே.

நேரம் 12:21. 32 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. அற்புதமான பாடல்கள் எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆம் நேரில் இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் அடுத்து வருகிறது ஜானகியின் குரலில் கோபுரவாசலிலே படப்பாடல்.

இதயத்தை இதமாக சுகமாக வருடிச் சென்றது அந்த பாடல் என்று சொல்லலாம். இது ரெட்ரோ நேரம் தரும் நிறைவான பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி, படம் வசந்த காலப்பறவை.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இது ரெட்ரோ நேரம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 12:30. தொடர்வது பன்னிசை மாலை முதலில் விளம்பரம்.

இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் பாட்டு கேட்கலாம். கந்தா என்கிற நவரத்தின மாலை.

0: மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஈரானில் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் பியூலியோ நகரில் உள்ள வில்லா கெரிலோஸில் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரான்ஸ் சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கவுள்ளார். முன்னதாக நீஸ் நகரில் இரு தலைவர்களும் பாரத் இன்னோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவைச் சேர்ந்த 120 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் இதில் பங்கேற்று உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்க்கவுள்ளனர். பின்னர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா நாட்டிற்கு செல்லவுள்ளார். இந்தியாவில் மிக அதிகமாக காலமாக பிரதமராக பதவி வகித்ததற்கு தமக்கு வாழ்த்து தெரிவித்த செர்பிய அதிபர் அலெக்சாண்டருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் செர்பியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இருநாட்டு உறவுகள் மேலும் வலுப்பெறட்டும் என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை வழங்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த 12 ஆண்டுகளாக சுகாதார திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சுகாதாரமான இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான பயனாளிகளுக்கு இலவசமான மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகம் மூலம் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருவதாக அவர் கூறியுள்ளார். இ சஞ்சீவினி போன்ற டிஜிட்டல் மருத்துவ ஆலோசனை முறையில் ஏராளமானோர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மூலம் நோய்கள் பரவுவதை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். சுகாதார வசதிகளை வழங்குவதில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் மருத்துவ சேவை மக்களுக்கு எளிதாக கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவசரகால மருத்துவ சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் குடும்பத்தினருக்கு நிதி நெருக்கடி ஏற்படாத வண்ணம் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கேட்டுக்கொண்டுள்ளார். உலக இரத்த தான கொடையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிருக்கு போராடும் நோயாளிகளை காப்பாற்றுவதில் இரத்த தானத்தின் பங்கு முக்கியமானது என்று கூறியுள்ளார். இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அவர் இது தொடர்பான தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி இரத்த தானம் மூலம் உயிரை காப்பாற்றுவோம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் கூறியுள்ளார். இரத்த தானம் மூலம் உயிர்களை காப்பாற்றி வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த மாற்றம் தேவைப்படும் நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு இரத்த தானம் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு J.P. நட்டா குறிப்பிட்டுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்கள் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த தானம் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று கூறிய அவர் அவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டுவர முடியும் என்று தெரிவித்துள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பேவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் உலகெங்கும் உள்ள லட்சக்கணக்கானோருக்கு யோகா பயனளித்து வருவதாக தெரிவித்தார். தஜிகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரோஜிதினுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கொல்கத்தாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க தஜிகிஸ்தானிற்கு திரு கீர்த்தி வர்தன் சிங் அழைப்பு விடுத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.

0: சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஒடிசாவில் அறுவடை திருநாளான ரஜ் பர்வ் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பருவமழை காலத்தை வரவேற்கும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார். பூமி தாயையும் இயற்கையையும் போற்றும் வகையில் இந்த பண்டிகை பாரம்பரிய முறையில் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அனைவரின் வாழ்க்கையில் வளமும் மகிழ்ச்சியையும் இந்த பண்டிகை கொண்டுவரட்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்தியுள்ளார். தொழிலாளர் புள்ளியியல் தொடர்பான நிபுணர் குழுவின் தலைவராக பேராசிரியர் திரு அலக் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழிலாளர் நலனுக்காக இந்த குழு வெளியிடும் தகவல்கள் பயன்படுத்தப்படும் என்று கூறியுள்ளது. தொழிலாளர் புள்ளியியல் விவரங்களை துல்லியமாக தயார் செய்ய இந்த குழு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளது. மனித மேம்பாட்டுக் கல்விக் கழகத்தின் இயக்குநராக பணியாற்றும் பேராசிரியர் திரு அலக் சர்மா பொருளாதார நிபுணர் என்ற நிலையில் பிரபலமானவர். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலில் டெஹ்ரானின் இமாம் கோமேனி தொழுகை மைதானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கூறியுள்ளது. இரங்கல் ஊர்வலம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் ஆம் மற்றும் மஸ்கத் புனித நகரங்களில் அஞ்சலி செலுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பகீர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொதுமக்கள் மீதும் குழந்தைகள் மீதும் தாக்குதல் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை தலைநகர் கொழும்பில் 5000 பரதநாட்டியம் கலைஞர்கள் ஒரே இடத்தில் நடனமாடி உலக கின்னஸ் சாதனையை படைத்துள்ளனர். இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த பரதநாட்டிய கலை அகாடமிகள் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. பரதநாட்டிய கலையை இலங்கையில் பிரபலமாக்க இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா கின்னஸ் அமைப்பிலிருந்து உலக சாதனைக்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர் இரு நாடுகளைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இலங்கை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், துணை அமைச்சர்கள் சுந்தர்லிங்கம், மஹிந்தா ஜெயசிங்கே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்தாலி தலைநகர் ரோமில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பு தெரிவித்தும் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடிபெயர்வதை தடுப்பதற்கு நாடாளுமன்றத்தில் சட்டங்கள் கொண்டு வருவது தொடர்பாக விவாதம் நடத்துவதற்காக 50,000 மேற்பட்டோர் கோரிக்கை விடுத்தனர். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் வெளிநாடுகளிலிருந்து இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்கள் தாயகம் திரும்புவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்க வழிவகை செய்துள்ளது. இதனிடையே 10,000 மேற்பட்டோர் இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த அப்பகுதியில் பலத்த காவல் போடப்பட்டுள்ளது. மியான்மரில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 3.8 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதமோ பொருட்சேதமோ குறித்த தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. பர்மிங்ஹாமில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. முன்னதாக பிற்பகல் 3:00 நடைபெறும் போட்டியில் பங்களாதேஷ் நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்காட்லாந்து 1-0 என்ற கோல் கணக்கில் ஹெய்ட்டியை வென்றது. ஆஸ்திரேலியா 2-0 என்ற கோல் கணக்கில் துருக்கியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: கேட்கவிருப்பது. புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
1: மைத்ரேயிக்கு ஞானத்தை நேருக்கு நேர் பார்க்க கூச்சமாக இருக்கிறது. ஞானமும் ஏதோ ரசிக்கக்கூடாதது நடந்திருப்பதாக ஊகிக்கிறாள். அதை அவளாகத்தான் சொல்ல வேண்டும் என்று மௌனமாக இருக்கிறாள். அவளாக எதுவும் பேசவில்லை. மளமளவென்று கண்களில் நீர் பெருகுகிறது. எதற்கு இப்போது அழுகிறாய்? அழுகிறவர்களை கண்டால் எனக்கு கட்டோடு பிடிக்காது. இப்போது எதற்கு அழ வேண்டும்? விளக்கை அணைத்து விட்டு படுக்கையை போட்டுக்கொண்டு படுத்துக்கொள், காலையில் பார்த்து கொள்ளலாம். ஞானம் சரையில் என்று தன் அறைக்குள் சென்று விளக்கை அணைக்கிறாள். மைத்ரேயி கண்களில் நீருடன் அந்த முன்னறையிலேயே சிலை போல நிற்கிறாள். அதே நாற்காலிகள், புத்தகங்கள், ஒற்றை கொத்து மலருடன் பூக்குவளை, கொழு கொழுவென்று சிரிக்கும் குழந்தையுடன் புது வருட கேலண்டர். ஒழுங்கினமே ஒன்றிலும் கிடையாது என்று அந்த அறை மந்திரிக்கிறது. அவள் தன் பிறப்பை, தன் தவறுகளை, தன் வீழ்ச்சியை நினைக்கிறாள். அறியாமையால் கட்டறுத்து கொண்டு அன்று தனராஜுவை நம்பிப்போனாள். இன்று ஒட்டுப்போட்ட தையலை பீத்து எறிந்தாற்போல அறிந்து தெரிந்து தன்னந்தனியே இடறி விழப்போனாள். முதல் தடவை இடறி விழுந்தபோது குழந்தை என்று பிறர் அனுதாபத்தை ஏனும் பெற வாய்ப்பிருந்தது. இப்போது யாரும் அனுதாபம் காட்டமாட்டார்கள். அவள் மீண்டு வந்தாலும் ஸ்ரீனிவாசன் ஒரு நாள் அவள் எதிர்கட்சிக்காரன் வீட்டில் அடைப்பட்டு கிடந்ததாகத்தான் நம்புவான். அழகிய மணவாளன் போன்றவர்களும் அப்படியே நம்புவார்கள். அவள் இடறி விழுந்தது மட்டுமின்றி சேரும் ஒட்ட காயமும் பட்டு கொண்டிருக்கிறாள். ஸ்ரீனிவாசன் தோற்றுப்போனால் தேர்தல் அக்கிரமங்கள் என்று இந்த விஷயத்தை வழக்கு மன்றத்துக்கு இழுக்க தயங்க மாட்டான். வெற்றி பெற்றாலும் விட்டுவிட மாட்டான். தானே தன்னை சுற்றி நெருக்கமான வலைகளை பின்னிக் கொண்டு விட்டாள். யாரோ முன்பின் தெரியாதவன் காரில் ஏறு என்றால் ஏறலாமா? இந்த குறுகிய காலத்துள் ஸ்ரீனிவாசனை பற்றி அவள் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறாள். நேராக பேசும்போது இனிமை சொட்ட சொட்ட பேசுகிறான். சத்தியம், தெய்வம் என்று கூறுகிறான். ஆனால் வாக்காளர் பட்டியலில் இறந்தவர், வீடு மாறி போனவர்களுக்கெல்லாம் ஆட்கள் தயாரித்திருக்கிறான். குடிசைகளிலெல்லாம் வெங்கடாஜலபதி படத்தையும் பணத்தையும் கொண்டு போய் படத்தை காட்டி நட்சத்திரத்துக்கு வாக்களிக்க வேண்டுமாய் சத்தியம் வாங்கி கொண்டு பணம் கொடுக்கிறான். மைத்ரேயி சிரித்து கொண்டே அவனிடம் கேட்டாள், சத்தியம் தர்மம் என்று சொல்லிக்கொண்டு இப்படி செய்யலாமா என்று அவள் கேட்டதற்கு அவன், இதை நான் மட்டுமா செய்கிறேன்? எல்லாம் மூத்த கட்சி வழி வைத்ததுதான். ஆளும் கட்சி என்று தன் அதிகாரத்தை எவ்வளவு துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். முள்ளுக்கு முள், அவர்கள் செய்யும் குற்றங்கள் அனந்தம். இது தனிப்பட்டவனின் சிறு புள்ளி. பெரியவர் சொன்னார் போல் ஆளும் கட்சியினர் ஏன் முன்பே பதவியை துறந்து மந்திரி சபையை கலைத்து கவர்னர் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரவில்லை என்று மடக்கினான். அவனையும் அவளையும் இணைத்து யாரோ எதிர்கட்சிக்காரன் ஒரு புற்றீசல் பத்திரிகை தாளில் அச்சிட்டு அந்த துணுக்கை வெட்டி அவள் பார்வைக்கும் அனுப்பி வைத்திருந்தான். அப்போது அதுவும் கூட வெறும் எறும்புக்கடியாகத்தான் இருந்தது. உண்மையிலேயே மாசு ஒட்ட முடியாது என்று அவள் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. இப்போது மாசு ஒட்டிக்கொள்ளாமல் மீள்வது அவ்வளவு எளிதான செயல் அல்ல என்பதை புரிந்து கொண்டு விட்டாள். நெஞ்சு ஊமை காயமாய் நோகிறது. ஞானம் முகத்தில் அறையவில்லை, உள்ளத்தை பின்னும் நோக செய்திருக்கிறாள். அவளுக்கு யார் இருக்கிறார்கள்? கீழே விழுந்து மூக்கை உடைத்து கொண்ட குழந்தையை அலறிக்கொண்டு தாயிடம்தானே செல்லும். அவளுக்கு யார் தாய்? அவள் உறங்க மாட்டாள் என்று அந்த தாய்க்கு தெரியும். புழுதியில் விழுந்த மலராக வாடிக்கொண்டிருந்த அவளை போற்றி காக்க கொண்டு வந்த அன்னை அவள். ஒரு நாள் ஒரு பொழுது அவளை பட்டினி போட்டிருக்கவில்லை அவள். அவள் காசு கேட்க கூசுவாள் என்று அவள் அறியாமலேயே கைப்பையில் எப்போதும் பணம் போட்டு வைக்கும் அன்னை அவள். அவள் நல்ல துணி உடுத்த வேண்டும் என்று அவளுக்கு தெரியாமலேயே புடவை வாங்கி கொண்டு வந்து வைத்திருக்கிறாள். அவள் ஒரு புத்தகம் இரவல் வாங்க வேண்டியிருக்கவில்லை. அவள் ஒரு சிறு தேவைக்காகவோ பெரிய தேவைக்காகவோ ஒரு கணமும் கவலைப்பட்டதில்லை. அந்த உதவிகளை அவள் உதவியாக செய்யவில்லை. அவளுக்கு உடல்நலக் குறைவென்றால் உடனே மருத்துவரை அழைத்து வந்து பேணியிருக்கிறாள். அவள் கூந்தலை சீவி பின்னல் போட்டிருக்கிறாள். அவள் சேலையை மடித்து வைத்திருக்கிறாள். இன்னும் ஒரே வீட்டில் வாழும்போது ஏற்படக்கூடிய நெருக்கங்களை விழைந்து ஏற்று மகிழ்ந்து மகிழ்ச்சியை அளித்திருக்கிறாள்.

0: இந்த தாயை. இடையில் அவள் மீது போலியாக உறவும் உரிமையும் கொண்டாடிய அத்திம்பேரும் ஏன் அக்காவும் கூட இகழ்ந்து பேசினார்கள். அவள் வாய்மூடி இருக்க வேண்டியிருந்தது. அந்த அம்மைக்கு அவளுடைய இந்த அரசியல் ஈடுபாடு துவக்கம் முதலே பிடிக்கவில்லை என்பதை மைத்ரேயி உணர்ந்திருக்கிறாள். ஆனால் உணர்ந்தும் அவள் தன்னை ஈர்த்த பக்கம் ஓட தயங்கவில்லை. உண்மையில் அவள் பண நோக்கத்துக்காகத்தான் மேடையேறினாளா? அது ஒரு வெறி, வெளிச்சத்துக்கு ஆசைப்பட்ட வெறி, போஸ்டர்களில் கொட்டை எழுத்துக்களில் தன் பெயரை பார்க்கும் வெறி, ஆயிரம் ஆயிரமாய் மக்கள் தன்னை பார்த்து தன் பேச்சை கேட்கிறார்கள் என்று கண்ட வெறி. மைத்ரேயி, அந்த வெறியில் அவள் முன்னே நிகழ்ந்தது, பின்னே நிகழப்போவது எல்லாவற்றையுமே மறந்துவிட்டாள். கள்ளை குடித்தவன் தள்ளாடி வீழ்வதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? படுக்கையில் படுத்தவள் தலையணையில் முகத்தை அழித்து கொண்டு கண்ணீரை பெருக்குகிறாள். பிறகு அவள் எப்போது உறங்கினாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. மறுபடி கண்விழித்து பார்க்கையில் காலையும் மதியமும் நழுவி மாலை நேரம் என்று புரிகிறது. ஒரே அசதி. தொண்டை உமிழ்நீர் முழுங்க இயலாமல் ரணமாயிருக்கிறது. தலை பாறாங்கல்லை வைத்தாற்போலிருக்கிறது. என்றாலும் எழுந்து வருகிறாள். ஞான முன்னரையில் அமர்ந்து ஏதோ புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறாள். அட, மணி அஞ்சாயிடுத்தா? இத்தனை நேரம் தூங்கிட்டேனா? என்னை எழுப்பக்கூடாதா அக்கா? ஞானம் அவளை திரும்பி பார்க்கவில்லை. புத்தகத்திலிருந்து கண்களை எடுக்காமலேயே, பாய்லரில் வெந்நீர் இருக்கிறது, புதுப்பால் வாங்கி வைத்திருக்கிறேன், காப்பி டிகாஷனும் இருக்கிறது என்று அடுக்குகிறாள். வெந்நீரில் முகம் கழுவிக்கொள்ளும் போதும் அந்த பாராமுகமான பேச்சுக்கள் நெஞ்சு புண்ணை கிளறிவிடுகின்றன. வெந்நீரின் இதத்தில் கண்ணீர் மீண்டும் மீண்டும் பெருகுகிறது. பல் துலக்கி முகம் கழுவி துடைத்துக் கொள்கிறாள். வேறொரு சேலையை எடுத்து மாற்றிக்கொண்டு கைப்பையிலிருந்து தலைநோவுக்கான மாத்திரையுடன் சமையல் கட்டுக்கு வருகையில் ஞானம் ஆவி பறக்கும் காப்பியை கிண்ணத்தில் வைத்துவிட்டு போயிருக்கிறாள். காப்பி கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு அக்கா அக்கா என்று அழைத்த வண்ணம் வருகிறாள். அவளை காணவில்லை, தோட்டத்திலும் இல்லை. வாயிற்படியில் அவள் நீர் தழும்ப நிற்கையில் ஞானம் தொலைவில் புள்ளி போல் செல்வது தெரிகிறது. எங்கே போகிறாள்? காலனியை விட்டு வெளியே மைதானத்தில் ஜானகி குரல் கொடுத்து கொண்டே வருகிறாள். என்ன மைத்ரேயி, இப்படி இழைச்சி கருத்து போயிட்ட? எந்த மட்டும் இருக்கு எலெக்ஷன் எல்லாம். உன்னை பார்த்து ஒரு மாதமாகிறது. புன்னகையை வரவழைத்துக் கொள்கிறாள். ஆமாம். அக்கா எங்கே போகிறார்? தெரியாதே. உன்னிடம் சொல்லவில்லையா? இல்லை, நான் இப்போதான் தூங்கி எழுந்தேன். என்னமோ சொல்லிட்டு போனா போல இருந்தது. கேட்டேன். ரொம்ப இழைச்சி போயிட்டேன் ஒரு மாசத்தில். உடம்ப பார்த்துக்கொள். நீ ஏன் நிற்பதாக இருந்தாலும் சரி, போனால் போகிறதென்று சொல்லலாம். நீ ஏன் நிற்க மாட்டேன்னுட்டே? உன்னைத்தானே நிற்க வைக்கிறதா சொன்னாப்புல இருக்கு. எனக்கு வயசு பத்தாது, அது அவங்களுக்கு தெரியாது. ஒரே தலைவலி. நான் போய் ஒரு மாத்திரையை சாப்பிட்டு விட்டு திரும்ப படுத்துக்கொள்ளப் போகிறேன். உள்ளே வந்தவள் கோப்பையில் உள்ள காப்பியையும் மாத்திரையையும் பார்த்து கொண்டே பிரமை பிடித்தாற் போல உட்கார்ந்திருக்கிறாள். பிறகுதான் சாப்பிடுவதற்கென்ற நினைவு வருகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: நேர்லே 2:40 தாளத்தரங்கம் பரதூர் எம் சண்முகம் அவர்கள் தவிழில் வாசித்திருப்பது தாளம் ஆதி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 1:06. நேர்களினே கேட்டு ரசிக்கலாம். இது மகளிர் நேரம். அன்பு சகோதரிகளே, இது உங்களுக்கான நேரம். இது உங்கள் வானொலி. உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். மதிய வேளை உணவுகள்லாம் தயார் செஞ்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க. இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான பாடல் எல்லாம் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானொலியில் கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருப்பீங்க. அப்படின்றால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0413 என்கிற அந்த முன் இணைப்பு என்ன

எண்ணோடு 2275240 மற்றொரு எண் 2275250 இந்த எண்களில் நீங்கள் தொடர்பில் வரலாம். மீண்டும் சொல்கிறேன், 2275240 2275250 இந்த தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பில் வரலாம். முன்பாக 0413 என்கிற அந்த முன் இணைப்பை எண்ணி நினச்சிட்டு நீங்கள் தொடர்பில் வரலாம். இது மகளிர் நேரம், அற்புதமான பாடல் எல்லாம் கேட்கறதுக்காக காத்துட்ருப்பீங்க. முதலில் ஒரு பாடல்

புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
2: நேர்கள் இணைந்திருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேர்களே, இன்று மதியம் 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல். ஜெயந்தி குமரேஸ் அவர்களுடைய வீணை இசை கேட்கலாம். மாலை 4:00 நாடகம் சென்னையில் இருந்து அஞ்சலாகும். நதியை தேடும் கடல், எழுதியவர் புவனேஸ்வரி அவர்கள். நடிப்பு ஜெயவித்யா, ஜி ரேவதி, பி கே கோவிந்தராஜன், கே ஸ்ரீதர், சூரியகாந்த், எம் கிருஷ்ணமூர்த்தி, ஆர் தங்கராஜ், கே கே சாமி, காஞ்சனமாலா, ஜி பாஸ்கி ஆகியோர். அமைப்பு வி குமார். புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். அன்பு சகோதரிகளே, உங்களுக்கான நேரம் இது. 2 வரை நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்கலாம். நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம், உங்களுக்காக பாடல் கொடுப்பதற்காக காத்திருக்கிறேன். மீண்டும் தொலைபேசி எண்கள் தருகிறேன். 0413 என்கிற அந்த முன் இணைப்பு எண்ணுடன் 2275240 மற்றொரு எண் 2275255 எண்களை நீங்கள் தொடர்புகொள்ளலாம். தொடர்பில் வருவீர்கள் என்று அவளோடு காத்து கொண்டிருக்கிறேன். அற்புதமான பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். நேர்களே, சகோதரியே, இது உங்களுக்கான நேரம், இது மகளிர் நேரம். உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கலாம். சகோதரி இன்னும் சகோதரி யாருன்னு இணைப்பில் வரலை. அவர் ஒரு பாடல் இப்போது கேட்கலாம்.

0: இணைந்திருக்கிறோம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில். இது மகளிர் நேரம். இணைப்பில் ஒரு சகோதரி வந்திருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். சகோதரி வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சகோதரி. யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
1: விழுப்புரம் மாவட்டம் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஐஸ்வர்யா சார்.
0: ஐஸ்வர்யா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன், நலமா இருக்கேன். ஐஸ்வர்யாவுக்கு என்ன பாடத்துல இருந்து பாட்டு வேணும்?
1: சாமுராயில இருந்து மூங்கில் காடுகளே.
0: ஆஹா,
1: இந்த பாடல் போடுங்க
0: சார். சகோதரி உங்ககிட்ட ஒரு ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த பாடலை நீங்க விரும்புறீங்க, ஏதோ சிறப்பான காரணம் இருக்குங்களா? இசை பிடிக்குமா, பாடல் பாடினவங்களை பிடிக்குமா, எதுக்காக கேக்குறீங்க?
1: இசையும் பிடிக்கும். அப்போ இந்த பாடல்ல வந்து இயற்கையை வர்ணித்து அழகா பாடி இருப்பாங்க, அதுவும் பிடிக்கும் சார்.
0: ஆஹா, இயற்கையை வந்துட்டு வர்ணிக்கிறாங்க. சகோதரி நன்றி. சகோதரி உங்களுக்காக பாடல் கொடுக்கலாங்களா?
1: கொடுக்கலாம் சார்.
0: நன்றி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. இதோ பாடல்.
1: தேங்க்யூ சார்.

0: நேரம் 1:19:52 நொடியாகிறது. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-684-458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 1:20:18.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி.

0: காட்சி அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 1:22 ஆகிறது. நேற்று புதுச்சேரி வானொலியின் FM ரெயின்போ 102.8 பிற்பகல் 2:15 காலத்தில் என்ற காணங்கள், 3 ரெயின்போ கிட்ஸ் நேர நிகழ்ச்சி, மாலை 4 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ தொலைபேசியிலேயே நேரலை, 5 அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் RJ பாரதி தேவி. நேரில் இணைந்திருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் அற்புதமான பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மகளிர்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அப்படி என்றால் நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். சகோதரிகளை உங்களுக்காக மீண்டும் தொலைபேசி எண்கள் 04-13 என்கிற அந்த முன் இணைப்பு எண்ணுடன், 2275-240 மற்றொரு எண் இருக்குது, 2275-250. இந்த 2 எண்களில் நீங்கள் ஏதாவது நம்பரில் வந்துட்டு உங்களுக்கு பாட்டை கேட்கலாம், பிடித்தமான பாட்டு கேட்கலாம், உங்களுக்கு பிடித்தமான தகவல்களோடு சொல்லலாம். காத்திருக்கிறேன். அடுத்த பாடல் மகளிர் நேரத்தில் இதோ உங்களுக்காக அன்பாவம் படப்பாடல். ஆம்னங்களை பாண்டி நாட்டு தங்கம் படப்பாடல்.

ஒலித்தது புவரசன் படப்பாடல். இந்த பாடலுக்காக ஒலித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா. மகளிர் நேரத்தில் இணைந்திருக்கிறீர்கள். மகளிர் நேரத்தில் அடுத்த பாடல் நினைவெல்லாம் நித்யா படப்பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்க வருவது எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி குரல்.

நேயர்களுக்கு கேட்ட அந்த பாடல் அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து ஒளிபரப்பானது. அந்த பாடலுக்காக ஒலித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி. நேரம் 1:42 ஏழு ரூடியாகிறது. இது மகளிர் நேரம். மகளிர் இடத்தில் இணைந்து அற்புதமான பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடல் ஒன்று நினைச்சேன் பாட்டு படித்தேன் படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சொன்னலதா.

இனிய இசையிலமைந்த அற்புதமான பாடல்களை, சுகமான இனிமையான பாடல்களை நேயர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது மகளிர் நேரம். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் இப்பொழுது 1:47:35. இந்த நேரத்தில், மகளிர் நேரத்தில் அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் இதய தாமரை படப்பாடல்.

நேரம் 1:52, 15:00 ஆகிறது. இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் அற்புதமான பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடல் இளையராஜா ஜானகி குரல்களில் தர்மபத்தினி படப்பாடல்.

0: மற்றொரு தருணத்தில் இந்த பாடலை முழுமையாக கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. நேர்கள் இதுவரை மகளிர் நேரம் கேட்டீர்கள். சில நொடிகள் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து.
1: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் நரேஷ் மாகோ வித் மிட் டே நியூஸ். The headlines. Prime Minister Narendra Modi begins his two-nation Europe visit with engagements in Nice, France, to inaugurate Bharat Innovates 2026 jointly with French President Emmanuel Macron in a short while. Bilateral talks with President Macron to review progress in India-France special global strategic partnership to be held later today. 7 people killed in separate lightning strikes in Jharkhand since yesterday. Southwest monsoon to advance into parts of Karnataka, Telangana, Andhra Pradesh, Odisha and South Chhattisgarh in next 2 to 3 days. Over 5,000 Bharatanatyam dancers create Guinness World Record for the largest Bharatanatyam dance lesson in Colombo. And in ICC Women's T20 World Cup, India to begin campaign against Pakistan in Birmingham this evening. Prime Minister Narendra Modi will inaugurate Bharat Innovates in Nice in a short while from now, alongside French President Emmanuel Macron.

நேரம் 2:18, 48 நொடியாகிறது. நேயர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் என்றும் இனியவை. அற்புதமான பாடல்கள், காலத்தை வென்று காவிய பாடல்களாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சுகமான இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடல் பணத்தோட்டம் படத்திலிருந்து ஒரு பாடல், இதோ உங்களுக்காக.

ஒலித்த பாடலுக்காக குரல் கொடுத்திருந்தார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா. அடுத்து என்று மினியவில் அடுத்து 2:22 அடுத்து வருகிறது வண்ணக்கிளி பட பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல்கள் பி சுசீலா, திருச்சி லோகநாதன்.

நேரம் 2:26. 11:00 நேயர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். இது என்றும் இனியவை காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடல்

0: பார்த்தால் பசி தீரும் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், சுசீலா.
1: கொடிய சைந்ததா.

நேரம் 2:30, 7 நொடியாகிறது. புதுச்சேரி வானொலியில் நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை. என்றும் இனியவையில் அடுத்த பாடல் லீலாஜிக்கி குரல்களில் வஞ்சிக்கோட்டை வாலிபன் படப்பாடல்.

0: என்று மீனி வைக்கிட்டீர்கள். நேரம் 2:40, தாளத்தரங்கம், முதலில் விளம்பரம்.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
1: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
2: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்னாபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
1: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
1: ஆர்பிஐ சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இன்றைய தாளத்தரங்கம் நிகழ்ச்சியில் இடம்பெறுவது ஆதி தாளம். ஆதி தாளத்தை தவிலில் வாசிப்பவர் பரதூர் எம். சண்முகம் அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தாளத்தரங்கம். நிகழ்ச்சியில் இடம்பெற்றது ஆதிதாளம். ஆதிதாளத்தை தவிலில் வாசித்தவர் பரதூர் எம் சண்முகம் அவர்கள்.
1: எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: நேர்களே, 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல். ஜெயந்தி குமரேஸ் அவர்களுடைய வீணை இசையினை கேட்கலாம். மாலை 4 மணிக்கு நதியை தேடும் கடல் நாடகம் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

2:55 10 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். தர்மபுரி மாவட்டம் இந்தூரில் 6 சென்டிமீட்டர், காஞ்சிபுரம் 5 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், கடலூர் மாவட்டம் பெலாந்துறை

மாவட்டம் பாலக்கோடு, நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம், சேலம் மாவட்டம் எடப்பாடி, விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர், ஸ்ரீமுஷ்ணம் மின்னல், ஆண்டிமடம் வட்டாட்சியர் அலுவலகம், கிருஷ்ணகிரி, பூதப்பாண்டி, வேங்கூர், பார்வூட், அவலூர்பேட்டை, சேத்தியாத்தோப்பு, பாப்பிரெட்டிப்பட்டி, திருவள்ளூர் மாவட்டம் மார்க்கேபெட், பரூர், ஆனைமடுவு அணை, கவுந்தப்பாடி, கொளச்சல், திருமயம், நாகர்கோவில், அம்முண்டி, செங்கம், போளூர், பவானி, தர்மபுரி, கோட்டவாச்சேரி, ரிஷிவந்தியம், சுதமல்லி அணை, பையூர், காக்காச்சி, உட்பிரையர், அஞ்செட்டி, கன்னிமார், மாம்பழத்துறையாறு, மணல்மேடு, சின்னக்கல்லாறு, பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை, கங்கவல்லி, ஹாரிசான், ஆணைக்கிடங்கு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால்

3:13 38 இணைந்திருக்கிறீர்கள். பன்மொழி பாடல்கள் வரிசையில் தெலுங்கு பாடல் ஒன்று கேட்டோம். அடுத்து வருகிறது ஹிந்தி பாடல்கள். அந்த வரிசையில் ஹம் ஆப்கே கெயின் கவுன் என்ற படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர்.

பன்மொழி பாடல்களில் நிறைவாக வரும் மலையாள பாடலுக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள் தேவானந்த், சுஜாதா மோகன். படம் மீசபாதவன்.

0: பன்மொழி பாடல்கள் கேட்டீர்கள்.
1: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967.

0: gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: படை தீரந்து தாவும் நதி அலைதான், மனம் தீரந்து கூவும் திரு கோயில் தான்.
3: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கானமழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
4: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:30. தொடர்வது சங்கீத சரல். இன்றைய நிகழ்ச்சியில் ஜெயந்தி குமரேஸ் அவர்களுடைய வீணை இசையினை கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் முதலில் வருகிறது அலருளு என்று தொடங்கும் அண்ணாமாச்சாரியார் கிருதி ராகம் சங்கராபரணம் ஆதிதாளம்.

0: சங்கீதசாரல் நிகழ்ச்சி இதுவரை ஜெயந்தி குமரேஸ் அவர்களுடைய வீண இசையினை கேட்டு ரசித்தீர்கள். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் நதியை தேடும் கடல் நாடகம் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
1: நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி.

0: எழுதியவர் புவனேஸ்வரி. இதில் நடித்தவர்கள் ஜெயவித்யா, ஜி ரேவதி, பி கே கோவிந்தராஜன், கே ஸ்ரீதர், சூரியகாந்த், எம் கிருஷ்ணமூர்த்தி, ஆர் தங்கராஜ், கே கே சாமி, காஞ்சனமாலா, ஜி வாசுகி ஆகியோர். அமைப்பில் உதவி வே புனிதா. நாடக அமைப்பு வி குமார். நதியை தேடும் கடல் நாடகம்.
1: கல்யாணம் முடிஞ்ச கையோட இப்படி மாலையும் கழுத்துமா பைக்கில் வர்ற முதல் ஜோடி நாமளா தான் இருக்கும்.
2: என்ன பண்றது, வாடகைக்கு கார் எடுத்து அதுல கலர் கலரா பூவை ஒட்டிக்கிட்டு ஊர்வலமா வரத்துக்கு எனக்கும் ஆசைதான்.
1: கார் கூட வேண்டாம், அட்லீஸ்ட் ஆட்டோலயாவது வந்திருக்கலாம். இல்ல,
2: எங்க வீட்டுக்கு நீங்க உங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சியோட என்ன பொண்ணு பார்க்க வந்து கை நடுங்க எல்லாருக்கும் நான் காஃபி கொடுத்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பியூட்டி பார்லர்ல ஃபேஷியல் கையில மருதானின்னு என்னை அழகு பண்ணிக்கிட்டு என்னை தார பார்த்து கொடுத்து சபையில நடக்க வேண்டிய கல்யாணம் இப்படி சப் ரெஜிஸ்ட்ரர் ஆஃபீஸ்ல நடந்துருச்சு. ஜாதகம் பார்க்காம மேஜரா மைனரான்னு பர்த் சர்டிபிகேட் மட்டும் பார்த்து தேவர்கள் சாட்சிக்கு பதிலாக நாலு மனுஷங்க சாட்சிகள் கையெழுத்தோட அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு பொண்ணுக்கும் கல்யாணங்கிறது ஒரு கனவு, எத்தனை எதிர்பார்ப்பு. என் லைஃப்ல மட்டும் ஏன் இது இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு நந்து?
1: காயத்ரி, பெரியவங்களை கன்வின்ஸ் பண்ண பிறகு கல்யாணம் பண்ணியிருக்கணும், நாம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். எல்லாத்துலேயும் என்னை விட நிதானமாக முடிவெடுக்கிற நீயும் நான் சொன்ன உடனே தலையாட்டிட்டேன். சரி விடு, கல்யாணம் அவசரமாக நடந்தால் என்ன, நம்ம வாழ்க்கையை நாம் நிதானமாக ஆரம்பிப்போம். இதான் என்னோட வீடு. சாரி சாரி, இனிமே உன் வீடு.
3: ஹலோ அண்ணி.
1: காயத்ரி, இவன் தான் பாஸ்கர்.
2: ஹலோ,
3: வெல்கம் டு

0: ஒரு பேலஸ் என்னடா இவன் இத்தினூண்டு வீட்டு அரண்மனைன்னு சொல்றானேன்னு பாக்குறீங்களா? அண்டி அரண்மனைன்னா என்ன? அங்க அதிகாரம் பண்றதுக்கு ராஜான்னு ஒருத்தர் இருப்பாரு, எங்க அப்பா மாதிரி. அந்த புறத்தை விட்டு வெளியில வராத ராணி இருப்பா, சமயக்கட்டை விட்டு வெளியில வராத எங்க அம்மா மாதிரி. தோழிகளோட சிரிச்சுக்கிட்டு மான்குட்டியோடையும் மயிலோடையும் விளையாடிட்டு இருக்கிற இளவரசி இருப்பா, என் தங்க மாதிரி. அடுத்த நாட்டோட சண்டையா ஏதாவது பிரச்சனையா, உடனே நெஞ்ச நிமித்தி கத்தியை தூக்கிக்கிட்டு முன்னால் போகிற விசுவாசமான தளபதி இருப்பான். இந்த வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் தான் தலையில் தூக்கி போட்டுக்கிற எங்கள் அண்ணன் மாதிரி.
1: அதெல்லாம் இருக்கட்டும், இந்த அரண்மனையில் உங்களுக்கு என்ன ரோல் அதை சொல்லுங்க.
0: விகடகவி, கோமாளி, இப்படி எது வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஏ ரெண்டு பேரும் வாசலில் நின்றுட்டீங்க, உள்ள வாங்க.
2: அது இல்லடா பாஸ்கர், ஆரத்தி எடுக்க கூட யாரும் வரலையேன்னு காயத்ரி ரொம்ப ஃபீல் பண்ணுறா.
0: அண்ணி, இந்த வீட்டு பெரியவங்களுக்கு உங்கள் கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, அதனால் ஆரத்தி எடுக்கணுங்கிற அக்கறை இல்லை. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஆரத்திக்கு பெருசாக ஆள் பேரெல்லாம் தேவையில்லை, மஞ்சள் தண்ணியும் கொஞ்சோண்டு சுண்ணாம்பு இருந்தால் போதும். ஆ, ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. என்ன ஆம்பளை ஆரத்தி சுற்றுறானே நினைக்காதீங்க, மனுஷனாக இருந்தால் என்ன மனுஷியாக இருந்தால் என்ன, மனசு தான் முக்கியம்.
1: தேங்க்யூ பாஸ்கர்.
0: அண்ணி, சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேங்க்ஸை செலவு பண்ணக்கூடாது. ஆ, உங்கள் ரெண்டு பேருக்கும் ஈவினிங் ரெஸ்டாரண்ட்டில் பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கேன், சிம்பிள் பார்ட்டி தான். என்ன, எனக்கு டைம் ஆகிடுச்சு, 11 மணிக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், நீங்கள் வந்த பிறகு புறப்படலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் புறப்படுறேன். என்ன,
1: ஆல் தி பெஸ்ட் பாஸ்கர்.
0: தேங்க்யூ தேங்க்யூ. வா வரேன் நீ, ஈவினிங் ரெடியாக இருங்க.
2: ஓகேடா பாஸ்கர், பாய். சரி வா காயத்ரி, இந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களையும் நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சுப்பு, இதான் காயத்ரி.
3: ஹலோ, என் பேர் சுபா, என்னை பற்றி ஒரு குட்டி பயோடேட்டா. எனக்கு தாத்தா வச்ச பேர் சுபாஷினி, எங்கள் அப்பா சுபா குட்டின்னு கூப்பிடுவாரு, பாஸ்கரும் நந்தாவும் சுப்புன்னு கூப்பிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுபின்னு கூப்பிடுவாங்க. சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், ஓஎம்ஆரில் ஆஃபீஸ், கம்பெனி பஸ்ஸில் போயிட்டு வரேன். எனக்கு பிடிச்சது மழை, மியூசிக், ஐஸ்கிரீம், தயிர் சாதம், அப்புறம் இந்த ரூம். ஃபேவரட் கலர் ஆலிவ் கிரீன், லக்கி நம்பர் 6, பிடிச்ச கடவுள் பிள்ளையார், தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள்.
1: என்ன சொல்கிறது, நேற்று வரைக்கும் ட்ரிப்ளிகேனில் ஒரு ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டலில் இருந்தேன். ஹாஸ்டல் லைஃப், எங்கெங்கேயோ பெற்றவங்களை விட்டுட்டு வருமானத்துக்காக வாழ்கிற ஒரு தனிமை வாழ்க்கை. சேத்பட்ல ஒரு பிரைவேட் கம்பெனியில அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன். அப்புறம் இன்னைக்கு காலையில 10:10 வரைக்கும் மிஸ் காயத்ரியா இருந்தேன், இப்போ மிஸ்ஸஸ் காயத்ரியா இருக்கேன்.
3: ஃபேன்டாஸ்டிக். ஆமா, உங்க ஆபீஸ் இருக்குறது சேத்பட்ல, அண்ணா ஆபீஸ் கிண்டில. சேத்பட்டுக்கோ கிண்டிக்கோ எப்படி கனெக்ட் ஆச்சு? ஓகே ஓகே ஓகே, அது உங்க பர்சனல். என்ன
2: சுப்பு,
3: உனக்கு மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ண தெரியாது, உருப்படியாக ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ண தெரியாது, அப்புறம் எப்படி உங்களை பிடிச்ச? குட் செலெக்ஷன்னா?
2: ஐயோ, ஆள் கிடைச்சா போதுமே, உனக்கு அறுக்க ஆரம்பிச்சிருவேன். சரி சரி, நீ வா காயத்ரி.
3: வெயிட். ஆமா, நான் உங்களை எப்படி கூப்பிடுறது?
1: அண்ணின்னு கூப்பிடு, இல்லைன்னா காயத்ரின்னு கூப்பிடு.
3: நோ நோ நோ நோ நோ, நான் இந்த வீட்டில் எல்லாருக்கும் ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன், அப்பா பேரு எம்கே, புரியல? முன்கோபம். அம்மா பேரு பிஎம்.
1: பிஎம்மா? அப்படின்னா பிரைம் மினிஸ்டரா?
3: பேசா மடந்தை. அப்புறம் பாஸ்கர் பேரு ஜிஎம். ஜிஎம்னா ஜெனரல் மேனேஜர்னு இல்லை, கஜினி முகமது. இது வரைக்கும் 17 முறை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கான்.
1: சரி, நந்துவுக்கு என்ன பேர் வச்சிருக்க?
3: எஃப்எம். ரேடியோ எஃப்எம் இல்ல, ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இந்த வீட்டில் பட்ஜெட் போடுறது, பட்ஜெட்ல பற்றாக்குறைனா தலையில துண்டு போட்டுக்கிறது, எல்லாமே பாவம் நந்தாதான்.
1: அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு என்ன பேர் வைக்க போற?
3: ஒரு நிமிஷம், கொஞ்சம் யோசிக்கிறேன் என்ன பேர் வைக்கலாம். ஓகே, எம்எல்.
1: எம்எல்ஆ? அப்படின்னா
3: மகாலட்சுமி. உடம்புக்கு முடியலன்னு சின்னதா ஒரு போய் லீவு
2: குடுத்துட்டாங்க.
4: கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு போச்சா? ஆமா, கல்யாணம் கோவில்லையா?
2: இல்லப்பா,

0: ரெஜிஸ்டர் ஆஃபீஸில்.
1: சடங்கு, சம்பிரதாயம், கடவுள் இதெல்லாம் விட சட்டத்தை நம்புறீங்க?
0: சட்டம் ஜாதி மதம் பார்க்கறதில்ல, குலங்கோத்திரம் என்னன்னு கேட்கறதில்ல, மேஜரா மைனரா அதை பற்றி மட்டும்தான் கவலைப்படும்.
1: வாமா, நீ தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக தெரியுமா? ஆமா, பேர் என்ன?
2: காயத்ரி.
1: ஆமா, கல்யாணத்துக்கு உங்கள் வீட்டிலேருந்து யாராவது வந்தாங்களா?
2: எனக்கு அம்மா அப்பா இல்லை, சொந்தம்னு சொல்லிக்க சித்தி மட்டும்தான் இருக்காங்க, அவங்களும் திருவையாறில் இருக்காங்க. சித்திக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம்தான், ஆனால் உடம்பு முடியாதவங்க, எனக்கு பிரயாணம் ஒத்துக்காது. நீ சௌக்கியமா இரு, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட ஒரு நட வந்துட்டு போன்னு சொன்னாங்க.
1: இந்த வருமா, எனக்கு இந்த காதல், கத்திரிக்காய், முட்டைக்கோஸ், வெங்காயம் இதெல்லாம் பிடிக்காது. நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அவளை தான் கல்யாணம் செஞ்சுக்க போகிறேன். நீ இவன் என்கிட்ட வந்து சொன்னப்போ நான் கொஞ்சம் ஆடி போயிட்டேன். பிள்ளைங்க பெற்றவங்க சொல்கிறத கேட்கணும், அவங்க இஷ்டப்பட்டு தான் நடக்கணும்னு சொல்கிற சராசரி இந்தியன் ஃபாதர் நான். ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் யோசிக்கிறவன். இந்த வீட்டை கட்டுறதுக்கு பேங்க்கில் நான் கடன் வாங்கியிருக்கேம்மா, அதை அடைக்கிறதுக்கு என்னுடைய பென்ஷன் மட்டும் பத்தாது, இவனோட சம்பளமும் வேணும். அதனால தான் நீ விரும்புகிற பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க. ஆனால் கல்யாணத்துக்கு நாங்கள் யாருமே வரமாட்டோம்னு சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் பழைய காலத்து ஆளுமா நான், இன்னும் காஃபி டம்ளரை எச்சில் படாமல் தூக்கி சாப்பிட்றேன்னா பார்த்துக்கேன். இந்த பார், எனக்கு சுத்த பத்தம் தான் ரொம்ப முக்கியம். நீ இந்த காலத்து பொண்ணு, அதுவும் ஹாஸ்டலில் வளர்ந்தவ.
0: இல்லைப்பா, காயத்ரியும் உங்களை மாதிரி தான்.
1: என்னடா, இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள பொண்டாட்டியை புரிஞ்சிட்ட மாதிரி சர்டிஃபிகேட் தர்ற நீ?
2: என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா.
1: இதை பாரு, நல்லாருன்னு சும்மா வாழ்த்துறது ஆசீர்வாதம் இல்லை, அது ஒருத்தன் மேலே நாம் வச்சிருக்கிற பிரியத்துக்கு நாம் கொடுக்குற சர்டிஃபிகேட். முதல்ல நீ இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக நடந்துக்க, அப்புறம் ஆசீர்வாதம் தன்னால் வந்து சேரும்.
3: என்னங்க இந்தாங்க காஃபி.
1: உன் பிள்ளை மருமகளும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, முதல்ல அவங்களுக்கு காஃபியை கொடு. இந்த வீட்டில் வந்தவங்களுக்கு ஒரு வாய் காஃபி கூட தரமாட்டாங்களோரும் உன் மருமகன் நினைக்க போறா.
3: ஆ, ஒரு காஃபி தான் கொண்டு வந்தேன், யாராவது ஒருத்தர் சாப்பிடுங்க.
0: காஃபி என்னம்மா காஃபி, அது கிடக்கட்டும், நீ கொஞ்சம் இப்படி வா. ஏம்மா அப்பா தான் கோபத்தில் இருக்காருனா, நீயாவது எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம் இல்லையா?
3: டேய் கண்ணா, எனக்குன்னு ஏதுடா தனி உலகம், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அடுப்படி, பூஜை ரூமு, கொல்லப்புறத்தில் இருக்கிற துளசி மாடம், நாள் கிழமைன்னா உங்கள் அப்பாவை நமஸ்காரம் பண்ணுறது, இவ்வளவு தான். அப்பா சாப்பிட காத்துக்கிட்டு இருப்பாரு, நேரமாச்சுன்னா சத்தம் போடுவாருடா, நான் வர்றேன்.
0: காயத்ரி, ஃபர்ஸ்ட் நைட்னா பொண்ணுங்க கண்ணு நிறைய கனவோடையும் மனசு நிறைய சந்தோஷத்தோடையும் முகம் பூரா வெக்கத்தோடையும் இருப்பாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். இது எதுவுமே இல்லாமல் நீ இப்போ ஏன் டல்லாக உட்காந்துருக்கன்னு எனக்கு புரியல.
2: நந்து, உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நந்து.
0: காயத்ரி, என் மேரேஜ் லைஃப்பை நான் அப்பா கிட்ட கூட சொல்லாமல் நானே டிசைட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஈகோ அப்பாவுக்கு. அம்மா பாவம், அவங்களுக்கு துக்கம் சந்தோஷம் எதையுமே வெளிக்காட்டிக்கவே தெரியாது. சுபாவும் பாஸ்கரும் தான் உன் மேலே பிரியமாக இருக்காங்க இல்ல?
2: இப்போதைக்கு என்னோட குட்டி சந்தோஷம் அவங்க மட்டும்தான். நந்து, உனக்கே நல்லா தெரியும் நான் அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்தவன். 8 வயசுலேருந்து ஃபாதர் தேவசகாயம், பைபிள், மெழுகுவத்தி, ப்ரேயர் பாட்டு, இதான் உலகம்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கிறவ. நான் மனுஷங்களோட அன்புக்கு ரொம்ப ஏங்குனவன் நந்து. இந்த உலகத்தில் எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கணும், போட்டி போட்டுக்கிட்டு பாசத்தை கொட்டணும்னு நான் அழுதுருக்கேன். எனக்கு டாக்டருக்கு படித்த புருஷன் வேணாம், வக்கீலுக்கு படித்த புருஷன் வேணாம், என் மனசை படிக்க தெரிஞ்சுக்கிட்ட புருஷன் கிடைச்சா போதும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்கு நீ கிடைச்ச, ஆனால் என்னையே உங்கள் அம்மாவும் அப்பாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு எல்லார் மேலேயும் வெறுப்பாக இருக்கு நந்து.
0: காயத்ரி, சாப்பிட்ற சாப்பாட்டில் இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு எதையும் ஒதுக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு பழகு, அப்போ தான் உன் உடம்புல சதை பிடிக்கும்னு சின்ன வயசில் எங்கள் அம்மா எனக்கு சொல்லுவாங்க. மனுஷங்கள்லேயும் பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு பிரித்து வைக்கிறது தப்பு காயத்ரி. உடம்பு பெருக்கிறதுக்காக எல்லாத்தையும் சாப்பிட்டு பழகிட்டேன்னா மனசு சந்தோஷமாக இருக்க, எல்லாரையும் நேசிக்கவும் பழகிக்கிட்டேன்மா. சரி, அதை விடு, எல்லாத்துலேயும் சிக்கனமாக இருக்கணும்னு அடிக்கடி நீ சொல்வேல்ல?
2: ஆமாம்.
0: இப்போ மணி என்ன?
2: 12.
0: பெட்ரூமில் இத்தனை மணி நேரம் லைட் எரிஞ்சா கரண்ட்டு பில் என்ன ஆகும்? அணைக்கட்டுமா? ஐ மீன் லைட்டை.

0: மணி 6:30 வந்து காபி தரலாம். என்ன பண்ற?
1: சாரி மாமா, கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க.
0: ஆமா, ஒன்னையார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னாங்க. ஜானகி என்ன பண்ணிட்டு இருக்கா?
1: அத்தை கொஞ்சம் கிச்சன்ல வேலையா இருக்காங்க மாமா.
0: ஜானகி தான் என்ன பத்தி தெரியும். காபி கொண்டு வரும்போது
1: நியூஸ் பேப்பரும் கொண்டு வரணும். நீங்க பேப்பர் பார்த்துட்டே தான் காஃபி சாப்பிடுவீங்க. இன்னைக்கு பேப்பர் போடுற பையன் கொஞ்சம் லேட்டு, அதான் காஃபியும் லேட் மாமா.
0: சரி சரி, அப்படி வச்சுட்டு போ.
1: அத்தை கொஞ்சம் இப்படி உட்காருங்க, அடுப்ப நான் கவனிச்சுக்கிறேன். வாங்க இந்த பக்கம்.
2: நீ ஆபீஸ் போற பொண்ணு, அதுவும் ஹாஸ்டல்ல வளர்ந்தவ.
1: ஆபீஸ் போறவங்களுக்கும் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கும் அடுப்பு பத்த வைக்க தெரியாதா என்ன? அரண்மனையில இருந்தாலும் பொண்ணு பொண்ணு தானே. ஏதோ கொஞ்சம் சுமாரா சமைப்பேன். உங்களுக்கு தெரியுமா, ஹாஸ்டல்ல எனக்கு வத்த குழம்பு எக்ஸ்பர்ட்னு பேரு. அத்தை, ஆபீஸ் போற பொண்ணுங்களுக்கு ரெண்டு முகம் இருக்கும். வீட்டுல இருக்கும் போது ஒரு முகம், தோல்ல பைய மாட்டிட்டு தெருவில் இறங்கிட்டா இன்னொரு முகம்.
2: நீ பாதிரியார் கிட்ட வளர்ந்தியாமே, அவங்க கறி மீன் எல்லாம் சாப்பிடுவாங்களே.
1: கறி மீன், முட்டை, கோழி, இறால், கருவாடு, நண்டு எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனா நான் இது வரைக்கும் சாப்பிடல. சாப்பிடணும்னு எனக்கு தோணல. தோணி இருந்துச்சுன்னா ஒருவேளை சாப்பிட்டுருப்பேனோ என்னவோ. ஆமா, உப்பு இவ்வளவு போடட்டுமாத்தா?
2: போடு போடு போடு. ஆமா, நீ எப்படி வேத்து மதத்தவங்க மத்தியில இருந்த? அவங்க பழக்க வழக்கமே வேற மாதிரி இருக்குமே.
1: மனுஷால் முக்கியம்னு நினைச்சிட்டா மதம்லாம் ஒண்ணுமே இல்லாத. பைபிள் இயேசுநாதர் ஆடு மேய்ச்சதா சொல்லுது, மகாபாரதம் கிருஷ்ணன் மாடு மேய்ச்சதா சொல்லுது. ஆமா, கடுகடப்பாவ எங்க வச்சிருக்கீங்க?
2: ரெண்டாவது ஷெல்ஃப்ல. இந்த காலத்து பொண்ணுங்க நல்லா பேசுறீங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்து மனுஷங்க, சுட்டு போட்டாலும் எங்களுக்கு இது வராது.
1: அத்தை, அந்த காலம் இந்த காலங்கிறதெல்லாம் சும்மா அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படல, ரொம்ப ஜாக்கிரதையாவே வாழ்ந்து பழகிட்டீங்க.
3: காயத்ரி.
1: வந்துட்டேங்க. அத்தை, நந்து கூப்பிடுறாரு. சாம்பார் கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.
2: நந்துவா? என்ன இது, புருஷன் பேரை தலையில அடிச்ச மாதிரி சொல்ற? புருஷன் பேரை சொன்னா புருஷனுக்கு ஆயுசு கம்மி.
1: அத்தை, கூப்பிடறதுக்கு தானே பேர் வைக்கிறது. அடுப்ப கவனிங்க, பொங்கிட்டு போது. பாஸ்கர்! என்ன பாஸ்கர் இது? எதை சாதிக்கிறதுக்காக இப்படி தலையிழா நிக்கிறீங்க?
3: என்ன நீ கிண்டலா? நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு
1: இருக்கிறேன். காஃபியை குடிச்சிட்டு அப்புறமா தலைகீழா நில்லுங்க.
3: குடுங்க குடுங்க. பேஷ் பேஷ், காஃபி ரொம்ப நல்லா இருக்கு.
1: இத நான் எதிர்பார்க்கவே இல்ல.
3: ஏன் நீ?
1: உங்க அண்ணன் கூட பேசிக்கிட்டே காஃபில டிகாஷன அதிகமா விட்டுட்டேன். அப்பவே நந்து சொன்னாரு நீங்க லைட் காஃபி தான் சாப்பிடுவீங்கன்னு. பால தீந்து போயிடுச்சு. சரி, சமாளிச்சு எல்லாமே எடுத்துட்டு வந்தேன். ப்ராமிஸா சொல்லுங்க, காஃபி நல்லா இருந்ததா?
3: அண்ணே, டேஸ்ட்ங்கிறது பொருள்ல மட்டும் இல்ல, அத குடுக்கறவங்களோட மனசையும் பொறுத்து இருக்கு. சத்தியமா சொல்றேன், காஃபி ரொம்ப நல்லா இருந்தது.
1: சரி சரி. ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ ஆச்சே, ரெடி ஆகல?
3: என்னத்த பெருசா இன்டர்வியூ? மெதுவா போலாம்.
1: பாஸ்கர், ஜெயிக்கிற வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கணும், சோர்ந்து போயிட கூடாது. இங்க பாருங்க, துர்கைக்கு விளக்கு போடுறதா வேண்டிட்டு இருக்கேன். நீங்க வேணா பாருங்க, இந்த தடவை போற இன்டர்வியூ கண்டிப்பா சக்சஸ் ஆகும்.
3: அண்ணே, இது வரைக்கும் எத்தனையோ இன்டர்வியூ போயிருக்கேன், ஆனா இந்த வீட்டில் ஒருத்தரும் ஆல் தி பெஸ்ட் கூட சொன்னதில்லை. தேங்க்யூ அண்ணி, தேங்க்யூ அண்ணி. உங்களை அண்ணின்னு கூப்பிடுறத விட அம்மானு கூப்பிடுறது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: அம்மானு கூப்பிட்டு என்ன வயசானவளை அக்கா பாக்குறீங்க? ஆஹா, சரி சரி, சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆயிட்டு யமகண்ட வரத்துக்குள்ள சீக்கிரம் கிளம்புங்க, போங்க.
3: சரிங்க அண்ணி.
4: அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி, இன்னைக்கு எங்க பாஸ் ஆபீஸ் விசிட் வராரு, இப்பவே டைம் ஆயிடுச்சு, எனக்கு டிஃபன் வேணாம் அண்ணி ப்ளீஸ். அம்மா, என் வாட்ச் எங்கம்மா?
1: சுபா சுபா, வெறும் வயிற்றோட போக கூடாதுடா. உனக்கு பிடிச்ச பிரெட் உப்புமா பண்ணிருக்கேன், ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு போடா ப்ளீஸ்.
2: ஐயோ, லேட்டா தூங்குறது, லேட்டா எந்திரிக்கிறது, ஆபீஸ் கிளம்புறப்ப காலில் வெந்நீரை கொட்டிக்கிட்ட மாதிரி ஆடுறது. ஏய், இந்த வாட்ச் ஃப்ரிட்ஜ் மேல தானே இருந்துச்சு, பார்த்து எடுக்க தெரியாதா?
1: விடுங்கத்தை, அவ குழந்தை தானே?
2: குழந்தை, நல்ல குழந்தை, எரும மாட்டுக்கு ஆகுற மாதிரி வயசாகல. இவ வயசுல எல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகி நந்தா பிறந்துட்டான்.
4: ஆமா ஆமா ஆமா, நிறுத்துமா நிறுத்து. காலம் காத்தாலும் உன் ஃபிளாஷ்பேக் எல்லாம்

0: கேக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, ஆள விடு, வரேன் நீ பாய்.
1: சுபா, ரெண்டே நிமிஷம் இங்க பாரு, நானே ஊட்டி விடுறேன், நீ கை கூட அலம்ப வேணாம், வாங்க.
2: ஆமாண்டி, அவ குழந்தை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு காக்காய காமிச்சுக்கிட்டே ஊட்டி விடுங்க.
1: என்ன பாஸ்கர் இது, அவ கூட எதுக்கு வம்பு எடுக்கறீங்க? டைனிங் டேபிள்ல டிஃபன் வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்புங்க. யமகண்ட வரதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம்
0: போகும். நீ போகும்,
1: கொஞ்சம்
0: நெரிச்சிருச்ச, நீ வர, நீ பாய். அண்ணி, அப்புறம் இன்னில இருந்து உங்க பேரு எம்எல் இல்ல, ஏஎல்.
1: ஏஎல்லா? அப்படின்னா அரலூசா?
0: சீச்சி சீச்சி, அன்னலட்சுமி. பாய் அண்ணி.
1: பாய்
3: காயத்ரி. மணி 9 ஆகுது, இன்னும் ஆபீஸ்க்கு போகலையா? டைம் ஆச்சு பார்.
1: ஒரு நிமிஷம்ங்க, புடவை மாத்திட்டு இருக்கேன், வந்துடுறேன். பொறுப்பில்லம்மா, வாங்க.
3: என்ன டிஃபன் சாப்பிடலையா?
1: டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துக்கிட்டேங்க, ஆபீஸ்க்கு போய் சாப்பிட்டுக்கிறேன், மணி ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்புங்க.
3: என்னம்மா இது, காலையில எழுந்ததுல இருந்து சாப்பிட கூட நேரம் இல்லாம அப்படி என்ன வேலை பாத்துட்டு இருக்க?
1: என்னங்க பண்றது, இன்னைக்கு பாஸ்கருக்கு இன்டர்வியூ, சுபா ஆபீஸ்ல பாஸ் வராரா, எல்லாரும் ஒரே நேரத்துல கிளம்பணும். பாவ அத்தை, ஒத்த ஆளா இருந்து என்ன பண்ணுவாங்க? நந்து, ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பைய எடுத்துட்டு வந்துடுறேன். ஈவினிங் ஆபீஸ்ல இருந்து வரும்போது கொஞ்சம் காய்கறி வாங்கணும்.
4: நந்தா.
3: என்னம்மா?
4: எலக்ட்ரிக் பில் கட்டணும், இன்னைக்கு கடைசி நாள்.
3: என்னம்மா இது, கடைசி நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கணுமா? முதல்லயே கட்டிருக்கலாம். இல்ல,
4: 4 நாளா பாஸ்கர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
3: சரி குடு, ஆபீஸ் போய் பர்மிஷன் போட்டு கட்டிடுறேன். கடைசி நாள் வேற, கூட்டம் வேற எக்கச்சக்கமா இருக்கும். ச்சே.
5: டேய் நந்தா.
3: என்னப்பா?
5: இன்னும் இந்த மாசம் பென்ஷன் எனக்கு வரல, என் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிருச்சான்னு போற வழியில பேங்க்ல விசாரிச்சுட்டு போயிடு.
3: சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். காயத்ரி கிளம்பு, இன்னும் இங்கேயே நின்றுட்டு இருந்தா வரிசையா வேலைகள் வந்துகிட்டே இருக்கும். வா வா, டைம் ஆச்சு.
5: மறக்காம போன் பண்ணிடு.
3: சரிப்பா, சரி வரேனா.
1: என்ன நீ, ஒரு வார்த்தை கூப்பிட கூடாதா? நானே வந்து எடுத்து வச்சிருப்பேல்ல.
3: ஏய் காயு, இந்த நேரத்துல நீ மொட்டை மாடியில உட்காந்துக்கிட்டு பழைய சினிமா பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுதான், உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு நானே எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிட்டேன்.
1: ஆமா நந்து, இப்படி மொட்டை மாடியில உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ரேடியோல பழைய பாட்டுகள் கேட்கறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் இந்த டிவி இருந்தாலும் ஹாஸ்டல்ல ரேடியோ கேட்டே பழகிட்டேனா, அதுல பாட்டு கேட்கறது இருக்கு பாரு, அது ஒரு தனி சுகம்தான். அதுலயும் பழைய பாட்டுகள்னா மயில் இறகாட்டமா மனசை வருடி கொடுக்கற மெலோடி, ஆழமான வார்த்தைகள், வார்த்தைகளை அழுத்தாத வாத்தியங்கள், குரல்ல தேனை வச்சுக்கிட்டு பாடுற சிங்கர்ஸ், அது ஒரு அருமையான காம்பினேஷன் நந்து.
3: ஆமா காயத்ரி, எனக்கும் பழைய பாட்டுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். டிவியில எப்பாவது பழைய பாட்டு போட்டா போய் உட்காந்து

0: இந்த உலகத்துல உனக்கு பிடிச்சதுன்னு எதுவுமே இல்லையா?
1: ஓ இருக்கே, நிறைய இருக்கு. ராத்திரி நேரத்துல இப்படி உட்காந்து ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரங்களை கை வலிக்க என்றது பிடிக்கும். வட்டமா வந்து வாயடிக்கிற நிலாவோட சண்டை போடுறது பிடிக்கும். ஒன்னு ஒன்னு துரத்திட்டு போற மேகங்களை பார்த்து மெதுவா போங்க அடிபட்டுற போது அப்படின்னு அதட்டுறது பிடிக்கும். நல்ல சிநேகிதர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நட்புங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நந்து பழகுறதுல ஆண் பொண்ணு அப்படின்னு வித்தியாசம் எல்லாம் நான் பாக்குறதே கிடையாது.
0: அதைத்தான் நம்ம கல்யாணத்திலேயே பார்த்தேனே. என்ன தவிர என் சொந்தக்கார மனுஷங்கன்னு அங்க யாராவது இருந்தாங்களான்னு? அங்க இருந்த மனுஷங்க அத்தனை பேரும் உனக்கு தெரிஞ்சவங்க தானே?
1: ஆமா நந்து, நல்ல சிநேகிதம் ஒரு நல்ல நாவலை படிச்ச திருப்தியை தரும்னு சொல்றது எவ்வளவு உண்மை தெரியுமா? என்னோட சேமிப்பெல்லாம் நல்ல நட்புகள் மட்டும் தான்ப்பா.
0: எனக்குன்னு இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாதும்மா. ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி, நான் பிறந்தப்ப அப்பா சுமாரான வேலையில் தான் இருந்தார். எங்கள் குடும்பத்தை வறுமை பிடுங்கி திணிச்சு ஒரே யூனிஃபார்மை தோச்சி தோச்சி தினமும் அதையே ஸ்கூலுக்கு போட்டுக்கிட்டு போவேன். யாருக்கிட்டையும் பேசக்கூட மாட்டேன். ஏன் தெரியுமா? கூச்சம். ஏன்னா என்னோட ஏழ்மையை அவங்க கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற பயம். அப்பாவுக்கு நல்ல வேலை கிடைச்ச பிறகு தான் எங்களால் மூச்சு விடவே முடிஞ்சுது. சின்ன வயசில் ஆசைகளை அடக்கி அடக்கி வச்சதுனாலையோ என்னவோ ஒரு கட்டத்தில் மனசில் தேக்கி வச்சிருந்த ஆசையெல்லாம் மூச்சு திணறி திணறி செத்தே போச்சு. நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு வெறி மட்டும்தான் மனசில் இருந்துச்சு. நான் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு தான்

0: மனசில் இருந்த ஆசைகள் எல்லாம் போயிடுச்சு. அம்மா, அப்பா, தம்பி, தங்கன்னு மற்றவங்களோட சந்தோஷமே எனக்கு திருப்தியாக இருந்துச்சு. எப்போவாச்சும் எல்லா பத்திரிகையிலையும் இது நல்ல படம், அற்புதமான படம் அப்படின்னு விமர்சனம் எழுதியிருந்தா அந்த படத்துக்கு மட்டும் போவேன். இன்டர்வல்ல பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுவேன், அவ்வளவுதான்.
1: எனக்கும் அப்படிதான் நந்தோ. சின்ன வயசுலயே பெத்தவங்களை தூக்கி சாப்பிட்டுட்டு சித்தி வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். பாசம் இருந்த அளவுக்கு பாவம், அவங்க கிட்ட பணம் இல்லை. தெரிஞ்சவங்க மூலமா ஃபாதர் தேவசகாயத்தோட ஹோம்ல சேர்ந்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு ஃபாதர் தான். வாட் அ கிரேட் பர்சன். அவர் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் லைஃப். அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சினிமா ஷாப்பிங்னு போகும்போது நான் மட்டும் ரூம்ல தனியாக புக்கு படிச்சுட்டு இருப்பேன். வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போயிடுவேன், சண்டே சர்ச்சுக்கு போவேன். ரூம்மேட்ஸ் எல்லாம் நல்ல படம் வாடி போலான்னு ரொம்ப கம்பல் பண்ணா தியேட்டருக்கு போவேன். என் ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கனவுல சினிமா ஹீரோஸும் கிரிக்கெட் பிளேயர்ஸும் வரதா சொல்லுவாங்க. ஆனா என்னோட கனவுல மலையும் பெரிய புல்வெளியும் ரோஜா தோட்டமும் தான் வரும். ஆளே இல்லாத இடத்துல நான் மட்டும் தன்னந்தனியா புல் தரையில உருளுவேன். தூரத்துல தெரியற மலையை பார்த்து ஹலோ அப்படின்னு கத்துவேன். இங்கி அங்கி ஓடுவேன், டான்ஸ் ஆடுவேன். நந்து, சந்தோஷங்கிறது வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு.
0: கரெக்ட்.
1: நந்து, நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இந்த கட்ட சுவத்து மேல ஏறி நின்னுகிட்டு இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ஒருக்க கத்துன போல இருக்கு.
0: காயத்ரி, உன்னை பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகுதான் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் நான் மொத்தமா அனுபவிச்ச மாதிரி இருக்கு. சொன்னா வருத்தப்படக்கூடாது காயு. இந்த நிமிஷமே நான் செத்துறலாமான்னு கூட தோணுது.
1: என்ன நந்து, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க?
0: ஏய் காயத்ரிமா, இந்த பாரு, நான் தான் வருத்தப்படக்கூடாதுன்னு சொன்னேன் இல்ல. பிளீஸ், இந்த பாரு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா, அழாத. இந்த பாரு, அழக்கூடாது, சொன்ன கேளு. அங்க பாரு, இங்க பாரு, கொஞ்சம் நிமிந்து பாரு, வானத்துல இருக்கு பாரு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க பாரு, எப்படி உன்னை வேடிக்கை பாக்குறாங்க பாரு.
1: ஏய், என்ன இங்க வேடிக்கை? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும்,
0: என்ன
1: நீங்க ராஜா, உங்களுக்கு அத்தனை சுகத்தையும் அள்ளி அள்ளி தரத்துக்கு நான் இருக்கேன். நந்து,
0: காயத்ரி.
1: என்னடா
0: காயத்ரி?
1: என்னன்னு சொல்லுங்க.
0: உன்னை நிக்க வச்சு உன் கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் போல இருக்குமா?
1: ஐயோ, பொண்டாட்டி கால்ல ஆம்பள விழுந்தா ஆயுசு கம்மின்னு சொல்லுவாங்க.
0: காயு, அது ஏதோ ஒரு ஆம்பள சொன்னதா இருக்கும். இப்போ நாம அம்மா கால்ல விழறது இல்லையா?
1: சரியா போச்சு. நாம என்ன கச்சியா நடக்கிறோம் கால்ல விழுந்துட்டு இருக்கிறதுக்கு? மணி 11 ஆயிடுச்சு. இங்க பாருங்க நந்து, நான் நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கேன்.
0: என்னது, நாளைக்கு ஆபீஸ் லீவா? நாளைக்கு என்ன விசேஷம் காயு?
1: விசேஷம் நாளைக்கு இல்ல, நாளானக்கி.
0: என்னது, நாளானக்கா?
1: என்ன சிரிப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு?
0: என்னது சிரிக்கிறேனா? ஏன்னா இன்னைக்கு நாம ரெண்டு பேரும்

0: நந்து, என் லைஃப்ல 12 வருஷம் இந்த ஹோம்ல தான். எப்ப இங்க வந்தாலும் அம்மா வீட்டுக்கு வந்த பொண்ணு மாதிரி மனசு சந்தோஷத்துல நிறைஞ்சு போயிடும். இங்க பாருங்களேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு செடியும் மரமும் ஏன் கண்ணு முன்னாடி வளர்ந்தது. அதுங்களோட நான் மணி கணக்குல பேசிருக்கேன், குட் மார்னிங் குட் நைட் எல்லாம் சொல்லிருக்கேன் பாத்துக்கோங்களேன். அதுங்களுக்கு நான் பேசினது புரிஞ்சதோ புரியலையோ, ஆனாலும் அதுங்கள மணி கணக்குல போர் அடிச்சிருக்கேன்.
1: இதுங்களை பார்த்தாலே நீ சொல்றதெல்லாம் நல்லா புரியுது.
0: என்ன புரியுது?
1: எதுவுமே வளராம அப்படியே ஒன்ன மாதிரியே குட்ட குட்டையா நிக்குது.
0: மக்கு மக்கு, இதெல்லாம் போன்சாய் ட்ரீஸ். ஓ ஏய் நந்து நந்து, இங்க வந்து பாரு.
1: என்ன?
0: இந்த ரோஜா செடி நான் வச்சது. இங்க இருக்கிற எல்லாரும் இத எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? காயத்ரி ரோஸ் தான் சொல்லுவாங்க.
1: சோ ஸ்வீட். ஏய் இருக்கிறேன், ஒரே ஒரு தடவை நான் தொட்டு பாத்துக்கிறேன். சோ நைஸ் பா. அப்படி ஒன்று

0: மாதிரியே.
1: ஐயோ போதுமே நந்து, எனக்கு அம்மா ஞாபகம் வரும்போதெல்லாம் இங்க பாத்தியா இந்த மரத்தோட வேர் படுக்கையில தான் நான் தலைய வச்சு படுத்துக்குவேன். ஒரே அழுகழுகையா வரும். நான் அழறத பாத்துட்டு மனசு கேட்காம இந்த மரம் தலை அசைச்சு செல்லன்னு ஒரு காத்த வீசும் பாரு. அது என் உடம்புல மோதும் போது மனசு அப்படியே கரைஞ்சு போயிடும்.
2: குட் மார்னிங் ஆன்ட்டி.
1: ஹாய் ஜெனி. குட் மார்னிங்.
2: இந்த அங்கிள் யாரு?
0: இந்த ஆன்ட்டி யாரு?
2: என்னோட ஃப்ரெண்டு.
0: நானும் அப்ப உன்னோட ஃப்ரெண்டு.
2: ஹலோ ஃப்ரெண்ட்.
0: ஹாய் ஃப்ரெண்ட்.
1: குட் மார்னிங் ஃபாதர்.
3: குட் மார்னிங் மாமா காயத்ரி. எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன் ஃபாதர்.
0: வணக்கம் ஃபாதர்.
3: வணக்கம்
1: ஃபாதர். இவர் தான் நந்தகுமார்.
3: உன்னோட கணவர் மிஸ்டர் நந்தகுமார். உங்களை பற்றி நிறையவே சொல்லியிருக்கா காயத்ரி.
0: ஃபாதர் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க.
3: கர்த்தர் உங்கள் ரெண்டு பேரையும் ஆசீர்வதிக்கிட்டோம். காயத்ரி பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு சின்ன குழந்தையா இங்கே வந்தா, இப்போ பெரிய மனுஷியா புடவை கட்டிக்கிட்டு கணவனோடு வந்திருக்கா. காலம் எவ்வளவு வேகமாக ஓடுது பார்த்தீங்களா மிஸ்டர் நந்தகுமார். காயத்ரிக்கிட்ட எனக்கு மதங்களை கடந்த அன்பு உண்டு. அதனால தான் இங்கே அவள் கடைசி வரைக்கும் காயத்ரியாகவே இருந்தா. அவள் வேதாகமும் படிப்பா, விஷ்ணு சகஸ்ரநாமமும் சொல்லுவா, சத்தியிலே பிரேயரும் பண்ணுவா. தீபாவளி அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பா. நந்தகுமார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா?
0: சொல்லுங்க ஃபாதர்.
3: காயத்ரி நல்லா பாடுவா. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ராத்திரி மார்கழி மாத குளிரில் கையில் மெழுகுவத்தி வச்சுக்கிட்டு அவள் பாடுறப்போ ஒரு நிமிஷம் சீசச்சே மயங்கி போயிடுவார். சாரி, வெயிலில் உங்களை நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க உள்ள போய் பேசலாம்.
0: ஓகே ஃபாதர்.
3: பீட்டர்
4: நான் வந்துட்டேன் ஃபாதர்.
3: அந்த பார்
4: ஃபாதர்,
3: ரெண்டு டீ போட்டு கொண்டுட்டு வா. காயத்ரிக்கு சுகர் கம்மியா.
1: ஓ ஃபாதர், இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே.
3: நல்லவங்களை மறக்க முடியாதும்மா, மறக்கவும் கூடாது.
1: ஃபாதர் நாளைக்கு நந்துவுக்கு பர்த்டே.
3: சந்தோஷமா.
1: அதனால நாளைக்கு நம்ம ஹோமோட லஞ்ச் செலவை நாங்க ஏத்துக்கலாம்னு இருக்கோம் ஃபாதர்.
3: குட் குட்.
1: நந்து, சினிமா ஆர்டிஸ்டும் அரசியல் தலைவர்களும் அவங்க பிறந்த நாளைக்கு இதே மாதிரி ஸ்வீட் ஐஸ்கிரீம்னு லஞ்ச் கொடுப்பாங்க. அதுக்காகவே தினமும் யாருக்காவது பர்த்டே வராதான்னு நாங்கெல்லாம் ஏங்குவோம் தெரியுமா?
3: காயத்ரி பழசன் இன்னும் மறக்கலை. நாளைக்கு லஞ்சில் நீதாம்மா ப்ரேயர் பாடணும்.

0: குட் மார்னிங்.
1: குட் மார்னிங் காயத்ரி.
0: இன்று பிறந்த நாள் காணும் என் செல்ல அசரே, இன்று போல் இல்லாமல் இனியாவது புத்தியுடன் இருக்க உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன்.
1: ஏய் ஏய், என்னம்மா இது? உன்னை காதலிச்சதுனால, காதலிச்சதோட நிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறதுக்காக என்ன அசடுங்கறியா?
0: என்ன விட்டா எவ உன்னை காதலிச்சிருக்க போறா, கல்யாணம் பண்ணிருக்க போறா? உனக்கு ஒண்ணு தெரியுமா?
1: என்ன?
0: புருஷன் புத்திசாலியா இருக்கிறத விட அசடா இருக்கிறதுல தான் ஒரு கிக்கே இருக்கு. உனக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? சரி சரி, சமத்தா எந்திரிச்சு பேஸ்ட் பிரஷ் டவல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், போய் குளிச்சுட்டு வாங்க, போங்க போங்க போங்க.
1: சரி சரி சரி, முதல்ல பர்த்டே கிஃப்ட் கொடு, அதெல்லாம் எதுவும் கிடையாதா?
0: கிஃப்டா? என்ன வேணும்?
1: என்ன கேட்டாலும் தருவியா?
0: ஓ எஸ்.
1: அப்போ பைசா செலவில்லாம, கலர் பேப்பர் சுத்தாம, மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட் ஒண்ணு இருக்கு, நீ நினைச்சா அதை எனக்கு தரலாம்.
0: அப்படி மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட் என்ன இருக்கு? நீ என்ன கேக்குறேன்னு எனக்கு புரியுது, அதெல்லாம் முடியாது கண்ணா.
1: இத பாரு இத பாரு, நான் பர்த்டே பாய், இன்னைக்கு நான் எது கேட்டாலும் நீ கொடுத்தே ஆகணும்.
0: ஓஹோ,
1: ஆமா,
0: குழந்தை கேக்குற எல்லாத்தையும் அம்மாவால கொடுக்க முடியாதுப்பா. போ போ போ போ போ, சீக்கிரம் குளிச்சு புது டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அம்மா அப்பா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. உனக்கு பிடிச்ச கேரட் அல்வா பண்ணி வச்சிருக்கேன்.
1: ஒண்ணு வேணாம், போ.
0: சரி சரி, இப்போதைக்கு ஒரே ஒரு ஆறுதல் பரிசு மட்டும் தர.
1: பாதாம் அல்வா கேட்டவனுக்கு பஞ்சு மிட்டாய் தரேங்கிற. சரி பரவாயில்ல, ஆறுதல் பரிசுனாலும் அதுவும் அட்டகாசமா தான் இருக்கும். சரி சரி, நான் ரெடி, நீ குடுக்கறதுக்கு ரெடியா?
0: என்ன சார், குளிச்சாச்சா?
1: ஆச்சாச்சு, இது பார் தலை வாரிக்கிட்டே இருக்கேன்.
0: ஆமா, தலையில ஈரம் அப்படியே இருக்கு. என்னத்தை தவட்டினீங்க, இங்க வாங்க.
1: இழுக்காத,
0: இவ்வளவு ஈரத்தோட தலையை வார வேண்டியது, அப்புறம் தலைவலி உயிர் போதுன்னு அணத்த வேண்டியது.

0: இது உட்காருங்க. இப்படி
1: காயத்ரி, என்ன காயத்ரி இது? ஒரு குழந்தையாட்டமா என்ன இப்படி கவனிக்கிற? ஆ, நான் எந்த ஜென்மத்தில் இந்த கடனை எல்லாம் நான் உனக்கு திருப்பி அடைக்க போறேனோ தெரியல.
0: என்ன நந்து இது, கடன் வட்டின்னு கணவன் மனைவி உறவுங்கிறது என்ன கந்து வட்டி பிசினஸா? எல்லா பொண்ணுங்களுக்குமே அவங்க உங்க புருஷன் மீச வச்ச குழந்தைங்க தான். சரி சரி, புது ட்ரெஸ் போட்டுக்கோங்க. சட்டையே இப்படி வெளியில விடுறீங்க, இன் பண்ணிக்கோங்க.
1: எனக்கு இன் பண்ணி பழக்கம் இல்ல காயோ.
0: இப்ப என்ன பழகிக்க வேண்டியதானே?
1: இங்க பாரு, நான் இன் பண்ணிக்கிட்டதும் ஏதோ ஒரு 4-5 வயசு குறைஞ்சிட்ட மாதிரியே இருக்கு எனக்கு.
0: குறையிற அளவுக்கு உங்களுக்கு ஒன்னும் வயசாயிடல. சரி சரி, டிஃபன் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஆசீர்வாதம் வாங்கிட்டு டிஃபன் ஆறதுக்குள்ள சீக்கிரம் வந்துங்கடா செல்லம்.
1: ஓகே ஓகே, நீயும் வா காயத்ரி.
0: இல்ல நந்து, மாமாவை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதம்ங்கிறது வாழ்த்து இல்ல, சர்டிபிகேட். அதை வாங்குற தகுதி எனக்கு இன்னும் வரல நந்து.
1: ஹே, என்ன காயத்ரி, அப்பா பேசினத இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்க?
0: ப்ளீஸ் நந்து, என்னை கம்பல் பண்ணாத, நீ போயிட்டு வா.
1: சரிம்மா.
0: என்ன இது, சும்மா வாட்ச் வாட்ச் பார்த்துட்டே சாப்பிட்ற? இன்னும் கொஞ்சம் நெய் போடட்டுமா?
1: ஐயோ வேணாம் வேணாம் காயத்ரி, இதை பாரு. ஐயோ, ஓ காட், மணி 9 ஆயிடுச்சு.
0: ஏ, வெளியில எங்கேயாவது போகணுமா?
1: ஆமாம்மா ஆமாம்.
0: என்ன நந்து இப்படி பண்ற? நீ வீட்டில் இருப்பேன்னு எவ்வளோ ப்ரோக்ராம்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன்.
1: சாரி காயத்ரி, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். காலையில் மேனேஜர் ஃபோன் பண்ணார், எம்டி ஃபாரின்லேருந்து வர்றாரு, அவர் ஏர்போர்ட்டில் போய் ரிசீவ் பண்ணணும்னு. 9:20 ஃப்ளைட் லேண்ட் ஆகுது, கஸ்டம்ஸ் செக்கிங் முடிஞ்சு வெளியில் வர ஒரு 10 நிமிஷம் ஆகும். கம்பெனி கார் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதில் அவர் ஏற்றி விட்டுட்டு 10:30 வீட்டுக்கு வந்துடுவேன். நீ ரெடியாக இருந்தேன்னா வந்ததும் நம்ம நேராக ஹோமுக்கு போகலாம். ஈவினிங் அஷ்டலக்ஷ்மி கோவில், நைட்டு டின்னர் ஹோட்டலில். ஓகேவா?
0: சீக்கிரம் வந்துடும் நந்து, லேட் பண்ணிடாத. பாவம் குழந்தைங்களாம் பசியோட காத்துட்டு இருக்கோம்.
1: கரெக்ட் டைத்துக்கு வந்துருவேன். வரல நான், நீ என்ன லேட் நந்துன்னு கூப்பிடு. வரட்டுமா? ஐயோ அம்மா,
0: என்ன நந்து இது? பாத்தியா, கிளம்பும் போதே தடுக்குது. சரி, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் கிளம்பு.
1: அதெல்லாம் ஒன்றும் வேணாம், போற வழியில பாத்துக்கிறேன். இப்பவே டைம் ஆயிடுச்சு, இன்னும் 20 நிமிஷத்துல நான் ஏர்போர்ட்ல இருக்கணும். நான் புறப்படுறேன் காயத்ரி, பாய்.
0: பாத்து.
1: ஓகே ஓகே.
2: ஹலோ சார், நான் பல்லாவரம் டிராஃபிக் கான்ஸ்டபிள் பேசுகிறேன் சார். ஹலோ, ஆமாம் சார், ஆமாம், ஏர்போர்ட்ஸ் பக்கத்தில் தான் சார் ஸ்பாட்டு. சார், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சார் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அது பைக் மேலே வாட்டர் டேங்கர் லாரி மோதிருக்கு சார். சார், ஆல் ஸ்பாட் டெத் சார். ஆமாம் சார், ஆமாம், இப்போ தான் டிராஃபிக்கெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஆ, இருக்குது சார், இருக்குது. பார்ட்டியோட பேக்கெட்டில் ஐடென்டி கார்டு ஒன்று இருக்குது. இந்த டிராக்டர் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொருள் இருக்குது சார். ஆ, 1 நிமிஷம் சார். இது சார், பேர் நந்தகுமார், கம்பெனி அட்ரஸ் தான் சார் இருக்குது. ஆ, இதை பார்த்துறேன் சார். சார், வீட்டு அட்ரஸ் எதுவும் இல்லைங்க சார். ஆ, ஆம்புலன்ஸுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம் சார். ஓகே சார்.
0: என்னை ஏன்டா நீ பார்த்த? பஸ்ல சீசன் டிக்கெட்டை தொலைச்சிட்டு டிக்கெட் எடுக்க கூட காசு இல்லாம பாதி வழியில இறங்கி என்னை எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நின்னப்ப நீ மட்டும் ஏன் உன்னோட ஸ்கூட்டர்ல ஏத்திட்டு போய் ஆபீஸ்ல என்ன ட்ராப் பண்ண? நான் உன்னை காதலிச்சிருக்க கூடாதா? கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருக்க கூடாதா? வெறும்னே லைப்ரரி புக்கும் டிவி சீரியலும் வாழ்க்கையே போதும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கணுமா? ஏதுக்குடா இந்த அவஸ்தை? ஏன் நந்து, என்னால தாங்க முடியலடா.
3: அண்ணி அண்ணி, அழாதீங்க அண்ணி.
0: வாங்க பாஸ்கர்.
3: நந்தா போய் 2 மாசம் ஆச்சு, இன்னும் நீங்க அழுதுகிட்டே இருந்தா எப்படி அண்ணி?
0: என்ன என்ன பண்ண சொல்றீங்க பாஸ்கர்?
3: அண்ணி, நீங்க மறுபடியும் ஆபீஸுக்கு போகணும். இப்படி வீட்லயே இருந்தா அண்ணனோட ஞாபகம் வந்துகிட்டே தான் இருக்கும்.
0: ஆபீஸுக்கு போனா எல்லாம் மறந்து போயிடுமா?

0: ஆபீஸ் முடிஞ்சதும் திரும்பவும் நான் வீட்டுக்கு தானே வந்தாகணும்.
1: புரியுது அண்ணி, புரியுது. ஆனா ஆபீஸ்ல இருக்கிற கொஞ்ச நேரமாவது மற்றவங்களுக்காக நீங்க அழாம இருப்பீங்க இல்லையா? உங்க ஆபீஸுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நாளைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்கன்னு. என்ன அண்ணி, சரின்னு சொல்லுங்க.
0: சரி பாஸ்கர்.
2: மாமா காயத்ரி, கேள்விப்பட்டம்மா, ரொம்ப வேதனையா இருந்துச்சு. கர்த்தருக்குள்ள நித்திரையாயிட்ட நந்தாவோட ஆத்மா சாந்தி அடைய நீ பிரார்த்தனை பண்ண. காயத்ரி, நீ நடந்ததெல்லாம் மறந்துட்டு எப்பவும் போல இருக்க முயற்சி பண்ணுமா.
0: எப்படி முடியும் ஃபாதர்? காலையில என்னோட சிரிச்சு பேசி விளையாடின மனுஷன மத்தியானம் வெள்ள துணியில பொட்டலமா சுத்தி இந்தாவும் புருஷனை கொடுத்தது என்னால தாங்க முடியல ஃபாதர், தாங்க முடியல.
2: கர்த்தரே,
0: ஏன் ஃபாதர்

0: உம்போல இருக்க முயற்சி பண்ணுமா?
1: எப்படி முடியும் ஃபாதர்? காலையில என்னோட சிரிச்சு பேசி விளையாடின மனுஷன மத்தியானம் வெள்ள துணியில பொட்டலமா சுத்தி என்ன புருஷனை கொடுத்தது என்னால தாங்க முடியல ஃபாதர், தாங்க முடியல.
0: கர்த்தரே,
1: ஏன் ஃபாதர்? நான் நேசிக்கிறவங்க எல்லாம் என்னை விட்டு சீக்கிரமாவே போயிடுறாங்க. சின்ன வயசுலயே பெத்தவங்களை இழந்து கல்யாணமான 6 மாசத்துக்குள்ளேயே புருஷனையும் இழந்து கடவுள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு.
0: நோ காயத்ரி, நோ. கடவுள் செய்யற எல்லா காரியங்களுக்கும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குமா? எப்பவும் மற்றவங்களே சார்ந்திருக்க கூடாதுமா? தனிச்சு இருக்கிறதுலயும் சந்தோஷம் இருக்கு. உன்னோட அன்பையும் நேசிப்பையும் நீ ஏன் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சுருக்கிக்கிற? உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்து. அழக நேசிக்க கத்துக்க, அருவறுப்பையும் நேசிக்க பழகிக்க. வாழ்க்கை இனிமையாயிடுமா. நீ இங்க அடிக்கடி வா, இந்த குழந்தைங்களோட பேசு, விளையாடு, பிரேயர் பண்ணு. இங்க இருக்கிற மரம் செடிகளோட மறுபடியும் சிநேகத்தை கண்டினியூ பண்ணுமா.
1: ஓகே ஃபாதர், இப்பதான் என் மனசு ஒரு கோழி இறகு மாதிரி லேசா இருக்கு.
0: டைம் ஆகுது, நீ புறப்படுமா. வீட்டில் உன்னை தேட போறாங்க.
1: ராத்திரி பகல்னு 24 மணி நேரமும் என்னை தேடின நந்துவே என்னை விட்டு போயாச்சு.
0: காயத்ரி, இப்பதானம்மா சொன்னேன்.
1: சாரி ஃபாதர், சாரி.
2: என்ன நீ ராத்திரி டிஃபன் சப்பாத்தியா?
3: ஆமா பாஸ்கர்.
2: அம்மா எங்க?
3: தலைய வலிக்குதுன்னு சொன்னாங்க, தைலம் தேய்ச்சி விட்டேனா, போய் படுத்துட்டாங்க.
2: நீங்க தனியா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. சுபா எங்க போனா? அவ ஒத்தாசு பண்ணலாம்ல.
3: அவளுக்கு ஏதோ ப்ராஜெக்ட் வைக்கா, வந்ததுல இருந்து சிஸ்டத்து முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கா.
2: இந்த வீட்டில் எல்லாருக்கும் அவங்கவுங்க காரியம் தான் முக்கியமாயிடுச்சு. இவங்களுக்கு எடுத்ததே நீங்க தான் அண்ணி. நீங்க ஏன் நீ எங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்? நீங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க தானே அந்தந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க.
3: விடுங்க பாஸ்கர். ஆமா, நீங்க என்ன மேத் ஸ்டூடண்டா?
2: ஆமா, ஏன் கேக்குறீங்க?
3: இல்ல, சப்பாத்தினா யூஷுவலா வட்டமா தான் இருக்கணும். இப்படி சதுரோ முக்கோணோ ஸ்டார் மாதிரி எல்லாம் இருக்க கூடாது, அதான் கேட்டேன்.
2: சாரி அண்ணி, உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேனு சப்பாத்தி போட்டேன். நாளைக்கு என் ஃப்ரெண்டு முரளி தஞ்சாவூர்ல இருந்து வர்றான். ஆபீஸ் குவார்ட்டர்ஸ்ல வீடு கிடைக்க 10-15 நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம வீட்டில் தான் தங்க போறான். மாடியில் இருக்கிற என் ரூமை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும்.
3: ஓகே ஓகே, சப்பாத்தி போட்டு தரேன். சூடாக 2 சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் வேலையை பாருங்க. லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது ஆறி போயிடும்.
2: சரி அண்ணி. முரளி, இவங்க தான் என் அண்ணி காயத்ரி. ஒரு கன்ஃபெக்ஷனரி கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறாங்க. அண்ணி, இது முரளி.
3: வணக்கம் சார்.
4: பாஸ்கர் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கான். உங்களுக்கு கல்யாணம் எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சது. சாரி, நந்தண்ணா கூட வர முடியலை. அந்த சமயத்தில் பரோடாவில் இருந்தேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவரோட அதிகம் பேசுனதில்லை, பட் வெரி நைஸ் பர்சன்.
2: அண்ணே, முரளியும் நானும் காலேஜ் வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம். ஸ்கூல் டேஸில் மாங்காய் அடித்து வாட்ச்மேன் கிட்ட மாட்டிக்கிட்டது, சைக்கிள் கற்றுக்கிறேன்னு கீழே விழுந்து முட்டியை உடச்சிக்கிட்டது, அப்புறம் திருட்டுத்தனமாக தம் அடித்து அப்பா கிட்ட அடி வாங்கினது, இதெல்லாம் ரெண்டு பேரும் நிறைய கலாட்டா பண்ணியிருக்கிறோம். தஞ்சாவூர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறான்.
3: சரி பாஸ்கர், அவரை உங்கள் ரூமுக்கு அழைச்சிட்டு போங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன்.
2: வேண்டாம் அண்ணி, வர்ற வழியிலேயே ரெண்டு பேரும் காஃபி சாப்பிட்டுட்டோம். ஏடா முரளி, என்னமோ பெருசாக காவிரி கரையில் பிறந்தவன், காவிரி தண்ணியை குடித்தவன், அதுலேயே நீச்சல் அடித்தவன் பெருமை அடிச்சுக்குவியே. எங்கள் அண்ணியும் காவிரி கரை தான்.
4: இஸ் இட்? எந்த ஊர் நீங்கள்?
3: திருவையாறு சார்.
4: ஆஹா, சங்கீத பூமி. அப்போ காவிரி தண்ணியில் மட்டும் இல்லை, கர்நாடக சங்கீதத்திலேயும் நனைஞ்சிருப்பீங்க. ஆமாம், தியாகராஜ ஆராதனைக்கெல்லாம் போயிருக்கீங்களா?
3: எப்போ சின்ன வயசில் பட்டுப்பாவடையெல்லாம் கட்டிக்கிட்டு அம்மா கையை பிடிச்சிட்டு போய் பெரிய பெரிய வித்வான்கள்லாம் மொத்தமாக பாடுறதையும் வாசிக்கிறதையும் ஆச்சரியமாக உட்காந்து பார்த்த ஞாபகம். நான் திருவையாறை விட்டு வந்து ரொம்ப வருஷங்களாச்சு. சரி சரி, ரெண்டு பேரும் போய் குளிச்சுட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன்.

0: गायत्री
1: नंदू
0: गायत्री माँ
1: नंदू नंदू नाला पक्कमु सुत्ती निन्ने नी एने कूपड़ मादरी एरके नी एंगे इरुक्क नंदू एने विट्टुट नी मट्टुम तनिया एन्ना पण्णिट्टु इरुक्क नंदू நீ கண்டிப்பா ஹோசூர் போய் தான் ஆகணுமா?
0: ஆமாண்டா செல்லம், அங்க பிளான்ட்ல லேபர் ப்ராப்ளமா, லாக் அவுட் பொசிஷன், ப்ரொடக்ஷன் வேற ஸ்டாப் ஆயிடுச்சு. இது பெரிய ஆர்டர், போன புதன்கிழமை நாங்க அனுப்பிச்சிருக்கணும். சீக்கிரம் அனுப்பு இல்ல ஆர்டர் கேன்சல் அப்படின்னு கிளையண்ட் இமெயில் வேற அனுப்பிச்சிட்டான். உடனே ஃபேக்டரிக்கு போய் ஆகணும், யூனியன் லீடர்கிட்ட பேசணும், அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணும், நின்று போன மிஷின் எல்லாத்தையும் மறுபடியும் ஓட வைக்கணும். வெள்ளிக்கிழமைக்குள்ள அத்தனை டிராக்டரையும் நாங்க ஹார்பருக்கு அனுப்பிச்சாகணும்.
1: சரி, எப்ப திரும்பி வருவ?
0: Within 2 days டக்கண்ணா, just 2 days I'll be back.
1: ஓகே, நானா 48 மணி நேரம், 2880 நிமிஷம். நீ எல்லாம் ரொம்ப போர் அடிக்கும் நந்து.
0: செல்லம், நான் சொல்றத கேளுடா, நான் தான் உனக்குள்ளேயே இருக்கேன் இல்ல. என்ன நீ ஏன் வெளியில தேடுற? கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு என்னையே நினைச்சுக்க, உன் பக்கத்திலேயே நான் இருப்பேன்.
1: நந்து, நீ சொன்ன மாதிரி நாள் பூரா நான் கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டே இருக்க முடியுமா? எனக்கு நீ வேணும் நந்து, எனக்கு நீ மறுபடியும் வேணும். யாரு?
2: முரளி.
1: வாங்க.
2: சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்.
1: அதெல்லாம் இல்ல, உள்ள வாங்க.
2: ஆபீஸ்ல இருந்து இப்பதான் வந்தேன். எங்க ஒருத்தரையும் காணோம்?
1: அவங்க எல்லாம் மேரேஜ் ரிசப்ஷனுக்காக போயிருக்காங்க.
2: ஏன் டல்லா இருக்கீங்க? உடம்புக்கு முடியலையா?
1: ஆமா, தலைவலி. காலையில ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு தலைய சரியா தோட்டாம போயிட்டேன். நீர் கோத்துட்டு தலையெல்லாம் ஒரே பாரமா இருக்கு.
2: ஏதாவது மாத்திரை எடுத்துக்கிறதானே?
1: இல்லைங்க, எனக்கு மாத்திரை போட்டு பழக்கம் இல்லை.
2: பெயின் பாம் அப்ளை பண்ணலாமே?
1: அதுவும் தீந்துடுச்சு.
2: நீங்க படுத்துக்குங்க, இதை வந்துடுறேன். இந்தாங்க.
1: ஐயோ, என்னங்க இது? நீங்க எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு?
2: வாங்கினா என்னங்க, பக்கத்திலேயே 4 வீடு தள்ளி மெடிக்கல் ஷாப் இருக்கு. வெந்நீர் இருக்கா?
1: இல்ல, இனிமே தான் சுட வைக்கணும்.
2: வேண்டாம் வேண்டாம், நீங்க உட்காருங்க, நான் சுட வச்சு எடுத்துக்கிட்டு வரேன். இந்தாங்க, வெந்நீர்ல 2 டிராப் தைலத்தை விட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா தலையில் இருக்கிற நீரெல்லாம் இறங்கிடும். வெறும் வயிற்றோட படுக்காம ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இந்த மாத்திரையை போட்டுக்குங்க. நைட் நல்லா தூக்கம் வரும். காலையில் எழுந்திருக்கும் போது தலைவலியே போயே போச்சுன்னு சொல்லுவீங்க. ரெஸ்ட் எடுத்துக்கங்க. குட் நைட்.
1: தேங்க்யூ முரளி, குட் நைட். என்ன முரளி, திடீர்னு எங்க ஆஃபீஸ் பக்கம்?
2: மேலே 4th floor ஆஃபீஸ் வேலையாக வந்தேன். இப்போ தான் வேலை முடிஞ்சது. நாளைக்கு வந்தால் போதும்னு எங்கள் ஆஃபீஸில் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. வீட்டில் இருந்த வரைக்கும் உங்களை அடிக்கடி பார்க்க முடிஞ்சது. குவார்ட்டர்ஸுக்கு போயிட்ட பிறகு எனக்கும் வீட்டுக்கு வர நேரம் கிடைக்க மாட்டேங்குது. நான் உங்களை பார்க்க வந்தது எதுக்கு தெரியுமா?
1: சொன்னா தானே தெரியும்.
2: அடிக்கடி தலைவலி அப்படின்னு சொன்னீங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூரலஜிஸ்ட கிட்ட உங்கள் ப்ராப்ளத்தை சொன்னேன், சரி பண்ணிடலான்னாரு. சனிக்கிழமை அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், 4 மணிக்கு.
1: எதுக்கு முரளி டாக்டர் எல்லாம்?
2: நோ, தலைவலியை சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. அது நம்மளை எந்த வேலையும் செய்ய விடாது, அப்படியே முடக்கி போட்டுடும். இந்தாங்க.
1: என்ன முரளி இது?
2: ஆடியோ சிடிஸுங்க. அன்னைக்கு உங்கள் ரூமுக்கு வந்தப்போ கர்நாடிக் சினிமா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு மியூசிக் கனெக்ஷன்லாம் பார்த்தேன். வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆடியோ எக்ஸ்பிஷனுக்கு போயிருந்தேன், உங்கள் ஞாபகம் வந்துச்சு, உங்களுக்கு பிடிக்கும்னு வாங்கினேன்.
1: தேங்க்ஸ் முரளி. நந்து போனதுக்கப்புறம் மியூசிக் தான் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு.
2: எங்கே வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா?
1: வீட்டுக்கு போனால் நந்துவோட ஞாபகமாகவே இருக்கும். பீச்சுக்கு போகலான்னு நினச்சேன். ஆமாம், உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? அப்போ நீங்களும் வரீங்களா?
2: நிச்சயமாக.

0: இங்கே உட்காரலாமா?
1: ஆ,
0: சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கடற்கரை ஒரு சௌகரியம், இலவச சந்தோஷம்.
1: உப்பு காத்தும் உள்ளங்காலில் குறுக்குறுக்கிற மணலும் சந்தோஷமாக விளையாடுற

0: குழந்தைங்க மாதிரி சத்தம் போடுற அலைகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: இங்கே வர்றவங்கள எத்தனை பேருக்கு இந்த அழகை ரசிக்க தெரியுது. கடலுக்கு முதுக காட்டிக்கிட்டு உட்கார மனுஷங்களை கண்டால எரிச்சலாக இருக்கு.
0: எனக்கு கூட அப்படிதான் முரளி. நிறைய பேர் இந்த கடற்கரையை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களேன்னு கோவமாக வருது.
1: இங்கே உட்கார்ந்துருக்கிற லவ்வர்ஸை வச்சு சொல்கிறீங்களா?
0: பின்ன என்ன முரளி, மற்றவங்க பார்க்குறாங்கன்னு கூச்சமே இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சிக்கிட்டு மூணு மூணுன்னு பேசிக்கிட்டு. ஏன் முரளி, இங்கே வரவங்களில் எத்தனை பேர் காதலில் ஜெயிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க?
1: இதில் சில பேர் தான் உண்மையாக காதலிச்சு கல்யாணம் வரைக்கும் போகிறாங்க, மற்றவங்கள்லாம் சும்மா பொழுதுபோக்கு தான். ஆமாம், நீங்களும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லையா?
0: நானும் நந்துவும் பார்த்து பேசி ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணுறதுக்கே 5 வருஷமாச்சு. இந்த 5 வருஷத்தில் கோயில் புக் ஃபேர்னு ஒரு 4-5 முறை தான் நாங்கள் சேர்ந்து வெளியில் போயிருப்போம். தினமும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கணும், என்ன சாப்பிட்ட, இன்னைக்கு என்ன கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு ஃபோனில் கேட்கணுன்னா எங்களுக்கு மனசு அடிச்சுக்கிட்டதே இல்லை. காதலுக்கு இருக்கிற எந்த அடிப்படை சந்தோஷத்தையும் காதலிச்ச காலத்தில் நாங்கள் அனுபவிச்சதே இல்லை. ஆனால் கல்யாணமாகி அந்த 6 மாதத்துக்குள்ளே நந்துவோட முழு வாழ்க்கை வாழ்ந்துட்ட திருப்தி இருக்கு. நந்து என்னை ஒரு மகாராணி மாதிரி வச்சுருந்தார். இப்படி திடுதப்புன்னு விட்டுட்டு போனது தான் என்னால் தாங்கிக்க முடியல. எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருக்கு.
1: முடிவு முடியும்னு சொல்கிறீங்களே, எது முடிவு? நீங்கள் ஏன் இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்க கூடாது?
0: எனது இன்னொரு கல்யாணமா?
1: மனசுக்கு பிடிக்கலன்னா விலைக்கு வைக்கிறதுக்கு சட்டம் அனுமதிக்குது. அதுக்கு விவாகரத்துன்னு வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கு.
0: மனசுக்கு பிடிக்கலன்னா உயிரோடு இருக்கிறவங்கள விலைக்கு வச்சிடலாம். ஆனால் செத்ததுக்கு அப்புறமும் என்னை விட்டு விலைக்கு போகாமல் பிடிவாதமா என் மனசோடு ஒண்டிகிட்ருக்கிற நந்துவை எப்படி என்னால் உதற முடியும்? இன்னொரு தடவை தலை குனிஞ்சு தாலியை கட்டிக்கிட்டு மாமனார் மாமியாரை நமஸ்காரம் பண்ணிட்டு புருஷன் வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா வாசலை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இவனும் நம்மளை விட்டு போயிடுவானோங்கிற பயத்தில் அவனை இறுக கட்டி பிடிச்சிக்கிட்டு. முடியாது முரளி, என்னால் முடியாது.
1: எதுக்கு சொல்கிறேன்னா, வாழ்க்கையில்
0: வாழ்க்கைங்கிறது என்ன, நீல நீளமாக பல்லும் உருண்டையாக கண்ணும் வச்சிட்ருக்கிற பூச்சாண்டியா? நாம ஏன் அதுக்கு பயப்படணும்?
1: குட், பயப்படக்கூடாது, நேருக்கு நேராக சந்திக்கணும். ஆனால் அதுக்கு ஒரு கம்பெனியன் வேண்டாமா?
0: முரளி, இங்கே உடம்புக்கு துணையாக இருக்கிறவங்க தான் அதிகம், மனசுக்கு ஆதரவாக அனுசரணையா யாருமே இல்லைங்க. எனக்கு அழுத்து போச்சு முரளி.
1: சோகம் மனுஷனை எவ்வளவு அசர வச்சுடுது. 100 கிலோ வெயிட்டை கூட தூக்க ட்ரை பண்ணுற நாம 100 கிராம் சோகத்தை தாங்க முடியாமல் டப்புன்னு உறைஞ்சி போயிடுறோம்.
2: எம்மா, பூ வாங்கிக்கம்மா. மல்லி இருக்குது, முல்லை இருக்குது, கனகாம்பரம் இருக்குது, சாமந்தி இருக்குது, ரோஜா இருக்குது, பூ வாங்கிக்கம்மா.
0: வேண்டாமா
2: சார். மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு மல்லிகை பூ வாங்கி கொடுங்க சார். வாசனையாக இருக்கும்.
0: ஏய், இங்கேருந்து போ, இல்லைன்னா எல்லா பூவையும் பிச்சு எரிஞ்சிடுவேன்.
2: இந்தாம்மா, பூ வேண்டான்னா போ. என்னமோ கண்ணகியாட்ட படம் காட்டுறிய படம் ஜோடி போட்டுக்கிட்டு வர்றேன். உண்மையை சொன்னால் அப்படியே குதிக்கிறேன். ஒன்ன மாதிரி எத்தனை பேரை நான் தினம் தினம் பார்த்துட்ருக்கேன் தெரியுமா?
0: ப்ளீஸ் முரளி, அவளை இங்கேருந்து போக சொல்லுங்க.
1: நீ போம்மா. ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டீங்க?
0: ஏன் முரளி, பீச்சுக்கு வரவங்க எல்லாருமே காதல் பண்ணுறவங்களா தான் இருக்கணுமா? அவங்களுக்குள்ள வேற ரிலேஷன்ஷிப்பே இருக்காதா? ச்சே, காதலை தவிர அவங்களுக்கு பேசுறதுக்கு வேற விஷயங்களே இருக்காதா?
1: என்ன பண்ணுறது, இங்கே மெஜாரிட்டி மைனாரிட்டி தான் எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணுறது. அவள் இதுவரைக்கும் பார்த்த எல்லாருமே காதல் பண்ணுறவங்களா இருந்திருக்கலாம்.
0: நட்பை கேவலப்படுத்துறத என்னால் தாங்கிக்கவே முடியறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நட்புங்கிறது இந்த உலகத்திலேயே பெரிய விஷயம். எதிர்பார்ப்பு இல்லாதது நட்பு மட்டும்தான். எல்லக்கல்லு முள்வெளி எந்த பவுண்டரி லைன்ஸும் அதுக்கு இல்லை. நினச்சப்ப சண்டை போட்டுக்கலாம், நினச்சப்ப சேர்ந்துக்கலான்னு காதலில் கூட இல்லாத சௌகரியம் நட்பில் மட்டும்தான் இருக்கு. இந்த மனுஷங்க எல்லாத்தையுமே தப்பாக பார்க்குறாங்க. அதான் எனக்கு புரியல, அதான் ஏன் கேட்குறேன்.
1: அப்படியே பழகிட்டாங்க. அண்ணனும் தங்கையும் சிரித்து பேசினா கூட அர்த்தம் கண்டுபிடிக்கிற ஜனங்க. என்ன பண்ணுறது, இவங்களுக்கு நடுவில் தான் நாம் நடக்க வேண்டியிருக்கு.
0: ஆமாம், உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா முரளி?
1: ஒரு பையனோட முத கேர்ள் ஃப்ரெண்டு அம்மா தான்.
0: ஆ, சரி முரளி, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, கிளம்பலாமா?
1: நான் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு.
0: வேண்டாம் முரளி, நான் பஸ்லேயே போயிடுறேன். அடையார் போய் கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கணும். நான் கிளம்புறேன்.
3: என்ன நீ இவ்வளவு நேரம், மணி 9:30 ஆச்சே, இன்னும் காணுமே, என்ன ஆச்சுன்னு மனசு கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு.
0: ஒன்றும் இல்லை பாஸ்கர், தேனா.

0: பாளையம்பட்டையில் ஒரு ஹோம் எக்ஸிபிஷன், நாளையோட கடைசி. நாளைக்கு போக முடியாது, ஃபாதரை போய் பார்க்கணும். அதான் முரளியை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தேன். ரெண்டு பேரும் தான் போனோம். நிறைய ஸ்டால் இருந்ததா, நேரம் போனதே தெரியல. வரும்போது எனக்கு ஸ்ட்ரைட் பஸ் கிடைக்கல, ரெண்டு பஸ்ஸு மாறி வர வேண்டியதாயிடுச்சு. அதான் லேட் ஆயிடுச்சு. முரளி முதல்ல ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னாரு, நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன்.
1: காயத்ரி.
0: என்ன மாமா?
1: உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுமா?
0: சொல்லுங்க மாமா.
1: இல்லை, ஆஃபீஸ் முடிஞ்சதும் நேராக வீட்டுக்கு வராமல் அந்த முரளியோட ஊர் சுற்றிட்டு இப்படி லேட்டாக வந்தால் என்ன அர்த்தம்?
0: மாமா கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க. நாங்கள் ஒன்றும் ஊரெல்லாம் சுற்றிட்டு வரல.
1: யாரோ ஒருத்தனோட வெளியில் போயிட்டு இப்படி ராத்திரி 9:30 வர்றதா நாகரிகமா? கல்யாணமாகாத பொண்ணும் ஒரு பையனோட சுற்றினாலே வாயமெல்ற மனுஷங்க இருக்கிற இந்த ஊரில் கல்யாணமாகி புருஷனை இழந்துட்டு இன்னொருத்தனோட ஊர் சுற்றுறது, உன்னை பார்க்கும்போது எப்படிலாம் பேசுவானு உனக்கு தெரியாது? உங்கள் மருமகளை மவுண்ட் ரோடில் பார்த்தேன், மாம்பழத்தில் பார்த்தேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது எனக்கு அவமானமாக இருக்குமா? பொண்ணுக்கு மானங்கிறதாம்மா ரொம்ப முக்கியம். அப்புறம் எதுக்காக துணி கட்டுறோம்? பொண்ணுங்கிறவ மனசையும் உடம்பையும் கட்டுப்படுத்திட்டு வாழ கற்றுக்கணும். இந்த வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கா, அதான் என் மக. நாளைக்கு அவளுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணுமா இல்லையா? நீ எடுக்கிற பேர் அவளோட வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாதுமா, அழிச்சிடக்கூடாது.
2: ஏன்ப்பா, அண்ணியும் முரளியும் சேர்ந்து போகிறத பார்த்து கவலைப்படுற உங்கள் மனுஷங்க கல்யாணமாகி 6 மாதத்துக்குள்ளே வெறும் நெத்தியும் விதவை கோலமாக நின்னப்போ கவலைப்பட்டாங்களா? உங்கள் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும்னு ஆதங்கப்படுறீங்களே, அண்ணியும் ஒரு பொண்ணு தாங்கிறத நினச்சி பார்த்தீங்களா?
1: இந்த பர்ற, எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். அடக்க ஒடுக்கமாக இருக்கிறதுன்னா இந்த வீட்டில் இருக்கலாம், இல்லை அவளே முடிவு பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான்.
0: என்ன ஆம்பளை சுகத்துக்கு அலையறவன் நினச்சிட்டிங்களா? ஆம்பளையோட பேசுகிற பொண்ணுக்கெல்லாம் கற்பு மானமும் போயிடும்னா இந்த உலகத்தில் எந்த பொண்ணு கற்போடு இருக்க முடியும்? தினமும் பஸ்ல ஆபீஸ்ல கடைத்தறவுல ஒவ்வொரு பொண்ணும் ஆம்பளைங்களோட பேசிட்டு தான் இருக்காங்க, வேற வழி இல்ல மாமா. பொண்ணு உறுதியா இருந்தானா அவளை அந்த கடவுள் கூட ஒண்ணும் பண்ண முடியாது. அதே பொண்ணு கெட்டு போகணும்னு நினைச்சிட்டா அவளை சுத்தி 1000 வேலி போட்டு எத்தனை காவல் வச்சாலும் தடுக்க முடியாது. என்னமோ இந்த வீட்டு மேல உங்களுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறீங்களே. எனக்கும் அக்கறை இருக்கு. இந்த வீட்டுல காப்பி பொடி வாங்குறது, சிலிண்டர் புக் பண்றது, கரண்ட் பில் கட்டுறது, துணி துவைக்கிறது, 10 பாத்திரம் தேய்க்கிறதுன்னு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து நான் தான் செய்கிறேன். இந்த வீட்டில் யார் தும்மினாலும் தலைவலியில் படுத்தாலும் நான் கவலைப்பட்டிருக்கேன். என்னை பற்றி யாருமே கவலைப்பட்டதில்லையே. ஆனால் முரளி கவலைப்பட்டாரு. நீங்களோ அத்தையோ என்னைக்காவது ஆதரவா அனுசரணையா ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட பேசியிருப்பீங்களா? சுபாவோட கல்யாணத்தில் எனக்கும் அக்கறை இருக்கு. இங்கே பாருங்க, சுபா பேரில் பாத்திர சீட்டும் நகை சீட்டும் போட்டு மாசம் நான் பணம் கட்டிட்டு இருக்கேன்.
2: அண்ணி, இவங்களுக்காக நீங்கள் தேஞ்சது போகும். முரளியை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவன் ரொம்ப நல்லவன். நீங்கள் தேடுற அன்பும் ஆதரவும் அவனால் மட்டும்தான் தர முடியும். உங்களுக்கு இஷ்டம்னா சொல்லுங்கள், முரளிக்கிட்ட நான் பேசுகிறேன், உங்கள் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். நீ
0: பாஸ்கர், என்ன பாஸ்கர் இது? நீங்களுமா? ஆணும் பெண்ணும் பழகுனா அவங்க காதலிச்சு தான் ஆகணுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு கட்டாயம் இருக்கா? அண்ணனும் தங்கச்சியும் ஒன்றா பைக்கில் போனால் கூட அவங்க ரெண்டு பேரும் படகு மறைவில் உட்காரத்துக்காக பீச்சுக்கு தான் போகிறாங்கன்னு பேசுகிறவங்கள பற்றி எனக்கு அக்கறை இல்லை பாஸ்கர். நான் முரளியோட பழகுறேன், உங்க அப்பா சொல்ற மாதிரி சேர்ந்து ஊர் சுத்துறேன். அதுக்காக முரளிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன்தான் என் புருஷன் கழுத்துல தாலியை தொங்க விட்டுட்டு அலையணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் தாலி, நெட்டி, ஃபர்ஸ்ட் நைட், பால், பழம், வாந்தி, இடுப்பு வலி எல்லாமே உங்க அண்ணாவோட முடிஞ்சு போச்சு பாஸ்கர். நந்து என்னைக்கு என்னை விட்டுட்டு போனாரோ அப்பவே எனக்கு இந்த வீட்டோட இருந்த சொந்தம் அறந்திருக்கணும். ஆனா நான் அறந்துகிட்டு ஓட விரும்பல. அம்மா அப்பா இல்லாம வளர்ந்த எனக்கு இவங்க கிட்ட அன்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன், அது கிடைக்கல. பாஸ்கர், நான் இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன்.
2: அண்ணி.
0: ஆமா பாஸ்கர், என்னால இந்த வீட்டுக்கு கிட்ட பேர் வரவேணா. இது ரத்தமும் சதையுமா என்னோட இருந்த நந்து நடமாடின இடம். இந்த வீடு கட்டுறதுக்கு வாங்கின கடன் பாக்கி இருக்கு, அதை அடைக்கணும்னு அடிக்கடி உங்க அண்ணன் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. உங்க அண்ணனுக்கு கிடைக்க போற இன்சூரன்ஸ் பணம், ப்ரோவிடன்ட் ஃபண்ட் எல்லாத்தையும் உங்க பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி நான் லெட்டர் கொடுத்துருக்கேன். அந்த கடனை எல்லாம் நீங்களே அடைச்சிடுங்க.
2: அண்ணி, எல்லாத்தையும் இந்த வீட்டுக்கு கொடுத்துட்டு நீங்க எங்க போவீங்க?
0: எனக்கு என்ன அம்மா வீடா இருக்கு, ஹாஸ்டல் தான். தானே சமைச்சு தனியா சாப்பிட்டுக்கிட்டு காலையில பாத்ரூம் வாசல்ல கியூல நின்னுட்டு டிவி சீரியல், லைப்ரரி, புக்ஸ்னு பழைய வாழ்க்கை. புறப்பட்ட இடத்துக்கே நான் திரும்பி போறேன்.
3: அண்ணி, எங்களை விட்டு நீங்க போகணுமா?
0: ஹே சுபா, நான் என்ன வெளியூருக்கா போறேன், இதே ஊர்ல தானே இருக்க போறேன். ஒரு நல்ல நாள்னா போன்ல ஒருத்தர் கொடுத்தர் வாழ்த்து சொல்லிக்குவோம். எங்கேயாவது எதிரெதிரில் பார்த்துக்கிட்டோன்னா எப்படி இருக்கேன்னு கேட்டுக்குவோம். ரெஸ்டாரண்ட்ல போய் காஃபி சாப்பிடுவோம். பில்ல நான் தான் கொடுப்பேன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவோம்.
3: அண்ணி, நாங்க உங்களை மிஸ் பண்றோம்.
0: அப்புறம் எனக்கு இன்னொரு பெர்மிஷன் வேணும் பாஸ்கர்.
2: என்ன அண்ணி?
0: நான் இந்த

0: வீட்டுக்கு வரும்போது எதையுமே எடுத்துட்டு வரல, போகும்போது எதையும் எடுத்துட்டு போக போறதில்ல. ஆனா நந்துவோட போட்டோ மட்டும் நான் எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எப்பவுமே நந்துதான் என்னோட புருஷன். பெண்கள் எப்பவுமே பெண்கள் தான், அதுலதான் சந்தோஷமும் இருக்கு. குட் நைட்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நதியை தேடும் கடல் நாடகம். எழுதியவர் புவனேஸ்வரி. இதில் நடித்தவர்கள் ஜெயவித்யா, ஜி ரேவதி, பி கே கோவிந்தராஜன், கே ஸ்ரீதர், சூரியகாந்த், எம் கிருஷ்ணமூர்த்தி, ஆர் தங்கராஜ், கே கே சாமி, காஞ்சனமாலா, ஜி வாசுகி ஆகியோர். அமைப்பில் உதவி வே புனிதா. நாடக அமைப்பு வி குமார். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:12. நேயர்கள் கேட்கவிருப்பது கிராமிய தென்றல்.
3: இன்றைய கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் எம் கோதண்டபாணி குழுவினர் வழங்கும் தெருக்கூத்து கேட்கலாம்.

0: பட்டையாளி நேர்த்தியா முறுக்கு மிச முதல்
1: பொறுப்பு
0: இருக்கும் மந்திய போல.

0: விநாயக பெருமானே உங்களை பார்த்தலே,
1: ஆமா
0: உங்கள் பிள்ளைகள்லாம் வணங்கி இருக்கிறோம், ஆசீர்வாதம் கொடுங்க.
1: ஆசீர்வாதம் சுகிபாவா.

0: அவர்கள்
1: கணேசா
0: பாதத்தில் விழுந்தபடியால் மகராஜனாக வாழ வேண்டும் என்று
1: ஆமா
0: ஆசீர்வாதம் மங்களம் நாட்டில் இருந்து
1: ஐயா உங்களை வேண்டி வருவத்த காரணம் ஐயா நாடு செழிக்கவும் நல்ல மழை பொழியவும் இந்த ஊர் செழிக்கவும் அனைவரும் ஒற்றுமுடன் வாழவும் எங்களை காத்து ரசிக்குமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறோம்.
0: நீ சொன்ன பிரகாரம் எவ்வித குற்றம் நேராமல் நானே காத்தருள் புரிகிறேன்.
1: கேளுங்கள் சபர்களே, நாடக ஆசிரியர் வருவார், நாடகம் தெரிவிப்பார்.
0: அருமர முதல்வனை ஆழி மாயனை
2: அருமர முதல்வனை ஆழி மாயனை
0: அறிமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை
2: அறிமுகல் வண்ணனை கமலக்கண்ணனை
0: திருமகள் தலைவனை தேவதேவனை இருபதம் உழைந்தால் இறங்கி ஏற்றுவோம்.
1: வாங்க ஐயா.
0: அப்பா
1: வர வேண்டும். வணக்கம்.
0: ஆசீர்வாதம். இன்று நாடகம் சிலம்பாசுரன்
1: அலம்பாசுரன் அலம்பாசுரன்
0: சம்மாரம் என்னும்
1: சக்தி மகத்துவம்
0: சிலம்பாசுரன் அலம்பாசுரன்
1: சம்மாரம் என்னும்
0: சக்தி மகத்துவம்.
1: ஆமா,
0: இது சக்தி புராணமும்
1: ஆமா
0: சிவபுராணமும் சேர்ந்த கதை. இந்த நாடகத்தை நீங்க நடத்துங்கள். இதோ வந்த நாடக ஆசிரியர் வந்தார், நாடகம் தெரிவித்தார். இந்த நாடகத்திற்கு கதாபாத்திரமாக வரக்கூடியவர் பொன்னுலோகவாசி தெய்வேந்திரன் சபநாடு வருகிறார்.

வெளிப்பட்ட

0: ಯಂದ್ರ ವಾದನ್ ಕೊಡುವಾಗಿನಿ
1: ದಾನ್ ಕೊಡುವಾಗಿನಿ ತೈವೇದ್ಯ ರಾಜನ್ ಕೊಡುವಾಗಿನಿ
2: நாட்டி மாடுவது நேரம் கடந்து போய்விட்டது. மலையாள கூடிய இந்திராணி அழைத்தா தேவராஜ்
3: இந்திராணி சபை நாடி வருவதங்க
4: மலை மீது.

0: நாடு என்று மனைவி தான் வந்த குமாரா உச்சார்கள் எனக்கு ஒரு விரும்பலை மையால் தனக்கு மகனே
1: காக்கணும் தகஜனும் தாம் பெய்தோ தருகிடுதோ தருகிடுதோ எம்மா சகியே
0: முதல் வீடு கொண்ட முருகேசன் என்ற மனைமே விஸ்தாரமாக மயில் வீதியில் ஏறி வர வேண்டும் நகர்கே.

ये करनड़ी அவன் காரிய கரனடி பொல்லாத கோலங்கள் செய்த வண்டி அடி மச்சம் எட்டு நடுவே குந்தம்மா கொஞ்சம் மருகனடி அவன் கொஞ்சம் மருகனடி பொல்லாத கோலங்கள் செய்த வண்டி யார் எங்கே காவலா வந்திருக்கா பெண்மணி யார் எனக்கும் தெரியுதா இது இருக்க முடியாது தேவலோகம் தேவலோகத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய என் கணவரோட பெயரோ இத தெய்வ இந்திரன் தெய்வத்திற்கு மனையாக இருக்கக்கூடிய என்னோட நவஜெயமோ இந்திராணி இந்திராணி இந்திராணி அப்படி இருந்தாலும் மன்னவரை பார்க்க வேண்டும் இதை வனவுடைய தெய்வத்தை வணங்கி அப்புறம் போலாம் சக்தி வேலாம்

0: இது இருக்க முடியாது. அம்மனை வணங்கினோம், அப்பனையும் வணங்கினோம், இத மன்னவரை பார்க்க வேண்டும். மன்னவர் தான் போய் சொல்லிட்டு வா
1: மகாராஜா.
2: மனைவி இந்திராணி வந்து விட்டார்கள்.
1: சரி,
0: ஓ மன்னா, உங்க பார்த்து மன்னா உன் பாத மலர் போச்சு, நீ மல்லிகை மலரை கொண்டு சாட்டு. சுவாமி உங்க பாதத்தில் மனைவி இருக்கக்கூடிய இந்திராணி வணக்கம்.
1: நல்ல முறையோடு எழுந்து
0: ஐயா வாழ்த்தி வரமளித்தேன். ஐயா ராஜா மன்னாவா, எங்க ராஜா சேகரா. ஐயா வஞ்சியால்
2: வரவேற்றேன்.
0: சுவாமி இந்திராணி வரவைத்த காரணம் என்ன?
2: இந்திராணி அரக்கர் பயம் அமர்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் கருமலை ஆண்டு வரக்கூடிய சிலம்பாசுரன் சபை நாடி
3: வருவாங்க.
2: இருந்தாலும்
3: இந்த வந்த விளக்கம்
2: போருக்கு
3: அஞ்சாத வீர சிங்கம் போல போருக்கு அஞ்சாத வீர சிங்கம் போல புறப்பட்டு எழுந்தானே சிலம்பாசுரன் புறப்பட்டு எழுந்தானே புறப்பட்டு இந்த சிலம்பாசுரனும் இந்த அலம்பாசுரனும் நாங்க ஒரு பிறந்த ஒரு வரலாறு. இது சக்தியானது, அது நடினம் ஆடும்பொழுது அது சிலம்பானது உறைந்து உறைந்து அது ஒரு இரண்டு பொறிகளாக இந்த பூமியில விழுந்தது. அப்படி அந்த பொறிகளை விழுந்து அதுவே ஒரு குழந்தையாக உருவ மாதிரி தான் இந்த சிலம்பாசுரன் என் தம்பியாவில்.

0: தேவனுடைய அலம்பாசுரன்.
1: ஆமா,
0: இந்த நேரத்தில் தேவாலயத்தை சிறப்பிடிக்க வேண்டும்.
1: ஆமா,
0: தன்னந்தனிமையா போக கூடாது. என் தம்பி இருப்பான் அலம்பாசுரன், நான் கூட்டுன்னு கூட்டுனு
1: அலம்பாசுரன் சபை நாடி வருது.
2: பாண்டவ மலக்குடியே
1: பரவசி வழியே.

ஏக்கம் பெருத்தீரன் அந்தரம் அதிஜெயிக்கு அனுப்பி ஏலகரை கொண்டாடி பூர்வீக மாதிரான சந்த பிரித்தனான அலம்பாத்துரம் வருகின்றேன். அரக்கற்கும்

0: மந்திரியார்.
1: ஐயா மகாராஜா,
0: நான் ஒரு அலம்பாத்தூரனாக இருந்தோம்.
1: ஆமா,
0: என் தமையனானவன் சிலம்பாத்தூரனாக இருந்தோம்.
1: இருந்தோம்
0: எங்களை வெல்வருக்கோ கொள்வருக்கோ, எங்களை யார் போற்றுகிறார், எங்களை யார் தூற்றுகிறார், அப்படி அன்றி நாங்கள் இரண்டு பேரும் திக்குவிஜயம் போகணும்னு அண்ணனானவர் அழைத்தார். அண்ணன் எங்க இருக்கிறார் பாரு, அண்ணா
2: இது இருக்க முடியாது, நாம திக்குவிஜயமா சென்று தேவலோகத்தை சிறப்பிடிக்கணும்.
0: போகணும்,
2: போகலாமா?
0: இருவரும் கூடிய வருமானதாகவே
2: யாரோ
1: கரிமலை ஆண்டு வரக்கூடிய சிலம்பாசூரன் அலம்பாசூரன் ரெண்டு பேரும் வந்துக்கிறாங்க ஐயா.
2: அடே இந்திரா, ஆனா அந்திரத்தில் வாழ்கின்ற இந்திரா உனக்கு என்ன கர்வமோ, கர்வமோ தேவேந்திரா, நாங்கள் தான் சிலம்பாசுரன் அலம்பாசுரன். இந்த தேவலோகம் எங்களுக்கு வேண்டும். விட முடியுமா முடியாதா? விட முடியாது, சண்டை. தேவலோகத்தை விட முடியாதா? விட முடியுமா முடியாதா? அட என்னடா என்னடா பேசுறாய், அட ஏது கையில வீசுறாய், கைலாயம் போய்
0: கொண்டிருக்கலாம்.
1: இதோ அலம்பாசுரனும் கைலாயம் நோக்கி செல்ல கைலாய பரம கடவுள் சபை நாடு
0: வேண்டாம் ஐயா.

0: காரியோடு மெட்டபாதல் பல்லு இரண்டாம் எல்லாம் படத்தில்
1: தேங்காதியோதின
0: பார்வதிக்கு நால்வேத சந்தனாதல் அல்லலை அகற்றும்
1: மகாதேவா.

0: தெரியும்
1: தெரியும்
0: சக்தி உலகம்
1: ஆமா
0: கைலாயம்
1: கைலாயம்
0: வைகுந்தம்
1: வைகுந்தம்
0: இந்த மூன்று உலகத்துக்கும்
1: ஆமா
0: நாங்க மூன்று தெய்வம் இருக்கின்றோம். கைலாயத்தை ஆண்டு கொண்டு வரும்படியான
1: வரக்கூடிய
0: கல்லுக்குள் இருக்கும் சேரைக்கும் கருக்குள் இருக்கும்
1: சிசுவுக்கும்
0: படியளந்து பாதுகாத்து வரக்கூடிய
1: வரக்கூடிய
0: ஒப்பற்ற அப்பனா இருக்கும்படியான
1: இருக்கூடிய
0: சிவபெருமான்
1: சிவபெருமான்
0: ஆமா இந்த தினத்திலே சபையை கவனிக்க வேண்டும்.
1: ஆமா.

0: முன்னோதரா
1: சுவாமி
0: அம்மையை பண்ணாங்க அமர்ந்து
1: ஆமாம்
0: அருமையான மக்களுக்கெல்லாம் அருளையும் முரளையும் வாரி கொடுக்கும் மல்லராக நான் பெயர் எடுத்தேன். நம்ம வரம் கொடுக்கும் சொன்னால் தனியா வரம் கொடுத்தா பலிதமாகாது. உமா பார்வதி சதிமந்திரம் அமர்ந்துதான் வரம் கொடுக்க வேண்டும்.
1: ஆமாம்
0: மன்னர் அழைத்தார் அப்படின்னு உமா பார்வதி கொண்டு வா.
1: கைலாய பரம கடவுள் உமா மகேஸ்வரி அழைக்க உமா பார்வதி சபை நாடி வருது நான்கு.

0: பார்வதி அம்மனும் வந்தியானும் ஹரே ராமா
1: பார்வதி பஜை அம்மா தாயே
0: கைலாயம் வைகுந்த சத்தியலோ
1: சத்திய உலகம்
0: மூணு உலகங்களுக்கும்
1: ஆமா
0: மூணு தெய்வங்களும் அமர்ந்து
1: அமர்ந்திருக்கு
0: கைலாயபதி வரக்கூடிய
1: ஆமா
0: பரம கடவுள் பார்வதி என் பெயர்
1: ஆஹா
0: நாங்கள் யாரா இருந்தோம் தெரியுமா
1: ஆமா

0: காணம் போட்டாங்க பார்வதி அம்மன் வந்து விட்டார்கள். அப்படி ஆகட்டும் அம்மா, வரும்படி உத்தரவு.
1: தங்களுடைய
0: பாதத்தில் இடமாக மட்டும் உமா பார்வதி வணக்கம்.

மக்களுக்கெல்லாம் வந்து விரும்பி கேட்கின்றாரோ, வரம் கொடுக்க முடியாத மல்லலாக நம்ம இரண்டு பேரும் சதிமதி அமரலாம். யாருங்க தம்பி?

0: இதோ கைலாயம், அட கைலாயம் இதுதானா பாருங்கோ, பரம கடவுளை கூறுங்கோ, கைலாயம் கைலாயம் வந்தோம். இந்த கைலாயத்தில் பரம கடவுளும் உமாபாரதி இருக்கிறாங்களா? ஏ மந்திரியார்,
1: மகாராஜா
0: உள்ள கைலாயத்தை அணுக முடியாது. பரம கடவுளும் உமா பார்வதி இருந்தா இரண்டு அரக்கர்கள் வந்திருக்கோம் அப்படின்னு போய் சொல்லு.
1: சுவாமி, தங்களை காணம் போட்டாங்க,
2: ஆமா
1: இரண்டு அசுரர்கள் வந்திருக்காங்க.
0: சங்காரா அசிவ சந்திரசேகரா ஓ மகாதேவ அரகரா.
2: கைலாயங்களுக்கு
0: வேண்டும் தம்பி, இந்த கைலாயத்தை பரம கடவுள் அடிவாரமா அடித்து இந்த கைலாயத்தை சிறப்பிடுத்தோம். அடுத்தபடியாக முரளி கிருஷ்ணதேவர் வந்தார் ஐவர் சபைக்கு. முரளி கிருஷ்ணதேவர் வரார் கோவிந்தாகும். யாரிங்க மாதவா?
1: சுவாமி
0: வைகுந்த வாசன் எம்பெருமான் உலகல்ல 108 நாமநம்பரத்த உலக ரட்சகன் நாராயணன் இவர்.
1: ஆமா சுவாமி.
0: அப்படி இருந்தாலும் இந்த நேரத்துல வைகுந்தத்துல அமரணும். அமர்ந்து வரக்கூடிய அடியாருக்கெல்லாம் நாங்கள் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். யார் வந்தாலும் சரி, தடையின்றி வழிவிடு வைகுந்தத்துல. வைகுந்தத்துல அமர்ந்திருக்கோம்.
1: அப்படியே ஆகட்டும் ஐயா.
3: யாருங்க மந்திரமார்களா?
1: வாங்க சுவாமி.
3: உள்ள பகவானவர் இருந்தால் அலம்பாத்தூரம் திலம்பாத்தூரம் வந்திருக்கிறோம் சொல்லு.
1: ஐயாவா
0: மாதவா,
1: சுவாமி தங்களை காணும் போட்டாக அலம்பாசுரன் சிலம்பாசுரன் ரெண்டு பேரும் வந்துருக்கிற ஐயா.
0: நான் பார்த்துக்
3: கொள்கிறேன். இந்த வைகுந்தம் எனக்கு வேண்டும்.
0: வைகுந்தமா?
3: முடியுமா முடியாது?
0: வைகுந்தம் கொடுக்க முடியாதுயா?
3: விட முடியாது,
0: விட முடியாது.
3: விட்டு விடுவேன்.
0: இந்த வைகுந்தம் தானே?
3: வைகுந்தத்தை
0: நீ எடுத்து போ.
3: இந்த வைகுந்தத்தை சிறப்பு.
0: யாரிங்க?
1: ஐயோ குண்டோதரா குண்டோதரா. ஐயோ
0: யாருங்க? மைத்துனர். இது இருக்க முடியாது. இரண்டு அரக்க ஓடி வந்தார். இந்த வைகுந்தத்தை அடியோனமா அடித்து இந்த வைகுந்த சிறப்பிடிச்சு போயிட்டானுவா?
1: அதே கைலாயம் ஓடி வந்தான்.
0: ஆமா,
1: அடியோனமா அடிக்கானுவா? வைகுந்த கைலாயம்.
0: சரி, இதுக்கு என்ன வழி இது?
1: ஆனா உமா பார்வதி இருக்கின்றது, சாபத்தை பெற்று.
0: ஆமா,
1: அதாவது கங்காணி ஓரத்தில் அகோர உருவோடு உருவத்தை மாத்தி இருக்காள்.
0: ஆமா,
1: அவ மனுஷு வச்சாதான் இரண்டு அரக்கையும் அடிக்க முடியும்.
0: அப்ப அவங்களை போய் பார்க்கணும். சரி, நம்ம போய் கொண்டே இருப்போமா?
1: கைலாய பரம கடவுளும் வைகுந்த வாசன் எம்பெருமான சென்று கொண்டு இருக்க இது அங்காள பரமேஸ்வரி சமயநாடு
2: வந்தாள். அங்காள பரமேஸ்வரி
0: வந்தாள. அங்காள ரூபி
2: கண்டிதடி
0: அவரை கண்டு வணங்கிட
2: கண்டிதடி. இதோ யாரே போதும் எனங்களா?
1: அம்மா தாயே
2: வந்திருக்க முடியாது. ஆளு எப்பேற்பட்டவள் அப்படின்னு விளக்கம் தெரியுதா? இது இருக்க முடியாது. அண்டத்துக்கும் பின்னத்துக்கும் இருக்க முடியாது. ஆள் எப்பேற்பட்டவள் தெரியுதா? இது இருக்க முடியாது. யார் தெரியுமா? இது இருக்க முடியாது. பரம கடவுளுக்கு மலையாக இருக்கக்கூடிய இது இருக்க முடியாது. பார்வதி இது ரூபம் எதனால் என்றால் இது இருக்கக்கூடிய பரமனுக்கும் எனக்கும் இது எது நடக்கும். வாக்குவாதம் நடக்கும் பொழுது இது சிவன் பெரியதா சக்தி பெரியதான்னு கேட்க நான் சக்தி பெரியதுன்னு சொல்லுவேன். அவர் சிவன் பெரியவன் சொல்ல அந்த வாக்குவாதத்திலே நீ சாபத்தை கொடுப்பார். சாபத்தை கொடுத்து இது இருக்க முடியாது. யாரு இது எதற்காக வந்திருக்கா? இது அரக்கர்கள் பயமான இருக்கின்றதா? அந்த அரக்கரை மறிப்பதற்காக இந்த உருவம்.
0: யாரிங்க காளி?
2: எங்களிடத்தில்
0: சரியா நீ சண்டை செய்ய முடியாது. வந்த வழியே பார்த்து ஓடிடு.
2: வந்த வழியே பார்த்து
0: என்றால் உங்களை அடிப்போம். நாங்க
2: நீங்க அடிப்பீங்களா?
0: அடி அம்மா, நீ சும்மா கும்மா அலம் போடாது. அடி ஆனால் அதை கண்டு ஓடாது. நீயும் ஓடாத நீயும்
2: கையில எடுத்தா
0: கையில எடுத்தா. கேளுங்கள் சபரிகளே, இது அலம்பாசுரன் சிலம்பாசுரன்
2: சிலம்பாசுரம்
0: அங்காள பரமேஸ்வர் மகத்துவம் நாடகம் முடிவு பெற்றது. கண்ணினால் பார்த்த பேரும் காதினால் கேட்ட பேரும் சாலோக சாமிப்ப சாரூப சாரூஜம் நான்காம்பது அடையும் என்று அம்மனை வச்சுக்கிறோம். ஜெயாரா.

0: நேயர்கள், இதுவரை கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் எம் கோதண்டபாணி குழுவினர் வழங்கிய தெருக்கூத்து கேட்டீர்கள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:30 நேயர்கள் கேட்கவிருப்பது சிறுவர் பூங்கா.

0: வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைய நமது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல் சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இந்த பல் சுவை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள்
2: எஸ் சுபிக்ஷா
1: மற்றும் ஜி புஜஸ்ரீ ஹரி.
2: சரி சரி, என்ன பல் சுவை நிகழ்ச்சி இன்னைக்கு?
3: அதுவா, நம்ம பள்ளி மாணவர்கள் நிறைய திறமைகளோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க.
2: ஓ அப்படியா, ஒவ்வொன்னா கேட்டு ரசிக்க போலாமா?
3: போலாமே. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாமா?
2: ஓ ஸ்டார்ட் பண்ணிடலாமே.
3: சரி. அழகில் மயங்காத உயிர்கள் இந்த உலகத்தில் உண்டா?
2: அதுவும் இயற்கை அன்னையின் அழகில் மயங்கிடும் கவிஞர்கள் எத்தனை கோடி இவ்வுலகில்?
3: ஒரு கவிஞன் இயற்கையின் அழகை எத்தகைய உணர்வுகளின் மூலம் வெளிப்படுத்துகிறான் என்பதை தங்கள் தேனினும் இனிய குரலால் உங்களை மகிழ்விக்க வருகிறார்கள் எம் பள்ளி மாணவிகள்.
2: சே நிக்கிலா அவர்கள்,
3: சே நித்யஸ்ரீ அவர்கள், வாங்க

0: அழகாக பாடிய எம் பள்ளி மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள் பல.
1: சரி, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகலாமா?
0: ஓ, போகலாமே. சிரிக்க தெரிந்தவனே மனிதன். சிரிப்பு என்பது ஒரு உணர்வின் வெளிப்பாடு. சிரிப்பு மனித இனத்துக்கு மட்டும் உண்டான ஒரு தனி சிறப்பு. வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழமொழி. சிரிப்பில்தான் எத்தனை வகை உண்டு?
1: ஆமா ஆமா, அசட்டு சிரிப்பு, ஆணவ சிரிப்பு, நயாண்டு சிரிப்பு, ஏளன சிரிப்பு என பல இருந்தாலும் பிறன் மனதை புண்படுத்தாமல் இருக்க நகைச்சுவை சிரிப்பே நாம் தேர்ந்தெடுப்போம். வாங்க நகைச்சுவை ரசிப்போமா?
0: ஓ, ரசிப்போமே.
1: கடிஜோக் மூலம் உங்களை மகிழ்விக்க வருகிறார்கள் எம் பள்ளி மாணவர்கள்
0: ஆர் ஹரிகரன்,
1: எஸ் தர்ஷன்.
2: அனைவருக்கும் வணக்கம். கடிஜோக் கேட்கலாமா?
3: இங்கிலீஷ்ல ரொம்ப கூலான லெட்டர் எது?
2: பி தான், அதான் ஏ சிக்கு நடுவில் இருக்கே.
3: மேக்ஸ் புக்கே ரொம்ப சோகமா இருக்கு தெரியுமா?
2: ஏன்னா அதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குதுல்ல, அதனால தான்.
3: அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன வித்தியாசம்?
2: வயசுதான் வித்தியாசம்.
3: ஒரு ரோட்டில் நிறைய ஈ இருந்துச்சான். ஏன்?
2: ஏன்னா அது ஈரோடாம்.
3: செல்போனுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்?
2: மனுஷனுக்கு கால் இல்லைனா பேலன்ஸ் பண்ண முடியாது, செல்போனில் பேலன்ஸ் இல்லைனா கால் பண்ண முடியாது.
3: எல்லா ஸ்டேஜிலும் டான்ஸ் ஆடலாம், ஆனால் ஒரு ஸ்டேஜில் மட்டும் ஆடவே முடியாது. அது என்ன ஸ்டேஜ்?
2: கோமா ஸ்டேஜ்.
3: ஒருத்தன் டானிக் சாப்பிடும் போது கதவை மூடிக்கிட்டு சாப்பிட்டானா? அது ஏன்?
2: ஏன்னா டாக்டர் அவரை அரை மூடி சாப்பிட சொன்னாராம்.
3: இரண்டு வீரர்கள் கத்தி சண்டை போட்டால் என்ன ஆகும்?
2: தொண்டை தான் கட்டிக்கும்.
3: ஏரியாவோட ஆப்போசிட் என்ன?
2: இறங்கியா?
3: டிரைவிங் லைசன்ஸ் வாங்க ஒருத்தன் சாக் பீஸ் எடுத்துகிட்டு போனானா? ஏன்?
2: எட்டு போட்டு காட்டுறதுக்கு தான்.
3: எந்த எழுத்தை எழுத முடியாது?
2: தலையெழுத்தை.
3: கோழி ஏன் முட்டை போடுது?
2: கோழிக்கு ஒன்று ரெண்டு போட தெரியாதுல்ல, அதனால தான் அது முட்டை போடுது.
3: பச்சை கிளி ஏன் பச்சையாக இருக்குது?
2: அதை வேக வைக்கலைல்ல, அதான் அது பச்சையாக இருக்குது.
3: ஒரு நாய் ரோட்டில் நின்று ஓன்னு கத்துச்சான். ஏன்?
2: ஏன்னா அது ஓனாயாம், அதான் ஓன்னு கத்துச்சான்.
3: முட்டையே போடாத பறவை எது?
2: ஆண் பறவை.
3: ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும்னா என்ன பண்ணணும்?
2: சாகாமல் இருக்கணும்.
3: ஒரு பாட்டு போட்டு ஆடவே முடியாது. எது என்ன பாட்டு?
2: நிப்பாட்டு.
3: ஒருத்த எக்ஸாம் ஆளுக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டானா? ஏன்?
2: ஏன்னா அது ரிட்டன் எக்ஸாமா.
3: ஒருத்தன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டானா? ஏன்?
2: அவர் அப்பா சொன்னாராம் வேர்வை சிந்தி சாப்பிடணும்னு.
3: எலிக்கு என்ன போட்டால் யானையாகும்?
2: எலிக்கு பேண்ட்டு போட்டால் எலி பேண்ட் ஆகிடும்.
3: ஆபத்தான சிட்டி எது?
2: எலக்ட்ரிசிட்டி.
3: கோலம் போடுறதுக்கு முன்னாடி ஏன் தண்ணி தெளிக்கிறாங்க?
2: கோலம் போட்டுட்டு தண்ணி தெளித்தா கோலம் களைஞ்சிடும்ல, அதனால தான்.
3: 2027 உலகம் எப்படி இருக்கும்?
2: உருண்டையாக தான் இருக்கும்.
3: ஒருத்தன் நாய்ப்பட வரைஞ்சி வாயை மட்டும் வரையாமல் விட்டுட்டானா? ஏன்?
2: ஏன்னா அது வாயில்லா பிராணியா.
3: ஒருத்தர் கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வீசினாராம். ஏன்?
2: ஏன்னா அவருக்கு வீசிங் பிரச்சனை இருக்கான்.
3: அகராதியில் எந்த வார்த்தை தவறாக எழுதப்பட்டுள்ளது?
2: தவறு என்ற வார்த்தை தான்.
3: 10 பெண்கள் சேர்ந்து ஒரு கொடைக்கீழே நின்னாலாம், ஆனால் யாருமே நானே இல்லையா? ஏன்?
2: ஏன்னா அப்போ மழையே பெய்யலையாம்.
3: கரும்புக்கு எறும்புக்கு என்ன வித்தியாசம்?
2: கரும்பை நம்ம கடிக்கிறோம், எறும்பு நம்மளை கடிக்குது. நன்றி.
0: அழகாக கடிஜோக் பேசிய எம் பள்ளி மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் பல.
1: சரி, நம்ம கடிஜோக் கேட்டாச்சு, மா ஒரு நாடகம் போட்டுடலாமா?
0: ஓ, போட்டுடலாமே.
1: உண்மையான கலை வடிவம் நாடகமாகும். இது உண்மை நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி. உண்மை நிகழ்வுகளை ஆழமாக மக்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்துவதில் இதற்கு நிகரில்லை.
0: விரல் நுனியில் உலகம், நினைத்த நேரத்தில் தொடர்பு, கருத்து பரிமாற்றம், பாதுகாப்பு, செய்திகள் என பல நன்மைகள் இருப்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைய மாணவர்கள் செல்போன் பயன்பாட்டை பெற்றோருக்கு தெரியாமல் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாடகம் மூலம் நடித்து காட்ட வருகிறார்கள் எம் பள்ளி மாணவர்கள்.

0: அம்மாவாக தனுஷ்டி, அப்பாவாக கிருபா, ஆசிரியராக கீர்த்தி, மாணவன் ஒன்றாக விக்னேஸ்வரன், மாணவன் இரண்டாக குணஸ்ரீஹரி. வாங்க நண்பர்களே,
1: அனைவருக்கும் வணக்கம். நாடகத்தை கேட்டு ரசிக்கலாமா?
0: காட்சி ஒன்று, வீடு.
2: அம்மா, காஃபிமா?
1: இதோ ரெடி பண்றேன்ப்பா. ஸ்கூல்லாம் எப்படி போச்சு?
2: நல்லாதமா போச்சு.
1: நல்லா படிக்கிறியா? கிளாஸ் எல்லாம் நல்லா கவனிக்கிறியா?
2: அதெல்லாம் நல்லாதமா படிக்கிறேன், நல்லாதமா கவனிக்கிறேன். ஆனா போர்ஷன் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு.
1: இல்லை, வர வர மார்க் எல்லாம் கம்மியாகினே வருது, அதனால தான் கேட்குறேன்.
2: அது போர்ஷன் நிறையா இருக்கா? அது இல்லாமல் சிலபஸை வர மாற்றி வச்சுட்டாங்க. டீச்சருக்கே வர எதுவுமே தெரியல. அவங்க ஒழுங்காக சொல்லி கொடுத்தா தான் நாங்கள் மார்க் எடுக்கிறதுக்கு.
1: சரி, டியூஷன் ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டா?
2: அதெல்லாம் வேண்டாமா, நான் சனி ஞாயிறுலே படிச்சுப்பேன். காஃபி எங்கம்மா?
1: நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் காஃபி கொண்டு வரேன். ரெண்டு மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க, எல்லாருக்கிட்டையும் கீழ்ப்படிதலாக நடக்கணும், எந்த தப்பும் பண்ணக்கூடாது. கவனமாக நல்லா படித்து நல்லா மார்க் எடுக்கணும், சரியா?
2: எத்தனை தடவைமா சொல்லுவீங்க? டெய்லியும் கனவுல கூட இதே வந்து சொல்கிற மாரி இருக்குது. விடுங்கம்மா.
1: சரி சரி, ஃப்ரெஷ் ஆகிட்டு வா விஜய்.

0: படிக்கிறேன், நல்லா தான் கவனிக்கிறேன், ஆனால் போர்ஷன் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது.
1: இல்லை, வர வர மார்க் எல்லாம் கம்மியாகினே வருது, அதனால தான் கேட்குறேன்.
0: அது போர்ஷன் நிறையா இருக்கா? அது இல்லாமல் சிலபஸை வர மாற்றி வச்சுட்டாங்க. டீச்சருக்கே வர எதுவுமே தெரியல. அவங்க ஒழுங்காக சொல்லி கொடுத்தா தான் நாங்கள் மார்க் எடுக்கிறதுக்கு.
1: சரி, டியூஷன் ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டா?
0: அதெல்லாம் வேண்டாமா, நான் சனி ஞாயிறுலேயே படிச்சுப்பேன். காஃபி எங்கம்மா?
1: நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் காஃபி கொண்டு வரேன். ரெண்டு மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க, எல்லாருக்கிட்டையும் கீழ்ப்படிதலாக நடக்கணும், எந்த தப்பும் பண்ணக்கூடாது, கவனமாக நல்லா படித்து நல்லா மார்க் எடுக்கணும், சரியா?
0: எத்தனை தடவைமா சொல்லுவீங்க? டெய்லியும் கனவுல கூட இதே வந்து சொல்கிற மாரி இருக்கு, விடுங்கம்மா.
1: சரி சரி, ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. விஜய், ஃபோன் எங்கே?
0: பேக்கில் தான்மா இருக்குது, சைட் ஜிப்பில் இருக்குது, பாருங்கள்.
1: எந்த தேவையில்லாத வேலையும் பண்ணலை, க்ளீனாக தான் இருக்குது, நல்ல பையனாக தான் இருக்கான்.
2: என்னம்மா விஜய் ஃபோனே எடுத்து பார்த்துட்டு இருக்க?
1: இல்லை, அவன் ஃபோனை எப்படி பயன்படுத்துகிறான்னு பார்த்துட்டு இருக்கேன்.
2: இல்லை இல்லை, சரியாக தான் இருக்கான். காலையில் அவனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணும்போது செல்லை ஆஃப் பண்ணிடுறான், அப்புறம் ஈவினிங் தான் செல்லை ஆன் பண்ணுறான். அது மட்டும் இல்லை, அவனுடைய சிம் கார்டை என்னோடய ஃபேமிலி ஆப்பில் ட்ராக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். சரியாக தான் போயிட்டு இருக்கான்.
1: டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சுங்க.
2: டெக்னாலஜியில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நம்ம பையன் எப்படி போயிட்டு இருக்கான்னு நாம் தான் கண்டிப்பாக கவனிக்கணும்.
1: அவன் காஃபி கேட்டான், வாங்க நீங்களே குடிங்க.
3: காட்சி இரண்டு, பள்ளியில்.
0: டேய் கார்த்திக், எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா.
4: டேய், கிளாஸுக்கு போக வேணாமாடா?
0: கிளாஸுக்கெலாம் அப்புறமா போகலாம், நான் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், வாடா பார்க்கலாம்.
4: டேய், ஸ்கூலுக்கு வந்தது வேறு சிம்மு மாற்றிக்கிற, வீட்டுக்கு போனது பழைய சிம்மு மாற்றிக்கிற. பாப்பா பாப்பா, எங்கேருந்துடா வந்துச்சு இந்த ஐடியா? டேய் செம்மடா நீ.
0: எங்கள் அப்பா என்னவோ பெரிய டிஜிட்டல் புள்ளின்னு நினச்சிக்கிட்டு ஃபேமிலி ஆப்பை வச்சு என் சிம்மை ட்ராக் பண்ணுறாரு. நான் யார்கிட்ட சேட் பண்ணுறேன், என்ன வீடியோ பார்க்குறேன், எந்த சைட்டுக்கு போகிறேன், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாரு. நான் யார் புளிக்கே புளியில, அதான் இங்கே வந்த உடனே புது சிம்மை போட்டுக்கிறேன். எப்படி?
4: டேய், வேறு சைட்டுக்கு போனால் கண்டுபிடிச்சிருவாரு.
0: அதுக்கெல்லாம் நிறைய செட்டிங்ஸ் இருக்கடா, ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அப்பாவால் எதையும் கண்டுபிடிக்க முடியாது.
4: நீ எப்படியே சிம்மை மாற்றி மாற்றி போட்டு உங்கள் அப்பாவை ஏமாற்றிட்டு இருக்க. உங்ககிட்ட தான் நிறைய டெக்னிக் கற்றுக்கலாம் போல இருக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கேங் லீடராக ஆகிட்டேன். வீட்டுக்கு போன உடனே பூனை மாரி மாறிடுறேன்.
0: சரி சரி, போர் அடிக்குவா, கிளாஸுக்காவது போகலாம்.
3: காட்சி மூன்று, வகுப்பறையில்.
5: என்ன பாய்ஸ், எக்ஸாம் எழுதின பேப்பர் பார்த்தீங்களா? ரொம்ப மோசமாக இருக்குது. இப்படியே போனீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் கோட்டை விட்டுருவீங்க. சரி சரி, எல்லாம் போங்க. விஜய், நீ மட்டும் இரு. என்ன விஜய், நீ எப்போவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவ, இப்போ டாப் டென்னில் கூட வரலையே, என்னாச்சு, ஒன்றும் சரியில்லையே?
0: இல்லை மிஸ், அது வந்து மிஸ், எக்ஸாம் டைமில் ஃபீவர் வந்துச்சு மிஸ், அதனால தான் மிஸ் ரிவைஸ் பண்ண முடியல.
5: சரி சரி, நெக்ஸ்ட் டைம் திரும்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், புரியுதா?
0: ஓகே மிஸ்.
5: நல்லா படிச்சுட்டு இருந்தான், ஏன் இப்படி ஆயிட்டான்? சம்திங் ராங். இவன் கவனம் வேறு வழியில் போகுதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்க்கணும். அடிக்கடி கிளாஸில் வேற இல்லாமல் போகிறான், எதுக்கும் அவன் மேலே ஒரு கண் வைக்கணும்.
3: காட்சி நான்கு, மரத்தடியில்.
0: டேய் கார்த்திக், வாவா, உனக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், செம்மையாக இருக்கு.
5: கிளாஸ் நேரத்தில் மரத்தடியில் என்ன பண்ணிட்டு இருக்க? மொபைலில் என்ன பார்க்குற?
0: ஒன்றும் இல்லை மிஸ், வந்து மிஸ், ஒன்றும் இல்லை மிஸ்.
5: கொண்டாத, அதானே பார்த்தேன், இந்த மாதிரி வேலை பார்க்குறியா? என்னடா மார்க் குறைஞ்சிக்கிட்டே வருது, ஒழுக்கமும் தேஞ்சிக்கிட்டே போகுதேன்னு பார்த்தேன்.
0: இல்லை மிஸ், சாரி மிஸ், இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க மிஸ்.
5: முதல்ல ஸ்கூலுக்கு மொபைலே கொண்டு வரக்கூடாது, நீ என்னடானா இங்கே கொண்டு வந்து தப்பான விஷயத்தை பார்த்துட்டு இருக்க.
0: சாரி மிஸ்.
5: என்ன சாரி, வர வர உன் நடவடிக்கையே சரியில்லை, உங்கள் அம்மா கிட்ட பேசினாதான் சரி வரும். போ, நான் பேசுகிறேன்.
0: சாரி மிஸ், மொபைலை கொடுங்க மிஸ்.
5: இந்த மொபைலை உங்கள் அம்மா கிட்ட தான் கொடுப்பேன், நீ கிளாஸுக்கு போ.
3: காட்சி ஐந்து, செல்ஃபோன் உரையாடல்.
6: ஹலோ, யார் பேசுறது?
5: ஹலோ, நான் விஜயோட கிளாஸ் மிஸ் நிர்மலா பேசுகிறேன்.
6: சொல்லுங்க மிஸ். சாரி, நான் உங்கள் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருந்தேன், டெலிட் ஆகிடுச்சு. புது நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்களே?
5: இல்லை இல்லை, இது உங்கள் பையனோட புது நம்பர்.
6: இல்லை மேம், அவனுக்கு வேறு நம்பர் இல்லையே, இது எப்படி?
5: நீங்கள் நாளைக்கு ஸ்கூலுக்கு வாங்க, உங்கள் பையனோட ஃபோன் இங்கே தான் இருக்குது, நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க, இங்கே தான் இருக்கும்.
6: ஓகே மிஸ், ஏதாவது பிரச்சனையா?
5: நேரில் வாங்க நாளைக்கு.
3: காட்சி ஆறு, வீடு.
6: டேய், என்னடா நடக்குது ஸ்கூலில், படிக்கிற நேரத்தில் செல்லு நோண்டிட்டு இருந்தியா? யார் ஃபோன்டா அது?
0: மா, அது என்னோட ஃபோன் தாம்மா, அது வந்து வேற ஒரு பையனோட சிம்மம்மா.
6: வேற ஒரு பையனோட சிம்மா? உன் ஃபோனில் எப்படிரா வந்துச்சு? அவன் ஃபோன் இல்லாமல் வேறு சிம்மு மட்டுமா வச்சுருந்தான்மா?
0: அவன் செல்லு ப்ராப்ளம் ஆயிடுச்சுமா, அதனால தான்மா என் செல்லை போட்டு செக் பண்ணிட்டு இருந்தான். நான் சொன்னால் நம்ப மாட்டிங்களாம்மா.
6: ஏன் ஸ்கூல் டைமில் செக் பண்ணீங்க? ஈவினிங்கில் பண்ணியிருக்கலாம்ல?
0: மா, அது கேம்ஸ் பீரியட் தாம்மா.
6: சரி சரி, நாளைக்கு ஸ்கூலுக்கு டீச்சர் வர சொல்லியிருக்காங்க.

0: நான் அங்கே வந்து என்னன்னு கேட்டுக்கிறேன்.
1: மா எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்க மாதிரி இருக்குமா, நாளைக்கு லீவ் போட்டுக்கிட்டவா?
0: அப்படியா? அப்படி ஒன்றும் ஃபீவர் இருக்கிற மாதிரி தெரியலையே. டேப்லெட் தரேன், லீவெல்லாம் ஒன்று போட வேணாம்.
2: காட்சி 7 பள்ளியில்.
0: மேம், ஏன் என்ன வர சொன்னீங்க?
3: ஆமாம், உங்களை ஏன் வர சொன்னேன்னா, இந்தா உங்கள் பையனோட மொபைல். ஸ்கூலுக்கு வரும்போது ஃபோன் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தெரியாதா?
0: இல்லைங்க மேம், ஏதோ ஆன்லைன் கிளாஸ் எடுப்பாங்க, அதில் புரியாததெல்லாம் உடனே மொபைலில் பார்த்துக்கலான்னு சொல்லி ஃபோன் கொண்டு வர சொன்னாங்கன்னு சொன்னானே. அதுவும் இல்லாமல் அதை அவன் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்க அவன் சிம்மை எங்கள் ஃபேமிலி ஆப்பில் ட்ராக் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அது வேறு பையனோட சிம்மாமே.
3: பசங்க சொல்கிறது எல்லாம் அப்படியே நம்பிடாதீங்க. ஏமாத்துறதுல அவங்க ரொம்ப ஸ்மார்ட். உங்கள் பையனோட ரேங்க் கார்டை நீங்கள் பார்த்தீங்களா? வர வர ரொம்ப மோசமாயிட்டே இருக்கான்.
0: போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது, டீச்சர்ஸ்க்கே சொல்லித்தரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னானே.
3: என்கிட்ட மார்க் குறைஞ்சதுக்கு உடம்பு சரியில்லைன்னு காரணம் சொன்னான். டீச்சர்ஸ் சரியாக சொல்லித்தராமலா? இந்த ஸ்கூல் வருஷம் வருஷம் சென்டம் வாங்குது. இப்போ உள்ள பசங்க பேரண்ட்ஸை ஸ்மார்ட்டாக ஏமாத்துறாங்க, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க.
0: சரி, விஜய் யாரோட சிம்மை யூஸ் பண்ணா?
3: விஜய், இந்த ஃபோனில் இருக்கிறது யாரோட சிம்?
1: மிஸ் வந்து, மிஸ் இந்த சிம் கார்த்தியோட தான் மிஸ்.
3: கார்த்தியா? அவனை கூப்பிட்டுட்டு வா, அப்படியே அவங்க பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு விசாரிக்கலாம்.
1: அது வந்து மிஸ் இல்லை மிஸ்.
3: உண்மையை சொல்லு, அந்த சிம் உன்னோடதா இல்லை அவனோடதா?
1: அது என்னோட சிம் தான் மிஸ், சாரி மிஸ்.
3: ஏன் போய் சொன்னேன்? இங்கே பாரு விஜய், இந்த ஸ்கூலில் படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை, ஒழுக்கமும் நேர்மையும் தான் முக்கியம். தப்பு பண்ணுறது சகஜம்தான், ஆனால் அதை மறைக்க அடுத்தடுத்த போய் சொல்ல வேண்டியிருக்கு பாத்தியா? அது மேலே மேலே தப்பு பண்ணுறதுக்கு மோசமாக கொண்டு போய்விடும்.
1: சாரி மிஸ்.
3: இட்ஸ் ஓகே, நீ ஒரு குட் ஸ்டூடெண்ட்.
0: மேம், என் பையன் இப்படி செய்வானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்கள் பிரின்ஸிபல் கிட்ட
3: ஸ்டூடெண்ட்ஸோட தப்பை எல்லார் முன்னிலையிலும் வெளிப்படுத்தினா அவங்களோட மனநிலை பாதிக்கப்படும், திருந்துவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். அவங்க திருந்த வாய்ப்பு கொடுக்கணும். நானே பிரின்ஸிபல் கிட்ட பக்குவமாக சொல்லி அவன் மனம் மாற ஒரு வாய்ப்பு வாங்கி தரேன்.
1: சாரி மிஸ், நிச்சயமாக இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் மிஸ், சாரி மிஸ்.
3: ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற இந்த வயசில் நிறைய டெம்டேஷன் இருக்கும், இப்போ அதை அடக்கி ஆள பழகு. உன்னோட மொபைலில் மாற்றி போட்டது சிம் கார்டு இல்லை, அது சிம் கார்டு. அது உன் தவறான செயல்பாட்டுக்கு அழைத்து போய்விடும், அது உன் எதிர்காலத்தையே அழிச்சிடும்.
1: சாரி மிஸ், இது மாதிரி இனிமேல் செய்ய மாட்டேன் மிஸ்.
3: சரி சரி, கிளாஸுக்கு போ.
2: காட்சி 8 வீடு.
1: மன்னிச்சிடுங்கம்மா, இனிமேல் இப்படி செய்ய மாட்டேம்மா, செஞ்சுட்டு போய் சொல்ல மாட்டேம்மா, எனக்கு ஒரே அவமானமாக இருக்குமா, இனிமேல் உங்கள் வார்த்தையை மீற மாட்டேம்மா.
0: உன்னை நான் நம்புறேன்ப்பா, இனிமே தப்பு பண்ணாத. நீ பண்ணாலும் அதை சுட்டி காட்டும் போது அதை மறைக்க நினைக்காத. வாழ்க்கையை இதை ஒரு பாடமாக வச்சுக்க. இந்த உன்னுடைய செல்ஃபோன்.
1: இல்லைம்மா, செல்ஃபோன் வேண்டாமா.
0: விஜய், நான் உன்னை நம்புறேன்ப்பா.
1: கிளாஸ் டைமில் கவனம் சிதறாமா, பாடத்தை கவனிச்சா மட்டும் போதுமா, செல்ஃபோன் இன்டர்நெட் தேவைப்படாது. இதை நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேம்மா.
0: ஓகேடா விஜய்.
4: என்னம்மா எப்பயுமே அவனுடைய செல்போனே செக் பண்ணிட்டு இருக்க?
0: இல்லைங்க, படிக்கிற வயசுல செல்போன் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவனே நல்லா படிச்சு சம்பாதிச்சு செல்போன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டான். நம்ம சிம் கார்டு மட்டும் வாங்கி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க.
4: ஓகே, அவனுக்கு நல்லா ஃபேன்சி நம்பராகவே வாங்கி கொடுத்துடலாம்.
0: நன்றி.
5: என்ன நண்பர்களே, எங்க ஸ்கூல் பசங்க நடிச்ச நாடகத்தை கேட்டு ரசிச்சிங்களா?
6: நிகழ்ச்சியில் அடுத்ததா விடுகதை சொல்ல வராங்க 6ஆம் வகுப்பு மாணவன் வி பிரதீப்.
7: அனைவருக்கும் வணக்கம். இப்ப நான் உங்களுக்காக ஒரு விடுகதை சொல்ல போறேன். என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஒரு எண்ணை 3 மடங்காக பெருக்கி பிறகு அந்த எண்ணோட 8 கூட்டினால் 47 வரும். அந்த எண் என்ன? சரி, விடிய நானே சொல்றேன். அந்த எண் 13. அடுத்த விடுகதை. 2025 தந்தையோட வயது மகனோட வயது மாதிரி 3 மடங்கு. இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு தந்தையோட வயது மகனோட வயது மாதிரி 2 மடங்காக இருக்கும். இப்போ தந்தை மகனோட வயது என்ன? விடை தெரிஞ்சுக்கலாமா? மகனின் வயது 10, அப்பாவின் வயது 30. கடைசியாக உங்களுக்கு ஒரு விடுகதை. சலசலவென்று சத்தம் போடும், பேச மட்டும் வராது, அது என்ன? விடை, காய்ந்த இலை. நன்றி.
6: அருமையாக விடுகதைகள் கூறிய மாணவனுக்கு நன்றி.
5: அடுத்ததாக உங்களுக்கு என்ன நிகழ்ச்சி வருதுன்னு தெரியுமா? June 5 அன்னைக்கு சுற்றுச்சூழல் தினம் வந்துச்சு இல்லையா?
8: ஓ ஆமா ஆமா, வந்துச்சுதான்.
5: எல்லா பள்ளிக்கூடத்திலயும் கொண்டாடினாங்க. ஏன், நம்ம ஸ்கூல்ல கூட கொண்டாடணும். மரக்கன்று நட்டோம்.
8: ஆமா, மரம் நட்டா மட்டும் போதுமா? இந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருக்க வேணாமா?
5: ஆமா, அப்படி ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் விதமாக ஒரு குழு பாட்டு பாட வராங்க. எங்க

பள்ளி குட்டீஸ், புவனேஷ், காஷின், பிரவீன்குமார், தினேஸ்வரன், திருக்குமரன், கௌஷிக், ஹிரோஷின் மற்றும் ரித்திக் வாசன்.

0: நன்றி.
1: குழுப்பாடல் பாடியவர்களின் நன்றிகள் பல.
2: வாங்க அடுத்த நிகழ்ச்சிக்கு போலாமா?
1: சரி வா, ஒரு சண்டையை போட்டுடலாமா?
2: என்னது சண்டையா?
1: ஆமா.
2: சரி போட்டுடலாம். வாக்கியா சண்டை, வரப்பு சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, அண்டை வீட்டு சண்டை, இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா
1: பழமொழி சண்டையை பார்த்துருக்கீங்களா? இதோ பழமொழியாலே சண்டை போட வருகின்றனர் எம் பள்ளி மாணவிகள்.
2: எஸ் தனுஸ்ரீ,
1: ஆர் கீர்த்தி, வாங்க.
3: அனைவருக்கும் வணக்கம்.
4: எங்க பழமொழி சண்டையை கேட்கலாமா?
5: அடியே ராக்காய், காலங்காத்தால எங்கடி போற?
4: எங்க போற மாதிரி தெரியுதா? வயலுக்குத்த.
5: ஏ ராக்காய், போட்டு பாத்துருவோமா?
4: என்னத்த
5: சண்டையத்தான்?
4: என்ன இவ சும்மா போறவை கிட்ட சண்டை இழுக்கிறா? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை.
5: தாய தண்ணி துறையில பார்த்தா பிள்ளைய வீட்டையா போய் பார்க்கணும்?
4: தொட்டில் பழக்கம், சுடுகாடு மட்டும்.
5: ஐந்தில் வளையாதது ஐம்பதுலயா வளைய போகுது?
4: மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட கதையால இருக்குது.
5: தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டின கதையால இருக்குது.
4: நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு,
5: ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதமாம்.
4: எறும்பு ஊற ஊற கல்லும் தேயுமா.
5: ஆடி காத்துல அம்மியும் பறக்குமாம்.
4: விலங்கா மூஞ்சி வேலைக்கு போச்சேன், வேலை கிடைச்சி கூலி கிடைக்கலையா?
5: அடியே என்ன பார்த்தா விலங்கா மூஞ்சின்னு சொன்ன? கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனாலாம் அங்க ரெண்டு கொடுமை சிங்கு சிங்குன்னு ஆடிச்சான்.
4: நடக்க முடியாதவன் சித்தப்பா வீட்டுல பொண்ணு எடுத்த கதையால இருக்குது.
5: விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பான்னு சொன்னானாம்.
4: அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையால இருக்குது.
5: கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்.
4: நெட்டையின நம்பினாலும் குட்டையின நம்பவே கூடாதான்.
5: யாரடி பார்த்து குட்டைன்னு சொன்ன? ஊமை ஊரை கெடுக்குமா, பெருசாலி பேரை கெடுக்குமா?
4: அடியே யாரடி பார்த்து பெருசாலின்னு சொன்ன? ஆளுல அழகு, வேலைய பார்த்தா இழவு.
5: மக வாழற வாழ்க்கைக்கு மாசத்துக்கு ஏழு கட்டு விளக்கு மாறாம்.
4: முல்லை முல்லாலதான் எடுக்கணும்.
5: ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும்.
4: ஓசில கொடுத்த மாட்டை பல்லு பிடிச்சி பதம் பார்த்த கதையால இருக்குது.
5: ஓசில பொண்ணு தந்தானாம், எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணு சொன்ன கதையால இருக்குது.
4: பணம்னு சொன்ன பணமும் வாய திறக்குமா?
5: பணம் பாதாளம் வரை பாய்.

0: கடைக்கு பிந்து. ஊர் ஓடும்போது ஊரா ஓடு, நாடோடும்போது நாடா ஓடு.
1: கொழுத்தவனுக்கு கொள்ளு, எழுச்சவனுக்கு எள்ளு.
0: யானை கொழுத்தா வாழைத்தண்டாம், மனுஷன் கொழுத்தா கீரை தண்டாம்.
1: புலிக்கு பிறந்தது பூனையாகுமா?
0: அப்ப 8 அடி பாய்ந்தா பிள்ளை 16 அடி பாயுமாம்.
1: தாரமும் குருவும் தலைவிதிப்படி அமையுமா?
0: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமாம்.
1: குந்தி தின்ற குன்றும் அழியுமா?
0: இருந்து தின்றால் இமயமும் அழியுமாம்.
1: பேராசை பெரு நஷ்டமா?
0: அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சாம்.
1: பிள்ளை பேரு முன்னாடி பேர் வச்ச கதையால இருக்குது.
0: மாடு வாங்கறதுக்கு முன்னாடி எங்க ஆத்தா வீட்டுக்கு நெய் கொண்டு போன கதையால இருக்குது.
1: ஊருக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயமால இருக்குது.
0: மாமியார் உடைச்சா மண் சட்டியாம், மருமக உடைச்சா பொன் சட்டியாம்.
2: எங்க பழமொழி சண்டையை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி.
3: அழகாக பழமொழி சண்டையிட்ட எம் பள்ளி மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள் பல. கண்ணனின் அழகை காக்கை நிறத்திலும் இயற்கையின் பசுமையிலும் கண்டவன் எம் முண்டாசு கவி பாரதி. பாரதியின் மன உணர்வை ஒரு பாடலின் மூலம் இசைக்க வருகிறாள் எம் பள்ளி மாணவி சே நிகிலா அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம்.

0: நன்றி.
1: மிக அருமையாக பாடல் பாடிய எம் பள்ளி மாணவிக்கு வாழ்த்துக்கள் பல.
2: சரி, நம்ம அடுத்த ப்ரோக்ராம் போகலாமா?
1: ஓ, போகலாமே.
3: உங்கள் எல்லாருக்கும் கதைனா ரொம்ப பிடிக்கும் தானே? நமக்கு போர் அடிக்கிற போதெல்லாம் யாராவது கதை சொன்னா பிடிக்கும். சில பேருக்கு கதையை படிச்சா பிடிக்கும், இன்னும் சில பேருக்கு கதை கேட்க பிடிக்கும். உங்களுக்கு எப்படி, கதை கேட்க பிடிக்குமா இல்ல படிக்க பிடிக்குமா? கேட்க தான் பிடிக்கும்னா கதை சொல்ல வந்திருக்காரு நம்ம தம்பி எஸ் தினேஸ்வரன். வாங்க கேட்கலாமா?
4: அனைவருக்கும் வணக்கம். இப்ப நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல வந்துடும். என்ன கதைனா, போன் பார்த்து கண்ணு தெரியாத போன கதை. ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தானா, அந்த பையன் பேர் வந்து சின்னுவான். சின்னு வந்து ஆறாவதா படிக்கிறானா, ஆனா அவன் ஒரு கெட்ட பழகுறான். அது என்னதுன்னா, அவன் எப்ப பார்த்தாலும் கேம்ஸ் எல்லாத்தையும் வீடியோஸ் பாக்குறது இதே மாரி பண்ணிட்டனால அவனை பார்த்து அவன் பாப்பாவும் அதே மாரி பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அதை பார்த்து அவங்க அம்மா வந்து இதே மாரி பண்ணினேன்னு தான் நல்லா படிக்க மாட்டான், அடுத்த வருஷம் ஹாஸ்டல் சேர்த்துலான்னு போறாங்க. அவன் கெஞ்சி பாக்குறான், சின்ன அம்மா இதே மாரி சேர்க்காதம்மான்னு கெஞ்சி பாக்குறான். ஆனாலும் அவங்க அம்மா பிடிவா அதுமா போய் சேர்த்துடுறாங்க. கொஞ்ச நாள் இது கஷ்டமா இருக்குது சின்னுக்கு. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு தெரியாம போனை பேக்குள்ள வச்சு எடுத்துன்னு வந்து வார்டனுக்கு தெரியாம பார்த்துனே இருந்தான். அதனால அவன் கண்ணுல இருந்து தண்ணியா வந்தது. என்னன்னு பார்த்தா கண்ணு வந்து மங்கி போய் கண்ணு தெரியாம போயிடுச்சு அவனுக்கு. அப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்ணு தெரியாச்சுன்னு கண்ணு தெரியாச்சுன்னு பேசி கிண்டல் பண்றாங்க. அதனால சின்னு கேட்டான் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, இதே மாரி நானும் தானே உன் கூட சேர்ந்து கேம் விளாட்னேன், உங்களுக்கு மட்டும் கண்ணு தெரியுது, எனக்கு மட்டும் என் கண்ணு மங்கி போயிடுச்சுன்னு கேட்குறானா. அப்போ வந்து சொல்கிறாங்களா அவன் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் எப்போயா ஒரு வாட்டி தான் ஃபோன் பார்க்குறோம், நீ ஃபோனுனே கதின்னு இருக்க, அதனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களாம். அப்போ சின்ன அவங்க அம்மா சொல்கிறது நினச்சி பார்க்குறான், இதேமாரி நம்ம அம்மா நம்ம நல்லதுக்கு தானே சொல்லிக்கிறாங்க, அதனால நினச்சி பார்க்குறான். அதுலேருந்து அவன் ஃபோன் பார்க்கத்தே விட்டுட்டான். அவங்க அம்மாவும் ஐ டாக்டர்கிட்ட இட்டு போய் கண்ணை சரியாக்கி வச்சு மருந்துலாம் வாங்கி கொடுத்து சரியாக்கிட்டாங்க. அதுலேருந்து அவன் ஃபோன் பார்க்கத்தே நிறுத்திடுறான். நன்றி.
1: அழகாக கதை சொல்லிய எம் பள்ளி மாணவன் எஸ் தினேஸ்வரனுக்கு வாழ்த்துக்கள் பல. இதுவரை எம் பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியது
5: எஸ் சுபிக்ஷா
1: மற்றும் ஜி புஜஸ்ரீஹரி. நன்றி, வணக்கம்.

மாணவர்களே, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம மீண்டும் அடுத்த வாரம் கேட்கலாம். வணக்கம் மாணவ செல்வங்களே.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:08. திரையிசை கேட்கலாம். பாயும்புலி படத்திற்காக ஹர்மான் மாலிக் பாடிய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

0: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है।
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேணி பழனி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடக்கி வைத்தார். இந்தியாவின் நீண்டகால பிரதமராக பணியாற்றி வரும் திரு நரேந்திர மோடிக்கு செர்பிய அதிபர் திரு அலெக்சாண்டர் உசி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உயிர்களை காக்க தாமாக முன்வந்து இரத்த தானம் செய்ய வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு JP நட்டா கேட்டுக்கொண்டுள்ளார். நேரலையாக இன்று ஒளிபரப்பப்பட்ட உலகளாவிய யோகா நிகழ்ச்சி மூலம் புதிய கின்னஸ் உலக சாதனையை ஆயுஷ் அமைச்சகம் படைத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். அறுவடை திருநாளான ராஜா பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக ஒடிசா மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். பூமி, தாய்மை மற்றும் மேகங்களை போற்றும் வகையில் கொண்டாடப்படும் பருவமழை காலத்தை வரவேற்கும் பண்டிகையாக ராஜா பண்டிகை விளங்குவதாகவும் அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடக்கி வைத்தார். இதன் மூலம் மேம்பட்ட கணினி, குறை கடத்திகள், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பங்கள், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட 13 முக்கிய துறைகளில் உலகளாவிய முதலீடுகள் பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரான்ஸ் அதிபர் திரு மேக்ரான் இந்தியாவை அபரிமிதமான திறமை கொண்ட நாடாக மட்டும் பார்க்காமல் புதுமைகளை உருவாக்கும் நாடாகவும் தொழில்நுட்பத்தில் ஒரு புரட்சிகர சக்தியாகவும் இந்த உலகம் பார்ப்பதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறுகையில், இந்தியா பிரான்சிடையே நிலவும் உறவுகள் மிகவும் வலிமையானவை என்றும் தொலைநோக்கு பார்வை கொண்டவை என்றும் கூறினார். மேலும் இந்திய இளைஞர்களின் தொழில்நுட்பம், புத்தாக்கம் உள்ளிட்டவை நாட்டின் மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதோடு எதிர்காலத்தையும் வடிவமைப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், முதன்மை அறிவியல் ஆலோசகர் திரு அஜித்குமார் சூட், இன்ஃபோசிஸ் நிறுவனர் திரு நாராயணமூர்த்தி மற்றும் பல முக்கிய வணிகத் தலைவர்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் நம் நாட்டில் வேகமாக வளர்ந்து வரும் புத்தாக்க சூழல் அமைப்பை வெளிப்படுத்தும் வகையில் 120க்கும் மேற்பட்ட உலகளாவிய கண்டுபிடிப்பாளர்கள் பங்கேற்றனர். பிரான்சில் நடைபெறவுள்ள G7 நாடுகளின் உச்சிமாநாட்டின் போது திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட பிற உலகத் தலைவர்களை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சந்திக்க உள்ளதாக அமெரிக்க வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அப்பொழுது பொருளாதார வளர்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, முதலீட்டு கூட்டாண்மை மற்றும் பல்வேறு உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்களை காக்க தாமாக முன்வந்து இரத்த தானம் செய்ய வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
3: உலக இரத்த தான கொடையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஒருவருக்கு மறு வாய்ப்பளிக்க மிக எளிமையான அதே சமயம் மிக பயனுள்ள வழிகளில் ஒன்று இரத்த தானம் என்று கூறியுள்ளார். இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அவர், இது தொடர்பான தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி இரத்தம் கொடுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த உன்னத பணிக்கு ஆதரவாக ஒன்றிணையுமாறும் ஆரோக்கியமான, அக்கறையுள்ள மற்றும் கருணைமிக்க சமூகத்தை உருவாக்குவதில் பங்களிக்குமாறும் மக்களை அவர் கேட்டுக் கொண்டார். இரத்த தானம் மூலம் உயிர்களை காப்பாற்றி வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் என்றும் திரு JP நட்டா கூறியுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு

0: பிரதாப்ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்கள் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இதன் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்றும் அவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான இரத்தம் மற்றும் இரத்த பொருட்களின் தேவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உயிர் காக்கும் பங்களிப்பை வழங்கும் தன்னார்வ மற்றும் ஊதியம் பெறாத இரத்த தானம் செய்பவர்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 14 உலக இரத்த தான தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: இந்தியாவின் நீண்டகால பிரதமராக பணியாற்றி வரும் திரு நரேந்திர மோடிக்கு செர்பிய அதிபர் திரு அலெக்சாண்டர் உசிக் வாழ்த்து தெரிவித்துள்ளார். செர்பிய அதிபர் தமது சமூக ஊடக பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இது பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திரு நரேந்திர மோடி மதிக்கத்தக்க உலகத் தலைவர் என்று கூறியுள்ள அவர், இந்தியா தொடர்ந்து புதிய மைல்கல்களை எட்டும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதிபர் திரு அலெக்சாண்டர் உசிக்கின் வாழ்த்துக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேலும் செர்பிய அதிபரின் சமீபத்திய இந்திய பயணம் மற்றும் அப்பயணத்தின் போது நடைபெற்ற ஆக்கப்பூர்வமான விவாதங்களையும் பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduvai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை வழங்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 12 சுகாதார திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர், உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களுக்கு பெரிதும் பயனளித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் கடந்த 12 நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகம் மூலம் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இ சஞ்சீவினி போன்ற டிஜிட்டல் மருத்துவ ஆலோசனை முறையில் ஏராளமானோர் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மருத்துவக் கல்லூரிகளின் விரிவாக்கம் மற்றும் இளங்கலை மற்றும் முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் அதிகரிப்பு ஆகியவை எதிர்காலத்திற்கு தேவையான வலுவான சுகாதார பணியாளர்கள் கட்டமைப்பை உருவாக்கி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். 12th சர்வதேச யோகா தினம் வரும் 21st கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு ஆயுஷ் அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த உலகளாவிய ஆன்லைன் யோகா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
0: யூடியூப் தளத்தில் நேரலையாக இன்று ஒளிபரப்பப்பட்ட யோகா நிகழ்ச்சியை 435,000 மேற்பட்டோர் பார்வையிட்டதன் மூலம் புதிய கின்னஸ் உலக சாதனையை ஆயுஷ் அமைச்சகம் படைத்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் 130 மேற்பட்ட நாடுகள் பங்கேற்றன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரகாஷ் ராவ் ஜாதவ் கூறுகையில், யோகா ஓர் உலகளாவிய மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக கூறினார். யோகாவை ஒரு நாள் நிகழ்வாக கருதாமல் ஒவ்வொரு வீட்டிலும் யோகா, தினமும் யோகா திட்டத்தின் கீழ் வாழ்வின் தினசரி அங்கமாக மாற்றிக்கொள்ளுமாறு மக்களை அவர் கேட்டுக்கொண்டார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனையில் பங்கு கொண்ட உலக மக்கள் அனைவருக்கும் திரு ஜாதவ் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருள். வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் உள்ள குடிமக்களின் முழுமையான நல்வாழ்வு மற்றும் சுகாதார பராமரிப்பில் கவனம் செலுத்தப்படுவதாக ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் வரும் 21st தேசிய அளவிலான மாபெரும் யோகா செயல் விளக்கம் மற்றும் முதன்மை நிகழ்வு கொல்கத்தாவில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: புதுச்சேரி காரைக்காலில் மீன்பிடி தடை காலம் இன்றுடன் முடிவடைந்தது. 61 பிறகு மீனவர்கள் தங்கள் படகுகளை சீரமைத்தும் வலைகளை பழுதுபார்த்தும் கடலுக்கு செல்ல தயாராக இருந்த நிலையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார். புதுச்சேரியில் புதிய அமைச்சர்கள் 3 வரும் 17th பதவியேற்க உள்ளதாகவும், வரும் ஆகஸ்ட் மாதம் சட்டப்பேரவையை கூட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்தார். மேலும் மீனவ சமுதாயத்தினருக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்குவது சம்பந்தமாக பேசி முடிவு செய்யப்படும் என்றும், நிரந்தர சட்டப்பேரவைத் தலைவர் விரைவில் நியமிக்கப்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐசிசி உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரின் குரூப் ஏ பிரிவில் பர்மிங்ஹாமில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில்

0: இந்தியா பாகிஸ்தான் அணிகள் களம் காணுகின்றன. துருக்கியின் அண்டாலியாவில் இன்று நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் ரீகவ் கலப்பு அணிகள் பிரிவில் இந்தியாவின் தீரஜ் மொம்மதேவரா மற்றும் கும்கும் மோகோத் இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை கலப்பு அணிகள் பிரிவில் தீரஜ் மற்றும் கும்கும் வென்ற முதல் தங்கப்பதக்கம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இன்னோவர்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடக்கி வைத்தார். இந்தியாவின் நீண்டகால பிரதமராக பணியாற்றி வரும் திரு நரேந்திர மோடிக்கு செர்பிய அதிபர் திரு அலெக்சாண்டர் உசிக் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உயிர்களை காக்க தாமாக முன்வந்து இரத்த தானம் செய்ய வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். நேரலையாக இன்று ஒளிபரப்பப்பட்ட உலகளாவிய யோகா நிகழ்ச்சி மூலம் புதிய கின்னஸ் உலக சாதனையை ஆயுஷ் அமைச்சகம் படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
2: ஆர்பிஐ சொல்கிறது.
1: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:20:40. விளக்கேற்றும் இந்த மாலை வேளையில் உங்கள் இல்லங்களில் பக்தி மனத்தை வீச வருகிறது மனோரஞ்சிதம். தொடக்கமாக வருவது சுதா ரகுநாதன் குரலில் அன்னபூரணே என்று தொடங்கும் பாடல்.

உங்கள் இல்லங்களில் இதுவரை பக்தி மனத்தை வீசியது மனோரஞ்சிதம். நேயர்களே, ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை 2026 T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே பெர்மிங்ஹாம் எட்பாஸ்டனில் நடைபெறவுள்ள கிரிக்கெட் போட்டி குறித்த நேர்முக வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் இனி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணியின் முதன்மை அலைவரிசை நியூஸ் ஆனர் ஆப்பில் நேயர்கள் கேட்கவிருப்பது திரையிசை. வருவது மேட்டுக்குடி படத்திற்காக மனோ பாடிய பாடல்.

நியூசானர் ஆப்பிள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் தங்க மனசுக்காரன் படத்திற்காக மனோ பாடியிருக்கும் பாடலை.

திரையசையில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலின் படம் அம்மன் கோயில் வாசலிலே. வரும் பாடலுக்காக ஒலிக்க வரும் குரல்கள் மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி.

நியூஸ் ஆன் அரபில் நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேயர்களே, ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை 2026 T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே பெர்மிங்ஹாமில் நடைபெற்ற

0: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவோஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடக்கி வைத்து உரையாற்றினார். இந்தியா பிரான்ஸ் இடையே நிலவும் உறவுகள் மிகவும் வலிமையானவை மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்டவை என்று பிரதமர் கூறினார். மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை வழங்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக சுகாதார திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர், உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களுக்கு பெரிதும் பயனளித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். உலக இரத்த தான கொடையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஒருவருக்கு மறுவாழ்வு அளிக்க மிக எளிமையான அதே சமயம் மிக பயனுள்ள வழிகளில் ஒன்று இரத்த தானம் என்று கூறியுள்ளார். புதுச்சேரி காரைக்காலில் மீன்பிடி தடைக்காலம் இன்றுடன் முடிவடைந்தது. 61 நாட்களுக்கு பிறகு மீனவர்கள் தங்கள் படகுகளை சீரமைத்தும் வலைகளை பழுது பார்த்தும் கடலுக்கு செல்ல தயாராக இருந்த நிலையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார். புதுச்சேரியில் புதிய அமைச்சர்கள் 3 பேர் வரும் 17ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாகவும், வரும் ஆகஸ்ட் மாதம் சட்டப்பேரவையை கூட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்தார். மேலும் மீனவ சமுதாயத்தினருக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்குவது சம்பந்தமாக பேசி முடிவு செய்யப்படும் என்றும், நிரந்தர சட்டப்பேரவை தலைவர் விரைவில் நியமிக்கப்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:11 நேயர்களே, ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை 2026 T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே பெர்மிங்ஹாமில் நடைபெறும் ஆட்டம் குறித்த நேர்முக வர்ணனையை இனி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசை நியூஸ் ஆனர் ஆப்பில் நேயர்கள் கேட்கவிருப்பது திரை இசை. வருவது மாவீரன் படத்திற்காக ஜெயதேவ், ஜானகி ஐயர், மரகதமணி பாடியிருக்கும் பாடல்.

நியூஸ் ஆன் ஏரப்பில் நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேயர்களே, ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை 2026 T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே பெர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் ஆட்டம் குறித்த நேர்முக வர்ணனையை இதுவரை டெல்லியிலிருந்து

0: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுகள் இன்று நீசில் நடைபெற்றன. நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று நீசில் நடைபெற்றன. பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான மாநாட்டினை திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபருடன் இணைந்து தொடங்கி வைத்து பேசினார். இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று அப்போது அவர் கூறினார். இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் உலகிற்கானது என்று அவர் குறிப்பிட்டார். நமது நாட்டின் புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் மனித குலம் பயனடையும் என்று அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு இமானுவேல் மேக்ரான், புதுமை கண்டுபிடிப்புகளின் உலகளாவிய முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் இந்தியா சாதனை படைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்த திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு இமானுவேல் மேக்ரான் கூறினார். நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆக்ராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனுக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், செமிகண்டக்டர் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டார். குறிப்பாக தகவல் தரவுகளை சேமிக்கும் சிப் உற்பத்தி துறையில் கூடுதல் முதலீடுகள் பெறப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்தகைய சிப் தேவை அதிகரித்து வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கர்நாடகாவிற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நிராகரித்துள்ளார். இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது வழங்கியதை விட 5 மடங்கு அதிகமாக கர்நாடகாவிற்கு தற்போது நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்நாடகாவைச் சேர்ந்த எண்ணற்றோர் பயனடைந்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விண்வெளி துறையில் இந்தியா அதிவிரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் வெகுவாக அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்தலாஜே தெரிவித்துள்ளார். இன்று திருமலை திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை திரு நரேந்திர மோடி படைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். அவரது தலைமையின் கீழ் மக்கள் நலனுக்கான திட்டங்களை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்றும் செல்வி ஷோபா கரந்தலாஜே கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 120

0: உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 22 மக்களவை உறுப்பினர்களின் ஆதரவு தமக்கு உள்ளதாக அக்கட்சியின் அதிருப்தி மக்களவை உறுப்பினர் திருமதி காகோலி கோஸ் தாசிதா கூறியுள்ளார். தில்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை சந்தித்து இது தொடர்பான கடிதத்தினை வழங்க உள்ளதாக தெரிவித்தார். இவர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பது என முடிவு செய்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளாவில் புதிதாக நிஃபா வைரஸ் தொற்று யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் கூறியுள்ளார். இன்று கோழிக்கோட்டில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நிஃபா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு உயரிய சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் திரு முரளிதரன் கேட்டுக்கொண்டார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் வளர்ச்சிப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு நரலோகேஷ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சி திட்டப் பணிகள் தொடர்பான காணொலியையும் பகிர்ந்திருக்கிறார். மழைக்காலத்திலும் எவ்வித தடங்களும் இன்றி இப்பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நரலோகேஷ் தெரிவித்துள்ளார். பீகாரில் சுற்றுலா பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு மானிய விலையில் ஹெலிகாப்டர் சேவை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று பாட்னாவில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். முண்டேஸ்வரி கோவில், கார்கட்கார் நீர்வீழ்ச்சி மற்றும் ராஜ்கீர் உள்ளிட்ட பிரபல சுற்றுலா தலங்களுக்கு இந்த சேவையை அறிமுகப்படுத்துமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அனைத்து சுற்றுலா தலங்களிலும் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று திரு சாம்ராஜ் சௌத்ரி வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொண்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். 3 மாத காலத்திற்குள் இந்த துறையில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 2 பேர் காயமடைந்தனர். ஜம்மு புறநகர் பகுதியில் காரும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உயிரிழந்தவர்கள் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் மேலும் கூறுகிறார். தில்லியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் சனிக்கிழமைதோறும் பொதுமக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் திரு டி எஸ் சந்து அறிவுறுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் சனிக்கிழமைதோறும் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை குறைதீர் முகாம் நடத்தப்படும் என்று தில்லி காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர், 33 பேர் காயமடைந்தனர். கைபர் பக்துன்வா மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் மழை மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் இந்த உயிரிழப்புகள் நேரிட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 7-3 என்ற புள்ளி கணக்கில் தென்கொரியாவின் லீவோ சுவோக்கை வென்றார். முன்னதாக கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற சர்வதேச படகு போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. ரோட்டர்டாமில் இன்னும் சற்று நேரத்தில் இப்போட்டி தொடங்க உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தடகள பிரிவுக்கான இந்த அணியில் நீரஜ் சோப்ரா, செல்வப்பிரபு உட்பட 32 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுகள் இன்று நீஸில் நடைபெற்றன. நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை

0: அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:15. நேயர்களே, ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை 2026 T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே பெர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் ஆட்டம் குறித்த நேர்முக வர்ணனையை இனி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் தொடர்வது திரை இசை. திரை இசையில் வருவது கொடிவீரன் படத்திற்காக ஜெகதீஷ் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியிருக்கும் பாடல்.

நியூஸ் ஆனர் ஆப்பில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் மஞ்சப்பை படத்திற்கான பாடலை. பாடலை பாடியிருப்பவர்கள் ஹரிஹரசுதன், வந்தனா ஸ்ரீனிவாசன்.

நியூசான ரேப்பில் நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேயர்களே, ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை 2026 T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே பெர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் ஆட்டம் குறித்த நேர்முக வர்ணனையை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

0: எட்டு நொடி.
1: யே ஆகாஷவாணி ஹே 12 சால் விஸ்வாஸ் கே விகாஸ் கே ஜன் கல்யாண கே விசேஷ ஸ்ருங்கலா கே அந்தர்கத் ஆஜ் சுனியே விஜயான் ஏவம் பிரௌத்யோகிகி ராஜ்ய மந்திரி ஸ்வதந்திர பிரபார் டாக்டர் ஜிதேந்திர சிங் கே சாத் விசேஷ சாட்சாத்கார் சாட்சாத்கார் கர் ரஹே ஹே கௌரவ் ஸ்ரீவாஸ்தவ்.
2: நமஸ்கார், பஹுத் ஸ்வாகத் ஹே ஆப்கா, ஆப்கே சாத் மே ஹூ கௌரவ் ஸ்ரீவாஸ்தவ். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கி ஜப் பி பாத் ஹோத்தி ஹே தோ ஹம்னே தேகா ஹே கி பீத்தே ஏக் தஷக் மே யா யூன் கஹே கி ஜப் சே மோடி சர்க்கார் ஆயி ஹே பீத்தே 12 வர்ஷோ மே லகாத்தார் இஸ்மே பிரகதி தேக்னே கோ மில் ரஹி ஹே. ஆர் யே பிரகதி இஸ்லியே பி ஹே கியோன்கி லகாத்தார் ஜோ அலக் அலக் தரிக்கே சே இஸ்மே இனிஷியேட்டிவ்ஸ் லியே கயே ஆர் லகாத்தார் ஜோ இஸ் பர் ஃபோகஸ் கியா கயா உஸ்ஸே ஆஜ் ஜோ கிராந்தி ஆயி ஹே வோ பதல்தே தௌர் கி ஏக் நயி தஸ்வீர் பேஷ் கர் ரஹி ஹே. இன் தமாம் அஹம் பஹலுவோ பர் ஹம் பாத் கரேங்கே ஆர் ஜானேங்கே கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹோ யா இஸ்கே அலாவா ஸ்பேஸ் செக்டர் ஹோ, இஸ்கே அலாவா அகர் ஹம் ரினியூவபிள் எனர்ஜி கி பாத் கர்தே ஹே யா குவாண்டம் டெக்னாலஜி கி பாத் கர்தே ஹே. யே சப் குச் இத்னா படா ஹுவா ஹே பீத்தே 12 வர்ஷோ மே, அபி ஹால் மே கஹான் பே ஹே ஆர் கிஸ் தரஹ சே ஜோ ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் ஹே வோ கியா குச் கேதா ஹே, இசி பர் பாத் கர்னே கே லியே ஹமாரே சாத் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஹமாரே சாத் ஜுட் ரஹே ஹே, விஜயான் ஆர் பிரௌத்யோகிகி மந்திரி ஹே. சார் பஹுத் ஸ்வாகத் ஆப்கா.
3: தன்யவாத்.
2: பஹலா சவால் சார் யஹி ஹே, 12 சால் ஆர் உஸ்கே பாத் ஜோ லகாத்தார் இனிஷியேட்டிவ்ஸ் லியே கயே பஹுத் படி கதி மில்தி ஹுயி நஜர் ஆயி ஹே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கோ, கேசே சஃபர் கோ தேக்தே ஹே ஆர் கியா படா ஹோனே வாலா ஹே ஜிஸ்ஸே பவிஷ்ய ஆர் ஜியாதா பெஹதர் பாரத் கா நஜர் ஆதா ஹே.
3: ஜெய்சே கி ஆப்னே கஹா கி பிரதான்மந்திரி மோடி ஜி கே ஆனே கே பாத் ஜஹான் தக் விஜயான் கோ லேகர் கே அகர் ஹம் பாத் கரே யே சயின்ஸ் டெக்னாலஜி கி, தோ ஏக் பாரடைம் ஷிஃப்ட் ஹுவா
2: ஜி.
3: உஸ்கா பிரமுக பிந்து ஏக் தோ யே தா கி இஸ்கோ பஹுத் ஜியாதா பிராத்மிகதா ஹாசில் ஹுயி. பஹலே சயின்ஸ் டெக்னாலஜி சம்பந்தித் விஷயம் கோ பஹுத் ஜியாதா பிராத்மிகதா நஹி மில்தி தி பொலிட்டிகல் கவர்ன்மென்ட்ஸ் கி தரஃப் சே. அப்ப பிரதான்மந்திரி ஜி ஸ்வயம் இஸ்மே ருச்சி லேனே லகே. தூசரா பிரைவேட் செக்டர் கோ இன்வால்வ் கியா கயா யே சமஜ்தே ஹுயே கி அகர் ஆஜ் கி துனியா மே ஹமே இஸ்ஸே ஆகே படனா ஹே தோ ஹம் சைலோஸ் மே நஹி சல் சக்தே
2: ஜி.
3: ஆர் தீசரா விஜயான் மே ஜஹான் ஈஸ் ஆஃப் ரிசர்ச் வோ தோ லாஜிம் அனிவாரிய ஹே, உஸ்கே சாத் சாத் அந்ததா உஸ்கா லக்ஷ்ய ஹே ஈஸ் ஆஃப் லிவிங் ஃபார் அ சிட்டிசன், தோ உஸ்கோ சிட்டிசன் சென்ட்ரிக் பி பனாயேகா
2: ஜி.
3: ஹமாரே பஹுத் சாரே ஐசே இனிஷியேட்டிவ் கத 12 வர்ஷோ மே ஐசே ரஹே ஹே ஜின்கா சீதா சீதா தாலுக் நாகரிக் கே சாத் ஹே யா நாகரிக் கே ஜீவன் கே சாத் ஹே. ஜிஸ்கா பரிணாம் யே ஹுவா ஹே கி ஆஜ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஜோ பஹலே விஜயான் சம்பந்தி சமாச்சாரோ கோ யா கதிவிதியோ கோ பஹுத் ஜியாதா பிராத்மிகதா நஹி தேதா தா, உஸ்மே பி ஜிஸ் தரஹ சே ஹமாரா ஸ்பேஸ் கி அச்சீவ்மென்ட்ஸ் ஹுயி தோ மேனே உஸ் தின் பி கஹா தா கி ஸ்பேஸ் ஹஸ் கிவன் அஸ் ஸ்பேஸ் இன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சந்திரயான் கே மாத்யம் சே. அரோமா மே ஜப் லெவெண்டர் ஆயா அபி ஹாலி மே 3-4 யா 2 யா 3 தின் கா கேம்ப் தா மும்பை மே
2: ஜீ,
3: தோ ஹமாரே யுவா லக்பக 30-40 யா 50 லாக் கா லெவெண்டர் தேல் ஃபரோக்டர் ரியக்டர் கா இஸ்தேமால் கரேங்கே. ஹெவி வாட்டர் ஹோத்தா ஹே தோடா சா அலக் கே சகோ, ஜெய்சே ஆம் பானி கோ ஆப் H2O கேதே ஹே ஹைட்ரஜன் ஆக்சைட், யே ஹோத்தா ஹே D2O நியூட்ரோஸ் ஆக்சைட். லேகின் உஸ்கே மே லாப் யே ரஹதா ஹே கி உஸ்மே ஆம் யுரேனியம் இஸ்தேமால் ஹோத்தா ஹே ஜோ ஆப்கோ பஹாடோ சே யா கோஸ்டல் ஏரியா சே மில்தா ஹே, உஸ்மே குச் என்ரிச்மென்ட் நஹி கர்னி ட்ரீட்மென்ட், தோ உஸ்கோ இஸ்தேமால் சே வோ யுரேனியம் 239 இஸ் தரஹ சே.
2: உஸ்கீ மாத்ரா பி சார் கம் ஹே,
3: மாத்ரா பி கம் ஹே. ஆர் உஸ்கா ஜோ ஸ்பென்ட் ஃபியூல் நிகழ்த்தா ஹே ப்ளூட்டோனியம், தோ ஹோமி பாபா கா யே தசவ்வுர் தா யே கல்பனா தி கி ஜப் ஹம் உஸ்மே தோடி சி மஹாரத் ஹாசில் கர் லேங்கே தோ உஸ் ப்ளூட்டோனியம் ஜோ வஹா கா ஸ்பென்ட் ஃபியூல் நிகலேகா உஸி கோ ஹம் தூசரி ஸ்டேஜ் மே இஸ்தேமால் கரேங்கே. கேசே உஸ்கோ யுரேனியம் 239 கே சாத் ஜோட் கே ஜோ தோடா சா என்ரிச்ட் ஹே
2: ஜி,
3: தோ என்ரிச்ட் யுரேனியம் கோ ஜப் ஹம் ப்ளூட்டோனியம் கே சாத் ஜோடேங்கே ஜிஸே விஜயான் கி பாஷா மே மிக்ஸ்ட் ஆக்சைட் ஃபியூல் பி கஹா ஜாதா ஹே
2: ஜி,
3: தோ உஸ்ஸே ஏக் ரியாக்டர் கே லியே எனர்ஜி பி இஜாத் ஹோகி ஆர் சாத் ஹி சாத் உஸி ரியாக்டர் கே பேக் மே ஹம் தோரியம் ரக் தேங்கே, கியோன்கி ஹிந்துஸ்தான் மே ஜெய்சே ஆப்னே கஹா கி சப்ஸே அதிக் ஸ்டோர் துனியா கா ஹிந்துஸ்தான் மே ஆல்மோஸ்ட் 25% ஆஃப் தி தோரியம் இஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா ஆர் மெனோசைட் ஹமாரா மினரல் உஸ்கா ஏக் ஹிஸ்ஸா ஹே, தோ உஸ் தோரியம் கோ ஜப் ஹம் பேக் மே ரக்கேங்கே தோ ஜப் வோ ரியாக்டர் கா தோனோ யுரேனியம் ஆர் ப்ளூட்டோனியம் அப்னா காம் கர் ரஹே ஹோங்கே ஆஸ் மிக்ஸ் ஃபியூல், தோ ப்ளூட்டோனியம் சே ஜோ உஸ்மே சே குச் ஏக் நியூட்ரான்ஸ் நிகலேங்கே
2: ஜி
3: பாசிட்டிவ் நியூட்ரான், உன்கோ யே அப்னி தரஃப் அட்ராக்ட் கரேகா தோரியம் ஏஸ் எ ரிசல்ட் ஆஃப் சம் சர்டன் கெமிக்கல் சீக்வல் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஆர் இஸ்கோ ஏக் அலக் கிஸ்ம் கே ஃபியூல் மே கன்வெர்ட் கரேகா ஜோ ஹோகா யுரேனியம் 233 ஜோ என்ரிச்ட் நஹி ஹே லேகின் ஹே வோ இந்தன் ஹி ஃபியூல் ஹி, ஆர் இஸ் தரஹ சே தோரியம் சே பிராப்த் ஹுவா, தோரியம் சே பேதா கியா கயா யுரேனியம் ஹமே மிலேகா ஜோ ஹம் தீசரி ஸ்டேஜ் மே இஸ்தேமால் கரேங்கே, ஆர் ஜப் ஹம் உஸ் ஸ்டேஜ் பே பஹுன்ச் ஜாயேங்கே தோ தூசரோ பர் ஹமாரி நிர்பர்தா கம் ஹோ ஜாயேகி, கியோன்கி யே தோரியம் தோ ஹமாரே கர் மே மௌஜூத் ஹே, தோ இஸ் தரஹ சே கியா தா. ஆர் யே ஜோ ஆப்னே கஹா ஏப்ரல் மாஸ் மே ஹம் தூசரி ஸ்டேஜ் பர் பஹுன்ச் கயே, யஹாம் ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் இஜாத் கியா கயா ஆர் இஸ்கி தூம் சாரி துனியா மே ஹே, சாத் ஹி சாத் சூக்கே சாந்தி ஆக்ட் பி ஆயா வோ பி பிரதான் மந்திரி ஜி கே ஹி ஹஸ்தக்ஷேப் சே ஹுவா, பிகாஸ் பொலிட்டிகல் கவர்ன்மெண்ட்ஸ் கே லியே ஜரூரத் பாத் ஹோத்தி ஹே கி நியூக்ளியர் செக்டர் கோ ஹோல் தேனா பிரைவேட் பிளேயர்ஸ் கே லியே, ஆர் கிசி ரீசன்
2: பிரைவேட் செக்டர் கே லியே ஜப் கோலா கயா நியூக்ளியர் கா செக்டர் பிரைவேட் செக்டர் கே லியே ஜப் மர்ஜ் ஹோதா ஹுவா நஸர்.

நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள் நேயர்கள் கேட்கவிருப்பது திரை இசை. குழுவினருடன் ஜாசி கிஃப்ட் குரலில் வரும் பாடலின் படம் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ்.

நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். லெஸ்லி லேவிஸ், ஆண்ட்ரியா வசுந்தரா தாஸ் ஆகியோரின் குரலில் அன்னியன் படத்திற்கான பாடல்.

0: நியூஸ் ஆனர் ஆப்பிள் நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேயர்களே, ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை 2026 T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே பெர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் ஆட்டம் குறித்த நேர்முக வர்ணனையை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அவர் இன்று பிரான்ஸ் நாட்டில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுகையில், உற்பத்தி, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் முதலீடு செய்யும் வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த விலையில் தரமான மருத்துவம் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் விண்வெளி பொருளாதாரம் தற்போதுள்ள 8 முதல் 9 பில்லியன் டாலர் அளவில் இருந்து அடுத்த 10 ஆண்டுகளில் சுமார் 40 முதல் 45 பில்லியன் டாலர் வரை வளர்ச்சி அடையும் நிலையில் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து லூனார் லேண்டரை பாதுகாக்கும் மேம்பட்ட செயற்கை வெப்பமூட்டும் அமைப்பை உருவாக்க அணுசக்தி துறையுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் திரு வி நாராயணன் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான நுழைவு சீட்டுகளை neet.nta.nic.in என்ற இணையதள முகவரியிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் புதிய அமைச்சர்களாக திரு பி ராஜவேலு, திரு வி பி சிவக்கொழுந்து மற்றும் திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் ஆகியோர் வரும் 17ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாகவும், வரும் ஆகஸ்ட் மாதம் சட்டப்பேரவையை கூட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரின் குரூப் ஏ பிரிவில் பர்மிங்ஹாமில் நடைபெறும் ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி 20 ஓவர்களில் 170 ரன் எடுத்துள்ளது. 171 ரன் என்ற வெற்றி இலக்கை பாகிஸ்தானுக்கு நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்
0: நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகளையும், அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியையும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:30, 9:00. ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை 2026 T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் ஆட்டம் குறித்த நேர்முக வர்ணனையை இனி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆனர் ஆப்பில் திரையிசையை கேட்கலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நியூஸ் ஆனர் ஆப்பில் நேயர்கள் கேட்க இருப்பது திரையிசை. வேடன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: என்ன பண்ணுது.
1: திரையிசையில் அடுத்ததாக வருவது வசந்தகால பறவை படத்திற்கான பாடல். வரும் பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

நியூசான் ஆப்பிள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் சதி லீலாவதி படத்திற்கான பாடலை. வரும் பாடலை பாடியிருப்பவர்கள் உன்னிகிருஷ்ணன், சித்ரா.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நியூஸ் ஆனர் ஆப்பில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். பொல்லாதவன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடலை. பாடல் வரும் நேரம் 10:27.

நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் அடுத்த வாரிசு படத்திற்கான பாடலை. வரும் பாடலுக்காக குரல் கொடுத்திருப்பவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

திரையிசையில் அடுத்ததாக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் வருவது சுவரில்லாத சித்திரங்கள் படத்திற்கான பாடல்.

நியூஸானர் ஆப்பிள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் அதைவிட ரகசியம் படத்திற்கான பாடலை. வரும் பாடலுக்காக குரல் கொடுத்திருப்ப

நியூஸானர் ஆப்பிள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். அடுத்ததாக வாணி ஜெயராம் குரலில் ஒலிக்க வரும் பாடலின் படம் அழகே உன்னை ஆராதிக்கிறேன்.

நியூஸ் ஆனர் ஆப்பிள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் நீலமலர்கள் படத்திற்கான பாடல்.

திரையிசையில் அடுத்ததாக வருவது பட்டாக்கத்தி பைரவன் படத்திற்கான பாடல். பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:08. நேயர்களே, ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை 2026 T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே பெர்மிங்ஹாமில் நடைபெற்ற ஆட்டத்தின் நேர்முக வர்ணனைகளையும் அதனைத் தொடர்ந்து ஆட்டம் குறித்த கலந்துரையாடலையும் இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இப்போட்டியில் இந்திய அணி 64 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.

இனி தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நமது முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க. பொருள் ஈட்டல் குறித்து கருத்துக்களை வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீகராகும், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். அரைக்கரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் உரையாடுவர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் ராஜேந்திர சிங் அவர்களுடன் சந்திப்பு, வழங்குபவர் கே.ஆர். ரவிச்சந்திரன் அவர்கள். நாளை காலை 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 அறிவோம் அறிவியல். காலநிலை மாற்றத்தில் எல்நினோ லானினோவின் பங்கு குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் புவியியல் விரிவுரையாளர் முனைவர் ஆர். குமரன் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 நேர்முகம். காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. தீக்காயங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை காலை 7:35 நகருலா. 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா.

சிறப்பு நிகழ்ச்சி. வாழ்வியல் ரகசியம் யோகா. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரை. படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்கள் வாசித்திருக்கும் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். நிகழ்ச்சியில் டாக்டர் VLV சுதர்சன் அவர்கள் வயலின், ராம்நாத் வி ராகவன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சியையும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். முற்பகல் 11:02 நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு. இதில் அறிவியல் முத்துக்கள் குறித்த சில செய்திகள் வழங்குபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து விண்மீன்கள் அதிசய செய்திகள் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எம் சுந்தர் ஓதுவார் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். சமையல் குறிப்புகள் கேட்கலாம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிப்பயிற்சியில் ஹிந்தி பாடம். நடத்துபவர் லக்ஷ்மி சம்பத் அவர்கள், மாணவி சௌமியா ரமாகாந்த் வர்மா. 2:55 வானிலை அறிக்கை. இவ்விரு நிகழ்ச்சிகளையும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை பிற்பகல் 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சங்கரன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு இடம்பெறும். மாலை 4 மணிக்கு பொற்காலம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை தேவா, இயக்கம் சேரன். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் தந்தை என தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம். இரவு 7 மணிக்கு திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் எள் சாகுபடி முறைகள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சடையம்பட்டு கிராம உழவர் கே பொற்செழியன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் ஆகியவை இடம்பெறும். 8 மணிக்கு திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு தேன்மழை. 10:25 மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு ஒளிபரப்பிய நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இவைகள் யாவும் நாளை நமது முதன்மை அலைவரிசையில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:10 நேயர்களே, புதுச்சேரி வானொலியின் மத்திய அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். நிலைய நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ரசித்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிலையத்தில் நேரம் 11:10 வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.